உலக கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயினுடன் 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தமிடப்பட்டுள்ளார். 2022 மேன்செஸ்டர் சிட்டியில் இருந்து விலகி ஆர்சனலுடன் இணைந்த அவர் 123 ஆட்டங்களில் 32 கோல்களை புகுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வீரசிவாஜி திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்கம், இன்னும் மோகன் திரேசா அவங்களோட பேசிட்டு இருக்கோம்.
1: சரி, விடுமுறை அப்படின்னாலே மோகன், அது ஒரு தனி ஒரு உலகம் தான், உல்லாசமா உற்சாகமா. அது இங்கேயே இருக்கிறத விட வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு அவ்வளவு பேருக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கு. அதான் நம்ம மலேசியர்கள் பார்த்தோம்னா சுற்றுப்பயணங்களை அதிகமா விரும்புறாங்க.
0: இதுல என்னன்னா, இப்போ இந்த வாரம் முழுக்க நம்ம பிள்ளைங்களும் வீட்டுல இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பெற்றோர்கள் எங்காவது வெளியே போகலாம் அப்படின்னு யோசிப்போம். அதனால விடுமுறை கால திட்டங்கள் அதிகமா இருக்கும். இன்றைக்கு அதை வச்சு நம்ம ஒரு கேள்வி கேட்க போறோம். நம்ம என்னதான் வந்து திட்டம் போட்டு வெளியே போலாம், வெளியே போய் தங்கலாம் அப்படின்னு வந்து நம்ம ஏதாவது விஷயம் யோசிச்சாலும், சிலர் இருப்பாங்க வெளியே பெருசா தங்க மாட்டாங்க, வெளியே போனாலே டக்குன்னு வீட்டுக்கு வரணும்னு பாப்பாங்க. இந்த மாதிரி அலப்பறைகள் பண்ணக்கூடியவர்கள் சிலர் இருக்கதான் செய்யறாங்க.
1: அந்த சிலர் வந்து ஒரு கூட்டத்துல ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்க கட்டாயம் இருப்பாங்க. அதாவது என்னன்னா, முடியாது வீட்டுக்கு எப்ப போறோம், மிக சரியான ஒரு பதிவு. அப்போ நம்ம வந்து நிறைய திட்டங்கள், இப்ப குடும்பத்தோட நண்பர்களோட போகும் போது முதல் நாள் இதை பண்ணலாம், இதை செய்யலாம் அப்படி நடவடிக்கைகள்லாம் இருக்கும். இவங்க போயிட்டு எப்ப போலாம் எப்ப போன அப்படி சொல்றப்ப இருக்கிறவங்களுக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்ல.
0: இருக்கும்ல, எப்ப வீட்டுக்கு போகலாம்னு அடிக்கடி உங்களை தொல்ல பண்ற நபர் யார் அப்படின்றத நீங்க மனசு விட்டு சொல்ல போறீங்க. 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோங்க.
1: ஆமா, வெளிநாட்டுக்கு சுற்றுலா பயணம் போறீங்க இல்ல வெளிப்புற நடவடிக்கை ஏதாவது மேற்கொள்ளும் போது ஒருத்தவங்க இருப்பாங்க, வீட்டை விட்டு என்னால போக முடியாது, எனக்கு அது வீடு தான் சரியா வரும், எப்ப வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷத்தை அப்படி கொஞ்ச நேரத்தை அப்படி களைச்சு விட்டுருவாங்க.
0: நேர் ஒருத்துக்கு வந்திருக்காங்க, பாப்பா என்ன சொல்றாங்கன்னு.
2: என் பேரு சாந்தா.
1: சாந்தா சொல்லுங்க, சாந்தமா இருக்கீங்க. அந்த அந்த சிரிப்பு கவனிச்சிங்களா மோகன்?
0: சரி, ரொம்ப நன்றிங்க சிரிச்சங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு. சரி, உங்க வீட்ல யார் அடி பண்றா?
2: இருக்காங்க எங்க பெரியக்கா.
0: ஓ,
1: என்ன பண்ணுவாங்க?
2: அவங்களுக்கு வந்து பிளான் போட ஆரம்பிச்சிட்டோன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வர முடியாது, ஏன்னா அவங்க அவங்க வீட்டுலதான் தூங்கணுமா, தூங்க மாட்டாங்களாம், எல்லா காரணமும் சொல்லுவாங்க,
0: தேடி எடுப்பாங்க காரணம் இல்லைனாலும்.
2: அதுதான் அவங்க மெயின் காரணம், வெளியே தூங்க மாட்டாங்களாம், அவங்க வீட்டுலதான் தூங்குவாங்களாம்.
0: ஓ, அப்ப எப்படி சமாளிக்கிறீங்க? வெளியெல்லாம் போனா தங்குறதுலாம்
2: இல்லையே, நம்ம ஒரு பிளான் போட்டா புடிச்சு
1: போயிட்டு
0: வருமா அந்த இதுல அவ்வளவு தெரிஞ்சு,
1: அந்த அளவுக்கு அவங்க அக்கா வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்காங்க. அவன் இவங்களுக்கு இங்க இருந்தாதான் வருமா அப்படின்ற பிறகு நீங்க கண்டுபிடிச்சிருங்க பாருங்க, போய் சொல்றாங்க.
0: நீங்களும் சொல்லலாம், அந்த மாதிரி நபர்கள் யாராவது இருக்காங்களா? வெளியே போனாலே இந்த காலில் சுடுத்துனா ஊத்துன மாதிரி வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு திட்டங்கள்ல கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்திருவாங்க.
1: அழைத்து சொல்லுங்க 3328 2573 3 அல்லது 4 7 6 8 என்ற எண்களுக்கு.

0: ஆசிரியர் முனைவர் மு ராசேந்திர.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு நாள் நண்பருடன் உணவகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். பக்கத்து மேசையில் ஒருவர் வித்தியாசமான உடையில் வந்து அமர்ந்தார். நண்பர் அவரை பார்த்து, என்னையா உடுப்பு உடுத்துறானுங்க என்றார். நான் சொன்னேன், அவருடைய அவர் விருப்பம், உன்னை போட சொன்னாரா, சும்மா சாப்பிடியா என்றேன். கொஞ்ச நேரத்தில் இன்னொருவர் ரொட்டி சனாய் உணவை அவர் சட்டினி வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அதுல பெரும்பாலும் எப்பொழுதும் வந்து குழம்புகள், மீன் குழம்பு, கறி குழம்பு, இப்படி சாம்பார் வகைகளை வச்சுதான் சாப்பிடுவாங்க. இது வித்தியாசமா இருந்தது. மறுபடியும் நண்பர் என்ன பார்த்தாரு, இதெல்லாம் எப்படிதான் சாப்பிடறானுங்கன்னே தெரியலையே என்றார். முடியா, அவரோட வயிறு, அவரு காசு, அவரு விருப்பம், நீ உன் வயிற பாரியா என்று இருவரும் சிரித்தோம். அப்போது பக்கத்துல இருந்த இன்னொரு மேசையில சில இளைஞர்கள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து ஏதோ ஒன்றை பேசி சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர் என்னை பார்த்து, இப்பவும் அவங்க விருப்பம்னு சொல்ல போறியாரு. நான் சொன்னேன், இல்லையா, இது வேற விஷயம். உடை அணிவது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம், எதை சாப்பிடுவது என்பது அவர்களுடைய தேர்வு. ஆனால் பொது இடத்தில் மற்றவர்களின் நிம்மதியை கெடுப்பது சுதந்திரம் என்று சொல்லக்கூடாது. லீஃப் அண்ட் லெட் லீஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நீ வாழு, பிறரையும் வாழவிடு என்பது அதன் பொருள். நீ வாழு என்பதில் உன் சுதந்திரம் இருக்கிறது, பிறரையும் வாழவிடு என்பதில் உன் பொறுப்பு இருக்கிறது. எனக்கு பிடித்ததை செய்ய எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் அது அடுத்தவரின் அமைதியையோ பாதுகாப்பையோ உரிமையையோ பாதிக்க கூடாது. அங்கே என் சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை வருகிறது அல்லவா. நல்ல சமூகம் என்பது எல்லோரும் ஒரே மாதிரியாக வாழ வேண்டும் என்பதல்ல. ஒவ்வொருவரும் அவரவராக வாழ்ந்து அடுத்தவரையும் நிம்மதியாக வாழவிடும் சமூகம் தான் நல்ல சமூகம். அதனால் வாழ்வது நமது உரிமை, வாழ விடுவது நம் கடமை.

0: வணக்கம். தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: ஆமா, வெளியே யாராவது செல்லும் போது கூட்டத்துல ஒருத்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க, என்னால வெளியே வர முடியும், ரொம்ப சீக்கிரம் வாங்க வீட்டுக்கு போகலாம், இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க கிளம்பலாம்னு சொல்லி நம்மள அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க.
0: அந்த மாதிரி நபர் யாரு அப்படின்னு சொல்லும் போது நேர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க.
2: இல்லாண்ட்ல இருந்து மேனகா பேசுறேன்.
0: மேனகா சொல்லுங்க, யார் அப்படி பண்றா?
2: எங்க அண்ணே, அவரு எங்க போனாலும் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கட்டும், கல்யாண வீட்டா இருக்கட்டும் இல்ல இறப்பு வீடா இருக்கட்டும், முடிஞ்ச
1: விரும்புறாரு
2: இல்ல ஒண்ணு ஜேம் அவாய்ட் பண்ணணும் சொல்லுவாங்க, கொஞ்சம் லேட்டான ஜேம் ஆயிரும் போய் சேரணும் அப்படின்னு, இன்னொன்னு சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும் மறுநாள் வேலை.
1: பாருங்க, ஒரு ஏறக்குறைய ஹிட்லர் மாதிரி நடத்திருக்காரு தங்கச்சிங்களா
2: அண்ணன்.
1: சரி அண்ணன், நண்பர்களோட போகும்போது இப்படிதானே இல்ல எப்படி?
2: அது தெரியல,
0: அதான் கண்டுபிடிக்கணும்.
1: பாருங்க, நாங்க உங்களுக்கு குறிப்பு இரண்டாவது குறிப்பு கொடுத்துருக்கோம், கண்டுபிடிங்க. அதனால யோசிக்கல தானே?
2: ஆமா, அதை பத்தி யோசிக்கவே இல்ல.
1: நல்லா இருக்கு மோகன்.
0: சரி சரி, ஒன்னும் கேட்டுறாதீங்க, பரவாயில்ல. நீ தான் தனியா தனியா வாங்கிட்டீங்களா? இதுக்கப்புறம் என்ன?
1: அப்புறம் என்ன, விட்டுருவோம்
2: அண்ணனே.
1: நன்றி.
0: எனக்கு தெரிஞ்சு இதுதான் கோர்த்து விடுறதுன்றதுல அந்த மாதிரி
1: நினைக்க.
0: நீங்க சொல்லலாம், உங்களை சுத்தி உங்க வீட்டுல யாராவது அவசரமா கிளம்பற கூடிய நபர் இருக்காங்களா சொல்லுங்க.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
0: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
0: கிஷன். கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: என்னது, 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை, காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை, மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
3: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்குங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்

0: மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டோம். இன்றைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தோம், அதாவது எங்காவது வெளியே கூட்டிட்டு போனா அவசரப்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு வரக்கூடிய நபர் யாராவது
1: இருக்காங்களான்னு. ஜெயா பேசுறேன்.
0: ஜெயா, எப்படி யாரு அந்த மாதிரி பண்றா?
1: யாரு பண்ணுவா? நம்ம வீட்டுல முக்காவாசி என் வீட்டுக்காரர் தான் ரொம்ப அந்த மாதிரி பண்ணுவாரு. அவருக்கு வந்து நம்ம ஃபேமிலி ஃபங்க்ஷன், எங்காச்சும் வெளியே போனா இந்த மாதிரிதான், கிளம்புங்க போலாம் கிளம்புங்க. இல்லன்னா என்ன தெரியுமா செய்வாரு, போயிட்டு ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு உட்காந்து பாத்துக்கிட்டே இருப்பாரு என் ஃபேஸ.
0: அதாவது சிக்னல் குடுக்கறாரு, சமிஞ்சை குடுக்கறாரு.
1: அவரு
2: உங்க வீட்டுக்காரரு தானே, அவரு ஒருவேளை உங்க அழக ரசிச்சிட்டு இருந்திருக்கலாம்ல?
1: வாய்ப்பே இல்ல த்ரிஷா, வாய்ப்பே இல்ல. ஏன்னா நான் கல்யாணம் பண்ணி 27 வருஷம் ஆச்சு, இன்னுமா பொண்ணாட்டிய ரசிக்க போறாங்க. நீங்க சொல்லுங்க
2: ரசிக்கணும். மோகன், என்ன மோகன் சொல்லுங்க. மோகன், உங்க
0: எல்லாத்துக்கும் என்ன தான்
2: வர்க்கத்தை
0: பத்தி ஒரு
1: வார்த்தை
0: உங்களையே ஒத்து ஒத்து பாக்குறது.
1: மணிய பாப்பாரு, பாப்பாரு.
2: நீங்க ஏன் அவரை கட்டாயப்படுத்துறீங்க?
1: நான் வந்து கட்டாயப்படுத்துறேன். இப்ப ஒரு ஃபேமிலியா நம்ம வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா ஹேவ் டு, நோ சாய்ஸ்.
0: ஆமா,
1: இப்ப நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் கூட்டிட்டு போயிட்டேன்னா அவரோட ரியாக்ட் பண்ண அங்க வந்து பண்ணுவாரே. நீ
0: ஒரு ஒரு ஆனா என்ன சொல்றேன்னா, அவர் வராம இருக்கிறத தாண்டி வராற
2: வந்து நிகழ்ச்சியில
0: கலந்துக்கிறது பெரிய விஷயம் தானே?
1: அது வந்து கலந்துக்கிறது பிரச்சனை இல்ல, வந்து கலந்துகிட்டு நம்ம கூட கெட் டுகெதர் பண்ணனும், நம்ம கூட ஷேர் பண்ணனும், நம்ம கூட என்ஜாய் பண்ணனும்.
0: ஆமா,
2: அவருக்கு பிடித்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு கூட்டிட்டு போங்க, அப்பதான் அவரு வந்துட்டு நல்லா பழகுவாரு.
1: அவரு வந்து அவருக்கு எனக்கு தெரியும் அவருக்கு வந்து எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு. சோ நான் ஃபாஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன்னா அவர் மூஞ்சி மாறிடும், அவரோட ரியாக்ஷன் மாறிடும், எல்லாமே மாறிடும். ஓகே, அது ஒண்ணு. ஆனா அவரோட கூட்டாளிங்க கூட போனா மட்டும் விடிய விடிய எப்படி ஸ்பெண்ட் பண்றாருன்னு எனக்கு தெரியல.
2: ஏன் மோகன்
0: இது இது என்ன பண்றது? உலகமே அப்படிதான் இருக்கு இல்லையா? நம்ம என்னது சொல்ற மாதிரி
2: அங்க வார்த்தை வரல, அப்படி ஒரே சமாளிப்பு.
1: ஏன்னா மோகன் வந்து சப்போர்ட் பண்ணுவாரு த்ரிஷா, பிகாஸ் அவரு வந்து ஆம் பக்கத்து வந்து அவரு சப்போர்ட் பண்றாரு. எல்லாமே இப்படிதான் இருப்பாங்க.
0: இல்ல இல்ல அப்படிலாம் இல்ல, இல்லாதவங்க இந்த மாதிரி இருக்கா? இல்லாம இருப்பாங்க சில பேர் எல்லாம். நம்ம இப்படி பொதுவாவே இருந்துட்டு போயிருவாங்க. ஏங்க பிரச்சனை வந்துட்டு? நன்றி, ரொம்ப நன்றிங்க.

0: வணக்கம். இன்னும் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து நேர்கள்லாம் நம்மோடு அழைத்து பேசிக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்தோம், வெளியே சென்று வீட்டுக்கு வர்றதுக்கு தான் துடியா துடிக்கிறாங்களா, யார் அதுன்னு?
2: சந்தியா பேசுறேன்.
0: சந்தியா, யார் அப்படி பண்றா?
2: எங்க வீட்டுல எங்க மாமனார் என்ன வேலையை பண்ணுவாரு.
0: ஓ, அப்படியா? என்ன செய்யறாரு?
2: எங்காவது வெளியே போனாலே, ஓகே முடிச்சா வாங்க கிளம்பலாம், வாங்க முடிச்சா கிளம்பலாம். இதனாலே எங்க மாமியார் எங்காவது போறதாலே அவரை கூப்பிடாதீங்க, நம்ம மட்டும் போயிடலாம்.
0: அனுபவம்
1: கிடைச்சுக்கிட்டாங்க மாமியார் பாத்தீங்களா?
0: என்ன
2: வந்து
0: வெளியே வரத்துக்கு அதிகம் யோசிக்க கூடியவங்க வெளியே வருவாங்க, ஆனா ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு எப்போதுமே இந்த வீடு அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடம், கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவாங்க இல்லையா. அதனாலதான் எங்க போனாலும் எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படின்ற யோசனையில இருப்பாங்களா.
1: அவங்களை வந்து நம்ம கட்டாயப்படுத்தி அழைத்து சென்றாலுமே கூட அவங்களுடைய மனசு அந்த வீட்டை சுற்றியே தான் இருக்கும். இப்படா வீட்டுக்கு போகணும் அப்படின்றது இல்ல. அதனாலதான் வந்து இது போன்ற நபர்களை சமாளித்து கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு வராங்க தெரியுங்களா. அவங்களுக்குலாம் உண்மையே வந்து ஒரு பெரிய வணக்கத்தை வைக்கணும். மோகன்,
0: சில காரணங்கள் முன்வைப்பாங்க. எனக்கு தூக்கம் வர மாட்டேது, வெளியில என்னால தூங்க முடியாது. அதே மாதிரி என்னதான் இருந்தாலும் வீட்டுல சமைச்சு சாப்பிடுற உணவை தான் சாப்பிடக்கூடிய நபர்களும் சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி அதான் பிடித்தம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா. ஆனா அவங்களை சமாளிச்சு வெளியே கூட்டு போறதுக்குள்ள அப்பாடான்னு ஆயிரும்ல.

0: வணக்கம். இன்னெல்லாம் இன்றைக்கு நம்ம நேர்களோட பேசிட்டு இருக்கோம். என்னன்னா, இந்த எங்க போனாலும் அவசரமா கிளம்புறது, வரேன் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னு அடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: ஆமா, இதுல வித்தியாசமான கதாபாத்திரங்கள்லாம் இருப்பாங்க. ஒன்னு, என்ன அழைத்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அழைத்து நம்ம வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லுவாங்க. இவங்களை எப்படி மோகன் சமாளிக்கிறது?
0: கஸ்தூரி வந்திருக்காங்க, சொல்லுங்க.
2: என்னோட மாமியாரோட அம்மா
0: கோமாயிருவாங்க.
2: ஆமா, நம்ம கார் ஸ்டார்ட் பண்றோம் ரெடி ஆகுறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டு வெளியே வந்து அவங்களுக்கு ஆக்சுவலி 80 பிளஸ் ஆகுது, ஒர்க் பண்ணுவாங்க. சோ நம்ம வெளியே போகும்போது பாத்துட்டாங்கன்னா வெளியே நிப்பாங்க, எங்க போறீங்க எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ரொம்ப நேரம் டைம் எடுத்து ஷாப்பிங் போறோம் இல்ல திங்ஸ் வாங்க போறோம் வீட்டுக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களை கூட்டிட்டு போக முடியாது இல்ல, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. சொன்னோமா ஃபேஸ் எல்லாம் மாறிடும் உங்களுக்கு, நானும் வரேன் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே ஒருவேளை நம்ம கூட்டிட்டு போயிட்டோமா நம்ம அந்த ஷாப் போய் சேருவோம்ல, அப்பதான் போயிட்டு அங்க போய் சேருவோம். முன்னாடி பார்க் பண்ணும் போது எப்ப வெளியாவோ
0: வந்து
2: வெளியே வரணும், வெளியே வந்துட்டா வீட்டுக்கு போயிடணும்.

நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: வணிக சுற்றுலா சூழல் அமைப்பை வலுப்படுத்த தொழில்துறையினருக்கு வலியுறுத்தல். மலேசிய நாடாளுமன்றம் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் ஆனி பாஸ்டினால் ராயப்பன். பேரங்காடி, சில்லறை வணிகர், விடுதி நடத்துனர், சுற்றுலா நிறுவனங்கள் ஆகியவை அரசாங்கத்துடன் அணுக்கமாக ஒத்துழைக்க வேண்டும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தியோங் கிங் சிங் வலியுறுத்தினார். மலேசியாவின் வணிக சுற்றுலா சூழல் அமைப்பை வலுப்படுத்த அது வழிவகுக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 மலேசியாவுக்கு வருகையளிக்கும் ஆண்டை முன்னிட்டு முன்னணி அங்காடி உலாத்தளமாக மலேசியா விளங்க அந்த ஒத்துழைப்பும் அவசியம். நாட்டின் சுற்றுலாத்துறையில் வணிகம் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். எல்நினோ காலநிலை அடுத்த ஆண்டு தீவிரமடையும் என கணிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து அதனை எதிர்கொள்ள 2027 வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்படும் என வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு தமது எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். வெப்பத்தாலும் வறட்சியாலும் பாதிக்கப்படும் வேளாண் உணவு தொழில் முனைவோருக்கும் விவசாயிகளுக்கும் உதவ அது உறுதுணையாக இருக்கும் என அவர் கூறினார். இவ்வேளை 2026 வேளாண் தோட்ட தொழில் வேளாண் சுற்றுலா மகா கண்காட்சியின் ஒரு பகுதியாக நடைபெறும் மகா ட்ரீட் டேஸின் முதல் நாளில் 1.49 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான முதலீடும் வர்த்தகமும் பதிவு செய்யப்பட்டன. இது நாட்டின் வேளாண் உணவு தொழில்துறை ஆற்றல் மீது முதலீட்டாளர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை புலப்படுத்துவதாக அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். மேலும் இது மகா 2026 8 பில்லியன் ரிங்கிட் முதலீடு இலக்கின் ஒரு பகுதியாக விளங்குவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வேளாண் அடிப்படையிலான மூலப்பொருள் துறையை வலுப்படுத்துவதில் தொடர்ந்து கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமது தெரிவித்தார். இத்துறையை வலுப்படுத்த 5 முதன்மை கூறுகளை அமைச்சு கண்டறிந்துள்ளது. தரமான வேளாண் உள்ளீடு, சிறந்த வேளாண் நடைமுறை, மறுநடவு திட்டங்களுக்கான ஆதரவு ஆகியவை மூலம் சிறு தோட்டக்காரர்களின் உற்பத்தியையும் வருமானத்தையும் அதிகரிப்பது அதிலடங்கும் என்றார் அவர். வரும் 12-13 நாள்களில் மலேசிய நாடாளுமன்றம் பொதுமக்களின் வருகைக்காக திறக்கப்படுகிறது. மக்களையும் தேசிய சட்டக்கழகத்தையும் நெருக்கமாக்கும் தளமாக இது அமையும் என மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கூறினார். அத்துடன் மக்களவையின் சூழலை உணரவும் பார்க்கவும் வாய்ப்பாக அமையும் என்றார் அவர். நாடாளுமன்றம் அமைக்கப்பட்டு 67 ஆண்டுகளாகும் அதேவேளை தேசிய மாத கொண்டாட்டத்தை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு கண்காட்சி நடவடிக்கைகளுக்கும் திட்டங்களுக்கும் வழிவிடும் வகையில் அன்று நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறாது என அவர் கூறினார். பொது சேவையில் உயர் நிர்வாக அதிகாரியின் செயல்திறன் மதிப்பீட்டு அமைப்பு முழுமையாகவும் பொருத்தமானதாகவும் இருப்பதை உறுதிப்படுத்த அமைச்சின் தலைமைச் செயலாளர் பதவிக்கான செயல்திறன் மதிப்பீடு டீப்பின் அனைத்து கூறுகளையும் மறுபரிசீலிக்க பொதுச்சேவைத்துறை JPAவுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவர்களின் செயல்திறன் மதிப்பீடு உண்மையான விளைபயனை அடிப்படையாக கொண்டிருத்தல் வேண்டும் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் கூறினார். பதினேழாவது ஆசியான் சுகாதார அமைச்சர்கள் கூட்டம் AHMM மலேசியாவின் தலைமையில் வரும் 7ஆம் நாள் தொடங்கி 11ஆம் நாள் வரை நடைபெறுகிறது. சமமான நீடிப்பு தன்மையுடைய எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயாரான ஆசியான் சுகாதார அமைப்பை அடிப்படையாக கொண்ட முயற்சியை ஆதரிக்க சுகாதார அமைச்சு அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளது. 20 ஆண்டுகளுக்கு முன் பினாங்கில் 7ஆவது AHMM கூட்டம் மலேசியாவின் தலைமையில் நடைபெற்றது. பொது சுகாதார ஒத்துழைப்பு முயற்சிகளை வலுப்படுத்துவதோடு வட்டார சுகாதார சவால்களை முழுமையாக கையாள்வதற்கு இந்த மாநாட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என அமைச்சு முகநூலில் பதிவிட்டுள்ளது. பட்டவத் சுல்தான் அப்துல் ஹலீம் ஃபேரி முனையம் அருகே பினாங்கின் அடையாளமான ஃபேரியை படகு மோதியதில் 21 பேர் காயமடைந்தனர். நேற்றிரவு மணி 8:40 பினாங்கு துறைமுகத்தில் தெல்லுபஹாங் ஃபேரியும் எம் பி மெகார்ஜயா படகும் மோதிக்கொண்ட சம்பவத்தை பினாங்கு துறைமுக ஆணைய தலைவர் டத்தோ யோ சுன் ஹின் உறுதிப்படுத்தினார். காயமடைந்த பயணிகள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தால் ஃபேரி சேவை பாதிக்கப்படவில்லை என அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtn.gov.my உடனே வலம்பாருங்கள்.
0: காலநிலை மாற்றத்தின் விளைவாக எழும் பேரிடர் ஆபத்துகள் தொடர்ந்து அதிகரிப்பதால் இவ்விவகாரத்திற்கு பன்னாட்டு சமூகத்தின் கவனம் தேவை என நேபாள் பிரதமர் பலேந்திரா ஷா வலியுறுத்தினார். இவ்வேளை நேபாள் பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் அடையாளம் காண முடியாத உடல்கள் அறிவியல் முறைப்படி நிர்வகிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நடைமுறை சட்டரீதியாக மரபணு சேமிப்பு முறை உட்பட இதர ஆதாரங்களும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்வதாக இருக்கும் என்றார் அவர். தாய்லாந்து அந்நாட்டில் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளுக்கு வழங்கப்பட்ட விசா இன்றி தங்கும் சிறப்பு சலுகைக்கான நாள் வரம்பை 60 to 30 days குறைத்துள்ளது. இந்த புதிய நடைமுறை செப்டம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வரும் என தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்நாட்டில் வெளிநாட்டவரை உட்படுத்திய குற்றச் செயல்களை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஒன்றாக இது அமையும் என தாய்லாந்து வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிலிப்பீன்ஸ் அரசாங்கம் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூலை வரையில் பல்வேறு இணைய குற்றங்கள் தொடர்பில் 766 பேரை கைது செய்துள்ளது. இதில் இணைய விற்பனை முறைகேடுகளின் எண்ணிக்கையே மிக அதிகமாகும் என சின்ஹா தகவல் வெளியிட்டுள்ளது. இந்த 7 காலகட்டத்தில் பிலிப்பீன்ஸ் காவல்துறை 149 பேரை இணைய முறைகேட்டிலிருந்து காப்பாற்றியதோடு 81 வழக்குகளையும் தொடங்கியுள்ளதாக அந்நாட்டு இணைய குற்ற தடுப்பு குழு தெரிவித்துள்ளது. இவ்வேளை அக்குழு வாடிக்கையாளர் அடையாள பதிவு சட்டத்தை திருத்தம் செய்யுமாறு வலியுறுத்தியுள்ளது. இவ்விவகாரம் தொடர்பில் பிலிப்பீன்ஸ் காவல்துறை அந்நாட்டு தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் அணுக்கமாக ஒத்துழைக்கிறது. ஜெர்மனியில் நிலக்கரி சார்ந்த எரிசக்தி மையத்தை வெடிவைத்து தாக்கும் சதிவேலை நடத்தப்பட்டுள்ளது. அதன் அடையாளமாக மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள்கள் அந்த எரிசக்தி மையத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையும் அந்த எரிசக்தி கட்டமைப்பு நிறுவனமும் தெரிவித்துள்ளன. இதில் ஒரு வெடிபொருள் வெற்றிகரமாக செயலிழக்கப்பட்ட வேளை மற்றவை உயிர்ப்புடன் இருந்ததாக காவல்துறை தெரிவித்தது. இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா நேற்று நடத்திய வான் தாக்குதலில் சிறார் உட்பட ஏராளமானோர் உயிரிழந்தனர். 50 மேற்பட்ட குடியிருப்பாளர்கள் காயமடைந்தனர். இத்தாக்குதலை தொடர்ந்து மின்சார தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக தகவல்கள் தொடர்ந்து வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை ஈரானின் தென்நகர் சிரிக்கில் திருமண வைபவத்தின் போது நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 கொல்லப்பட்டனர். 20 பேர் காயமடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளை தென்கிழக்கு நகர் ஜோரோஃப்டில் உள்ள பொது விமான நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. விளையாட்டு தகவல். பிரேசில் தாக்குதல் ஆட்டக்காரர் கேப்ரியல் ஜீசஸை ஆர்சனலிலிருந்து ஒப்பந்தம் செய்யும் நடவடிக்கையை பார்சலோனா நிறைவு செய்துள்ளதாக இரு கிளப்புகளும் அறிவித்துள்ளன. 29 கேப்ரியல் உலகக்கிண்ண வெற்றியாளர் ஸ்பெயினுடன் 11.6 million அமெரிக்க டாலரில் 3 ஒப்பந்தமிடப்பட்டுள்ளார். 2022 மான்செஸ்டர் சிட்டியிலிருந்து விலகி ஆர்சனலுடன் இணைந்த அவர் 123 32 புகுத்தினார். இங்கிலீஷ் பிரீமியர் லீக்கில் 10 விளையாடிய அவர் 4 பட்டத்தை வென்றுள்ளார். ஆர்சனலுடன் கடந்த பருவத்தில் 5 முறையாக அதனை வென்றார். வணிக சுற்றுலா சூழல் அமைப்பை வலுப்படுத்த தொழில்துறையினருக்கு வலியுறுத்தல். மலேசிய நாடாளுமன்றம் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இந்த பக்கம் மோகன் திரேசா உங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் புதன்கிழமை பொழுதினம் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இந்த தேசிய தின கொண்டாட்டம், 69வது கொண்டாட்டம், புத்ராஜயா சதுக்கத்திலிருந்து நம்ம எல்லாரும் பார்த்தோம். வருடம் வருடம் இது நடக்கும் போது நமக்குள்ள பல கேள்விகளிலும் இந்த அணிவகுப்பு அவங்க பயிற்சி எல்லாம் எடுக்கிறாங்க.
0: அணிவகுப்பு பத்தி நீங்க என்ன வேணா கேட்கலாம். நம்ம போன வருஷம்
1: நினைச்சு இப்போ
0: இல்ல இல்ல அணிவகுப்புல கலந்துக்கணும் திரேசா. 10 நாட்கள் வரைக்கும் பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து வெயிலோ மழையோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நம்ம நடக்க வைப்பாங்க, 2-3 மணி நேரம் இருக்கும். இப்ப 8 மணிக்கு அணிவகுப்பு ஆரம்பிக்கிறதுனா நம்ம வந்து விடியகால 3 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும்.
1: 3 மணிக்கு
0: அந்த மாதிரி இருக்கும்.
1: எப்படி உண்மையிலே சொல்லுங்க மோகன், எப்படி இருந்தது உங்களுக்கு?
0: உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு நாள் தேசிய தினத்தன்றைக்கு அந்த அணிவகுப்பு பண்ணும்போது எல்லாமே மறந்துருச்சு. அவ்வளவு பெருமையா இருந்தது. மலேசியாவை அதான் நம்ம நாடுன்னு சொல்லிக்கிற எவ்வளவு பெருமைப்படுறோமோ அந்த அணிவகுப்புல கலந்துக்கும் போது அவ்வளவு பெருமையா இருந்தது.
1: ஆனா அதுக்கு முன்னதாக நீங்க அந்த பயிற்சியில இருக்கும் காணொலிகள் எல்லாம் பார்க்கும் போது உங்களுடைய மன வலிமையெல்லாம் பார்த்து மோகன் நினைக்கும் போது
0: பாடல்கள் படைப்புகள் படைக்கும் போது நிறைய பேர் ஒன்னா உட்கார்ந்து அமர்ந்து அந்த விஷயம் பண்ணுவாங்க இல்லையா, அது ரொம்ப நல்லா இருந்தது.
1: அந்த மனித உருவப்பட காட்சிகள் பொதுவா வந்து இப்ப நம்ம கிராபிக்ஸ் வந்து இணையத்துல செய்யறது சுலபமா இருக்கும், ஏன்னா அது தொழில்நுட்பம் நமக்கு தெரியும். ஆனா ஒரு மனிதனை அந்த மாதிரி உருவப்பட காட்சியா மாற்றி அமைக்கிறது அவ்வளவு சுலபமா?
0: இந்த கேள்வி அப்படியே இருக்கட்டும். ஒரு பாடல் வந்துட்டோம். பாடலுக்கு பிறகு இந்த ஹியூமன் கிராபிக்கில் பங்கேற்ற ஒரு மாணவி நம்மோடு பேச காத்துட்டு இருக்காங்க, அதனால இணைந்திருங்க.
2: முதல் முதலா

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நேற்று முன்தினம் தேசிய தின கொண்டாட்டம். நிறைய படைப்புகள், இந்தியமான பங்கேற்பாளர்கள் வந்து அவருடைய படைப்புகள் எல்லாம் வழங்கியிருக்காங்க.
1: ஆமா, அந்த பங்கேற்பாளர்கள் சொல்லும் போது அதுல பள்ளிக்கூட மாணவர்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. நம்ம யோசிக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கும் போகணும், பயிற்சிக்கும் போகணும், ஆனா மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பை வழங்கியிருக்காங்கல்ல. அப்ப அவங்கள ஒருத்தரதா, ஒரு மாணவியை தான் இன்று நாம சந்திக்க போகின்றோம். அதாவது பெர்செர்த ஹியூமன் கிராபிக், 1500 மேற்பட்ட மாணவர்கள் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. அதுல இருந்து பங்கேற்பாளர்கள் இருந்து தீபிகா ஸ்ரீ, விக்னேஸ்வரன்
0: மாற்றம் செய்யணும்.
2: எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பழகிடுச்சு. இந்த ஹியூமன் கிராஃபிக்கு ஏறக்குறைய நாங்க ஒரு 3 பயிற்சி பண்ணோம்.
1: 3 சரி தீபிகா ஸ்ரீ, இப்போ இந்த ஹியூமன் கிராஃபிக் அப்படின்னு சொல்லும் போது பங்கேற்பாளர்களுக்கு வயது வரம்பெல்லாம் இருக்கு இல்லையா? எந்த வயதுல நீங்க எப்படி விண்ணப்பம் செய்தீங்க, எப்படி தேர்ந்தெடுத்து நீங்க அதுல பங்கெடுத்தீங்க?
2: இந்த வந்து பள்ளிகள் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, ஃபார்ம் 1 இருந்து ஃபார்ம் 4 இருக்கிற இதுலதான் எடுப்பாங்க. சோ முழுங்கா ஸ்கூல்ல தான் எடுப்பாங்க. அண்ட் அதர் திங் வந்து அவங்க ஸ்லாங்கோல இருக்கிற பள்ளிகள் மட்டும் தான் எடுப்பாங்க. ஆனா சில பள்ளிகள்ல வந்து ஃபார்ம் 2 இருந்து ஃபார்ம் 4 இருப்பாங்க, ஃபார்ம் 1 இருந்து ஃபார்ம் 4 வரைக்கும் எடுப்பாங்க. எங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஃபார்ம் 1 இருந்து ஃபார்ம் 4 வரைக்கும் எடுத்தாங்க.
1: இப்போ உங்களுக்கு ஆசை இருந்ததா என்றைக்காவது ஒரு நாள் இதுல பங்கெடுக்கணும்னு?
2: எனக்கு ஆக்சுவலி சின்ன வயசுலயே இந்த மெர்டேக்கா ஒரு இதுக்கு போகணும், அந்த போய் நாங்க நேர்ல பாக்கணும்னு இருந்தது. பட் இந்த ஃபர்ஸ்ட் டைம் மெர்டேக்கா போய் நான் அந்த ஒரு ஆளா அங்க பெம்பா பண்ணி அங்க எல்லாருக்கும் அந்த இதை பண்ணி காங்கிறப்ப எனக்கு அதுல ஒரு சந்தோஷம்.
0: அண்ணனுக்கு எப்போதுமே ஒரு குழப்பம் இருக்கும், நீங்க எப்படி அந்தந்த நேரத்துல சரியா நீங்க வந்து அந்த அட்டைகளையும் அந்த வண்ணத்தையும் காட்டணும் இல்லையா? இது மனப்பாடம் பண்ணுவீங்களா இல்ல கீழே இருந்து உங்களை வழி நடத்துவாங்களா, இந்தந்த நேரத்துல இதெல்லாம் காட்டுங்க அப்படின்னு?
2: அது எப்படின்னா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். சோ அவங்க வந்து ஒரு நம்பர் கொடுத்துப்பாங்க, எத்தனை அது பிளாட்டிங்னு சொல்லுவாங்க. அந்த பிளாட்டிங் எத்தனை பிளாட்டிங் இருக்குன்னு சொல்லி அது என்னது, அப்புறம் பக்கத்துல வந்து நம்ம என்ன கலர்னு சொல்லி அவங்க எழுதி இருக்கோம். பார்ட் நாங்க பார்ட் ஆடுறப்ப வந்து அந்த பிளாட்டிங் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நாங்க மடப்பாடு பண்ணி வச்சுக்கணும். ஆனா இந்த அந்த நகாராக்கு அதெல்லாம் பண்றப்ப வந்து கீழே வந்து கியூ காமிப்பாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் நகாராக்கு வந்து 6வதுதான், 6வதோட கியூ வந்து கீழே இருந்து காமிப்பாங்க. நாங்க வந்து அங்க கீழே இருந்து பார்த்து நம்ம பிளாட்டிங்ல வந்து என்ன இருக்கோ அந்த கலர் தேர்ந்தெடுத்து கரெக்டா வந்து நாங்க தூக்கணும்.
1: முதல் முறை இந்த அனுபவம் தீபிகா ஸ்ரீக்கு எப்படி இருந்தது?
2: எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும், இந்த இதுல ஒரு ஆளா நானும் தேர்ந்தெடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.
0: உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம மாணவி அந்த ஒரு இதுல போய் நீங்க கலந்துகிட்டு இருக்கீங்க, 1500 மாணவர்கள் மத்தியில. ஏன்னா அது அந்த பொறுப்புன்றது எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ஆள் விட்டா கூட அது சரியில்லாம போயிரும். ரொம்ப அழகா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அந்த பொறுப்பை செஞ்சிட்டீங்க. ரொம்ப நன்றி தீபிகா ஸ்ரீ.
2: ரொம்ப நன்றி.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: கமல்ஹாசன் பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. ஆக இன்றைக்கு நம்ம வணக்கம் இன்னல அதிகமா அந்த சுற்றுலா சார்ந்து இல்ல வெளியே எங்க போறீங்க இதை பற்றி ஏன் பேசுறோம் அப்படின்னா, அந்த வாரம் முழுக்க அப்படிதான் இருக்க போகுது நினைக்கிறேன். பிள்ளைங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த நேரம் பெற்றோர்கள் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்திக்குவாங்க.
1: இதுல ஒரு சிறிய ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க மோகன். மலேசியர்கள் பலரும் வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து இந்த முறை உள்நாட்டிலேயே விடுமுறையை கழிக்க அதிக ஆர்வம் காட்டியிருக்காங்க. இந்த ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இதன் காரணமாக ஆகஸ்ட் 28 இருந்து செப்டம்பர் 7 வரையிலான காலகட்டத்துல நம்ம நாட்டு முழுசும் இருக்கிற தங்கும் விடுதிகள் ஹோட்டல்கள் இருக்கு இல்லையா, இதுல வந்து அறை நிரப்பும் விகிதம் வந்து ஏறக்குறைய 70 விழுக்காடு வரைக்கும் இருக்கணும் மலேசியா ஹோட்டல் சங்கம் வந்து எதிர்பார்க்குது.
0: ஆமா, தங்கும் விடுதிகள் அந்த அளவுக்கு வந்து முன்பதிவு எல்லாம் செய்து அங்க ஆள் வந்து தங்குறாங்க. இதன் மூலமா என்ன தெரியுது, நிறைய பேர் வந்து சுற்றுலா எல்லாம் மேற்கொண்டிருக்கீங்கன்னு புரியுது. ஏன்னா பொதுவா பிள்ளைங்க வீட்டுல இருக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அவங்களோட நம்ம நேரத்தை செலவு பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை பெற்றோர்கள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் பயணத்தை பாத்துக்கோங்க, உங்கள் திட்டங்களை பாத்துக்கோங்க. பாடல் ஒண்ணு வருது. பாடலுக்கு பிறகு தேச தின கொண்டாட்டத்துல இன்னொரு விஷயமும் வந்து ரொம்ப அதிகம் பேசப்பட்ட ஒன்னா இருந்தது,
1: கவனத்தையும் ஈர்த்தது. நிறைய பேர் வந்து இதற்கு பிறகு அதாவது பல ஆண்டுகள் கழித்து ஒரு தேடலோட கூகுளை போய் தேடி இருப்பாங்க. கூகுள்கிட்ட கேட்டிருந்தா, ஏன் பாயே 31 நீங்க என்ன இப்படி தேடி இருக்கீங்களான்னு சொல்ற அளவுக்கு தேடி இருக்காங்க.
0: ஆமா, நம்ம ஊரு பாட்டு கோயாங் கோயாங் பாட்டு இருக்கு இல்லையா, இது வந்து அன்றைய தேச தின கொண்டாட்டத்துல இடம்பெற்றிருந்தது. சரி, அந்த பாடலை பாடியவருடன் சந்திப்பு தான் ஒரு வரப்போகுது. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் 2026 தேசிய தின கொண்டாட்டத்துல நிறைய பேருடைய பார்வையை ஈர்த்த ஒரு தருணம் இருக்கும் இல்லையா? அந்த படைப்புகள் மத்தியில நம்ம நாட்டு பாடல் கோயாங் கோயாங் அப்படின்ற பாடல் வந்து அங்கு இசைக்கப்பட்டு எல்லாரும் படைப்புகள் படைச்சிருந்தாங்க.
1: ஒவ்வொரு ஆண்டுமே மக்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பு வந்து விட்டது. இப்ப நம்முடைய தமிழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த மெட்டுகளை வந்து மலேசியர்கள் அதிகம் விரும்புறாங்க. நம்மவர்களை காட்டிலும் அவங்க நடனம் ஆடுறதுக்கு தான் ஆர்வம் அதிகமா வந்து வெளிக்கொண்டுறாங்க. அந்த வகையில கடந்த ஆண்டு ஜுபேர் கான், அதற்கு முன்னதாக சந்தேஷ் அப்படின்னு ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு கலைஞர்களுடைய பாடல். ஆனா இந்த 2026 கொஞ்சம் பின்னோக்கி, கொஞ்சம் இல்ல 18 ஆண்டுகள் பின்னோக்கி தமிழா பாய்ஸ் அப்படின்ற ஒரு குழு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பாடல் இடம்பெற்றிருக்கு.
0: தமிழா பாய்ஸ்ல இருந்து இந்த பாடலை பாடிய விஜய் அவர்கள் வந்து இப்போ அழைப்புல காத்துட்டு இருக்காங்க. வணக்கம் விஜய்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்.
1: சரி, முதல்ல சொல்லுங்க, இந்த 2026 உங்களுடைய படைப்புல வெளிவந்த பாடல் வந்து பயன்படுத்த போறாங்க, படைக்கப்படுறாங்க அப்படின்ற செய்தி உங்களுக்கு தெரியுமா?
2: பாட்டு ஒண்ணுச்சு, எங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு கோயம் கோயம் பாட்டு அந்த எல்லாம் அந்த ஹியூமன் கிராஃபிக்ல அதை போட்டு எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. நம்ம பாட்டு போட்டு இவ்வளவு வருஷம் இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க.
0: ஆமா, ஏன்னா நாட்டின் ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இந்த தேசிய தின கொண்டாட்டம். அதுல நீங்க இசையமைத்து பாடியே இந்த பாடல் வந்து இடம்பெற செய்த அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். சரி, இந்த பாடல் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். சொல்லுங்க, இந்த பாடலை பாடியவர்கள் அதுல ஒரு ஆள் நீங்க இருக்கீங்க. கலைஞர்கள் பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க விஜய்.
2: கலைஞர்கள் வந்து நானும் கங்கானம் தான் பாடி இருக்கோம். கங்கானம் ரெண்டு பேரும் தான் அந்த பாட்டு பாடி இருக்கோம். இன்னொன்னு இது என்னக்கா, இதோட இது எப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, கோயாங் கோயாங் அப்படி அப்படின்ட்டு எப்படி வந்துச்சு ஒரு காரணம் அப்படின்னாக்கா, எல்லாம் தலையாட்டு வாங்க கோயாங் கோயாங் கோயாங் கப்பாலா கோயாங் அப்படின்னு வச்சு ஒரு நல்ல ஒரு மோட்டிவ்
0: வலைத்தளம் இதெல்லாமே இருக்கு. அப்ப எப்படி மக்கள்கிட்ட எப்படி நீங்க கொண்டு சேர்த்தீங்க அந்த பாடல் எல்லாம்?
1: நீங்க தயாரித்து வெளிவந்த ஆண்டை காட்டிலும் இந்த 2026 தான் சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்த்தீங்களா?
2: எதிர்பார்க்கல. இருந்தாலும் வந்து இந்த பாட்டு வந்து நாங்க என்ன அந்த ஒரு எல்லாம் வந்து மெசேஜ் என்னன்னாக்கா,
0: இருக்கக்கூடிய முன்னோடிகள் செய்து வச்ச ஒரு விஷயம் தான் அது. இப்ப வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கோயாங் கோயாங் பாடல் வந்து விஜி நீங்க பாடி இருக்கீங்க, கங்கா அவர்கள் இருவரும் சேர்ந்து பாடின பாடலை இப்போ நம்ம அடுத்து கேட்க போறோம். கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: நன்றி நன்றி.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடாலி, வளமே வாழ்வின்பம்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: அடுத்தரம் பாடலோடு இன்றைய வணக்க மின்னல் நிகழ்ச்சிக்கு நாம ஒரு நிறைவை கொடுக்க போறோங்க.
1: ஆமா, இன்றைய வணக்க மின்னலில் உங்களோட பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். அதாவது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எப்படா திரும்ப வருவாங்க அப்படின்ற நபர் இருக்கிறாங்களா, அவங்களை இப்ப சமாளிக்க எல்லாரும் கற்றுக்கொண்டு இருக்காங்க மோகன். அது பெரிய விஷயம் இல்ல.
0: கால சுடுதண்ணி ஊத்திட்டு கிளம்புறேன்னு சொல்லி வீட்டுல போதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம், நேர்களை அழைத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் இப்ப வெளியூர் பயணம் எல்லாம் மேற்கொள்றாங்க இல்லையா, அங்க நீங்க பார்த்த ரொம்ப வித்தியாசமான, நீங்க ரொம்ப வியந்து பார்த்தது என்ன அப்படின்னு கேட்கும் போது, நேர்கள் பலரும் அவங்க போன நாடு பற்றி சில தகவல் எல்லாம் நம்மோடு பகிர்ந்துகிட்டாங்க.
1: இந்த காலர் ரிங்டோன், அதாவது அழைக்கும் போது இருக்கும் அந்த அழைப்பு ஒலி, அது வந்து பல வருடங்களாக மாற்றாம இருக்கீங்களான்னு கேட்டு போது கூட இருக்கிறாங்க இல்லையா. இப்படி அடிப்படையில் நமக்கு தெரிந்த ஒரே விஷயம், அவங்க வாழ்க்கையை பிடித்த மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
0: ஆமா, அதனால இன்றைக்கு அழைத்து பேசிய நேர்களுக்கு நன்றி. அடுத்த இளமை உல்லாசத்தில் காலை 10 மணி தொடங்கி பிற்பகல் 1 மணி வரையிலும் உங்களோட சேர்ந்து பயணிக்க அஸ்வினி ரொம்ப தயாராக காத்துட்டு இருக்காங்க. விடைபெறுகின்றேன் மோகன்,
1: ட்ரீசாலா சார்,
0: மீண்டும் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2027 ஆண்டில் பள்ளி பராமரிப்பு பணிகளுக்காக கூடுதல் 500 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்படவுள்ளது. ஒவ்வொரு பள்ளிகளின் கட்டமைப்பு தேவைக்கான அவசர நிலையை பொறுத்து அந்நிதி விநியோகிக்கப்படும் என்று கல்வி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீபத் லினா சிடே தெரிவித்தார். இதன் மூலம் அந்த நிதி ஒதுக்கீடு பள்ளிகள் எதிர்நோக்கும் சிக்கல்களை களைய துணை புரியும் என அவர் கூறினார். சரவாக்கில் புகை மூட்டம் ஒரு சில பகுதிகளில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கடுமையான சுவாச குழாய் சிக்கல் கண் அலர்ச்சி பாதிப்புகள் அதிகரிப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அதன் துணை அமைச்சர் டத்து ஹனீஃபா ஹஜார் தாயிப் தெரிவித்தார். குறிப்பாக மருத்துவமனை உள்ளிட்ட சுகாதார வசதிகளில் இந்த தொடர் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் புகை மூட்டத்தால் எழும் எந்தவொரு சுகாதார சிக்கலையும் உடனடியாக களைய முடியும் என்றார் அவர். இவ்வேளை சரவாக்கில் இன்று காலை மணி 8 வரை 3 பகுதிகளில் காற்று தர குறியீடு ஆபத்தான நிலையில் உள்ளதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சிரியானில் காற்று தர குறியீடு 320 உள்ளது. அதனைத் தொடர்ந்து கூச்சிங்கில் 318 சமரஹானில் 302 பதிவாகியுள்ளதாக மலேசிய காற்று மாசு குறியீட்டு நிர்வாக முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை தீபகற்ப மலேசியாவில் 16 பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. யுக்ரைனுடனான சண்டையின் விளைவாக ஏற்பட்டுள்ள மனிதநேய நெருக்கடிகள் குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் யூரி உஷகோவ் பேராயர் கார்டினல் மேத்யூ ஜூபியுடன் கலந்துரையாடவுள்ளார். ரஷ்யாவில் இம்மாதம் இந்த சந்திப்பு நடைபெறும் என உஷகோவை மேற்கோளிட்டு உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. வெனிசுவேலா மைக்ஷாவில் உள்ள சிமோன் போலிவா பன்னாட்டு விமான நிலையம் நேற்று முதல் மீண்டும் அதன் வர்த்தக விமான சேவையை தொடங்கியது. ஜூன் 24 நிகழ்ந்த இரு நிலநடுக்கங்களால் கட்டமைப்பு சேதாரம் ஏற்பட்டிருந்த நிலையில் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. தற்போது தற்காலிக முனையத்திலிருந்து 11 விமானங்கள் பயணம் செய்ய தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

புத்துணர்ச்சி அதிகமா தேவைப்படும் இல்லையா? அந்த இடத்துல நாங்க உங்களுக்காக புத்துணர்ச்சி கொடுக்கிறோம். வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களோ, பயணத்துல இருக்கீங்களோ, வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களோ, எது எப்படி இருப்பினும் உங்களோட கலகலன்னு பேசி பாடல்களை ஒளிபரப்ப நாங்க இந்த பக்கமா ரொம்ப தயாரா இருக்கோம். சரி, இப்ப வாங்க நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலையாள பாடல் தொகுப்பில் தொடக்கமாக கே ஜே யேசுதாஸ் கொண்டு வரும் பாடலை கேட்கலாம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகம் ஆகி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பாக்கும்பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 முதல் September 6 வரை, காலை மணி 10 முதல் 20 மணி 10 வரை. மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம மலையாள பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, மலையாள பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த மெல்லிசை வாசம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில நம்ம வந்து இந்த மலையாள திரையுலகில் என்னெல்லாம் நடக்குதுப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எட்டி பார்ப்போம். அப்படிதான் இன்றைக்கும் ஒரு தகவலோடு நாங்க வந்திருக்கோம். நிவின் பாலி, மமிதா பைஜு முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்கிற மலையாள திரைப்படம் குடும்பம் யூனிட், கிரிஷ் ஏடி இயக்கியிருக்கிற இந்த படத்தை பார்த்தீங்கன்னா திலீஷ் வந்து நடிச்சிருக்காரு, இடைந்து தயாரிச்சிருக்காரு அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. இதில் சங்கீத் பிரதாப், சுரேஷ் கிருஷ்ணா, வினய் இப்படி பலரும் வந்து முன்னணி கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. விஷ்ணு விஜய் இசையமைத்துள்ள இந்த படத்துக்கு அஜ்மல் சாபு ஒளிப்பதிவும் செய்திருக்காங்க. மலையாளத்தில் வரவேற்பு பெற்றுள்ள இந்த படம் பார்த்தீங்கன்னா தமிழிலும் வெளியாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுத்தர வயது ஆணுக்கும் கல்லூரியில் படிக்கும் இளம் பெண்ணுக்கும் இடையே உருவாகும் காதல், இதனை பற்றி தான் வந்து இந்த கதை அம்சம் அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் இந்த திரைப்படத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் படக்குழுவினர் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்திருக்காங்க.

0: மடானி உங்களுக்காக எரிபொருள் பயன்பாடு சீராக்க அணுகுமுறை குறித்து விளக்குகின்றார். அல் சுல்தான் அப்துல்லா பஹாங் மலேசிய பல்கலைக்கழக தொழிலியல் தொழில்நுட்ப புல பேராசிரியர் முனைவர் காந்தி பிரகாஷ் மணியம்.
1: தற்போது தனியார் துறையினரும் இந்த வீட்டிலிருந்து வேலை செய்யும் திட்டத்தை அமல்படுத்தியே வருகின்றனர். மற்ற தனியார் துறையினர் இதை அமல்படுத்த வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். இதனால் எரிபொருள் பயன்பாட்டினால் தேவையை குறைக்கலாம். ஆக எல்லா திட்டமும் வந்து மக்களின் நலம், நாட்டின் பொருளாதாரம், இந்த இரண்டையும் கருத்தில் கொண்டே நாம் முடிவு எடுத்து வருகிறோம். குடும்பத்தில் உள்ளவர் எடுத்துக்கொண்டால் ஒரு 5 பேர் வேலைக்கு செல்கிறார்கள் என்றால் மாதத்திற்கு இவர்கள் 1000 லிட்டர் எண்ணெயை பயன்படுத்த கட்டாயம் வரும். இவர்கள் 5 பேரில் ஒரு 3 பேர் வீட்டிலிருந்தே வேலை செய்யும் முடிவு இருந்தால் கிட்டத்தட்ட 600, அதாவது 60 விழுக்காடு எண்ணெய் பயன்பாட்டை அந்த ஒரு குடும்பம் மட்டும் செயல்படுத்த முடியும்.

நீண்ட விடுமுறை முடிந்து இப்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா திரும்ப வேலைக்கு திரும்பி இருப்பீங்க. இந்த சூழல்ல இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா பள்ளி விடுமுறை அப்படின்றதுனால அடுத்த வாரம் வந்துக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனையில இருப்பீங்க. பிளஸ் நெடுஞ்சாலை வெளியிட்டுள்ள தகவலின் படி பார்த்தீங்கன்னா மெட்ரிகா மற்றும் பள்ளி விடுமுறை காலத்தின் அதிக போக்குவரத்து நாட்கள்ல ஒரு நாளைக்கு சுமார் 22 லட்சம் வாகனங்கள் அவங்களுடைய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா August 28 to 31 வரை, அதற்கு பிறகு அது முடிஞ்சாச்சு இல்லையா, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா September 4 to September 7 வரை போக்குவரத்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அதனால இந்த நாட்கள்ல நீண்ட தூர பயணம் செய்றீங்க அப்படின்னா முன்கூட்டியே உங்களுடைய பயணத்தை திட்டமிடணும் அப்படின்றது எங்களுடைய ஒரு சிறிய நினைவூட்டல். அவசரப்பட்டு ரொம்ப வேகமா வாகனத்தை ஓட்ட வேண்டாம்ன்றதும் ஒரு சின்ன நினைவூட்டல். சரி, வாங்க அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடலை கேட்கலாம்.

ரோஸ் கொண்டு வந்த பாடலை தான் நாம நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருந்தோம். தொடர்ந்து நாம மலையாள பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல்களை கேட்க போறோம். அடுத்ததாக பாடல்களை கேட்ட பிறகு செய்திகள் உங்களுக்காக ஒலிபரப்பாகும். 11 மணிக்கு மேல நீங்க அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்கும். அதனால நீங்க தொடர்ந்து இணைந்திருக்க மறந்துடாதீங்க. இப்ப வாங்க நிகழ்ச்சியில் பாடலை அடுத்ததாக நாம கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் ராயப்பன். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களில் மலேசிய குழுவினருடன் தொடர்பு படுத்தப்படும் பாதிக்கப்பட்டவர் ஒருவர் குறித்து காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் அந்நாட்டு செயலாக்க தரப்பினரிடமிருந்து தகவல் சேகரித்து வருகிறது. தொடர்புடையவரின் அடையாளம் உறுதி செய்யப்படும் வரை எந்தவொரு ஆருடமும் வெளியிடப்படாது என்று விஸ்மா புத்ரா தெளிவுபடுத்தியுள்ளது. அதேவேளை பாதிக்கப்பட்டவர் குறித்த விவரம் உறுதி செய்யப்பட்டவுடன் அத்தகவல் குடும்ப உறுப்பினரிடம் நேரடியாக தெரிவிக்கப்படும். மேலும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு ஊடகங்கள் கேட்டுக் கொள்ளப்படும் என விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. வளர்ந்த மேம்பாடடைந்த நாடுகளின் நிதி அமைச்சர்கள் கூட்டம் G20 ஹார்மஸ் நீரிணை விவகாரம் எழுப்பப்பட்டது. அந்த நீரிணை பகுதியில் சுதந்திரமான பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்து அவசியம் என தலைவர்கள் வலியுறுத்தினர். சீனாவின் ஆதரவு இன்றி அக்கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. G20 தலைவரின் கொள்கையுரையின்போது நடப்பு போர்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. நிலையான வளர்ச்சிக்கு இது அவசியம் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மேற்காசியாவில் மீண்டும் பதற்றம் நிலவும் சூழலில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட திருக்கூர்த்தியை தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்ததாக பஹ்ரைன் அறிவித்தது. பஹ்ரைனின் பாதுகாப்பை பேணுவதற்காக வான் பாதுகாப்பு அமைப்புகள் முழு தயார் நிலையில் இருந்ததாக தேசிய தகவல் தொடர்பு மையம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. முன்னதாக பஹ்ரைன் அபாய எச்சரிக்கையை வெளியிட்டது. அதில் பொதுமக்கள் அமைதி காக்குமாறும் அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டது. சீன அதிபர் ஸி ஜின்பிங் எகிப்துக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். ஈரான் தொடர்பான மோதல்களின் விளைவாக மேற்காசிய நாடுகள் தங்கள் பாதுகாப்பையும் பொருளாதார உறவுகளையும் மறு ஆய்வு செய்து வரும் சூழலில் ஜேயின் பயணம் அமைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் அந்நாட்டிற்கு அவர் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும் என்று ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசி கெய்ரோ பன்னாட்டு விமான நிலையத்தில் ஜேயை வரவேற்றார். இவ்வேளை பெய்ஜிங்குடன் கெய்ரோ வலுப்படுத்தி வரும் பொருளாதார மற்றும் ராணுவ உறவுகளையும் 70 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவுடன் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொண்ட முதல் அரபு மற்றும் ஆப்பிரிக்க நாடாகவும் எகிப்து விளங்குகிறது. வெனிசுவேலா மைக்ஷாவில் உள்ள சைமோன் பொலிவா பன்னாட்டு விமான நிலையம் நேற்று முதல் மீண்டும் அதன் வர்த்தக விமான சேவையை தொடங்கியது. June 24 நிகழ்ந்த இரு நில நடுக்கங்களால் கட்டமைப்பு சேதாரம் ஏற்பட்டிருந்த நிலையில் விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. தற்போது தற்காலிக முனையத்திலிருந்து 11 விமானங்கள் பயணம் செய்ய தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விமான நிலையம் முழுமையாக சீரமைக்கப்படும் வரை அது பயன்படுத்தப்படும். யுக்ரைனுடனான சண்டையின் விளைவாக ஏற்பட்டுள்ள மனிதநேய நெருக்கடிகள் குறித்த ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் வெளியுறவு கொள்கை ஆலோசகர் யூரி உஷாகோவ் பேராயர் மெத்தியோ ஜூபியுடன் கலந்துரையாடவுள்ளார். ரஷ்யாவில் இம்மாதம் இந்த சந்திப்பு நடைபெறும் என உஷாகோவ் மேற்கோளிட்டு உள்ளூர் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இத்தாலிய தலைமை பாதிரியார் மாநாட்டு தலைவருமான ஜூபி 2024 அக்டோபரில் மாஸ்கோவுக்கு சென்றார். யுக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அவர் பேசினார். மேற்காசியாவில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் ஈரானுடனான அரசதந்திர உறவுகளை முறித்துக் கொள்ள முடிவு செய்துள்ளதாக பெரு அறிவித்தது. இந்த முடிவு அமைதியை பேணும் வகையில் எடுக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஈரான் மற்றும் அமெரிக்க இடையிலான ராணுவ பதற்றங்கள் மீண்டும் அதிகரித்துள்ள சூழலில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் தொடங்கி ஹார்மஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பன்னாட்டு வர்த்தக இடையூறுகள் குறித்தும் பெரு கவலை தெரிவித்தது. பெரு அரசாங்கம் 2026-2027 அல்நினோ பருவத்தை முன்னிட்டு 23 வட்டாரங்களை உட்படுத்திய 893 பகுதிகளுக்கு 60 நாள் அவசர நிலையை அறிவித்துள்ளது. வரும் மாதங்களில் கடுமையான மழைப்பொழிவு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பேராபத்தை குறைக்கும் நடவடிக்கையாக இந்த அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கும் அங்கமும் தொடங்கியாச்சு. அதனால இன்றைய நீங்க அழைத்து பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடலை கேட்கறதுக்காக அழைக்க வேண்டிய எண்கள் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இந்த பக்கமா உங்களோட பேச நாங்க அவளோடு காத்திருக்கோம்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.
2: ஈ லோகத்துல ஒரு ஆண் ஒரு பெண் மேல கொண்ட பிரேமத்துக்காக ஜாதி மாறி மதம் மாறி பச்சை ஞான் ஞான் சேட்டே மாறி

0: இளமை உல்லாசம் அங்கத்தில் நீங்க பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 அப்படின்ற எண்களுக்கு அழைக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அடுத்ததாக கருணாஸ் அனுப்பியிருக்காங்க. வணக்கம் கருணாஸ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா சிறப்பா இருக்கும். சரி, இன்றைக்கு என்ன பாடலை விரும்பி கேட்கலாம்னு அழைச்சிருக்கீங்க? எந்த பிடிச்சவங்களுக்காக பாடலை கேட்க போறீங்க?
1: நண்பனுக்காக என்னாச்சும் ஒரு பாட்டு போடுங்க.
0: நண்பனுக்காக? ஏன் நண்பருக்காக குறிப்பிட்டு பாடல் கேக்குறீங்க?
1: குறிப்பிட்டு கேக்குறேன்னா தெரியல, எப்படி சொல்றதுன்னு, ஆனா நண்பனுக்காக போடுங்க.
0: சரி, எந்த நண்பன்? எதுவுமே சொல்லாம இப்படி ஒரு அழைப்பு நீங்க அழைச்சீங்கன்னா நாங்க என்ன பண்றது?
1: யாரு? ராஜன் காவல்துறை நண்பர்கள் எல்லாத்துக்கும்.
0: காஜாங் காவல்துறை நண்பர்கள் எல்லாருக்குமா? சரி, நிச்சயமா அடுத்ததா பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
1: ஓகே, ரொம்ப நன்றி.

0: மாணவர்கள் கலந்து அவ்வளவு பயங்கரமா நடனமாடி இருக்காங்க.
1: மலேசிய மூவினர் மக்களும் கேக்குற மாதிரி நம்ம ஒரு பாட்டு அமைஞ்சிருக்குன்னா நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்.

இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்காகவே நாங்க சொல்லியிருந்தது போல பிடிச்சவங்களுக்காக பிடிச்ச பாடல்களை கேட்க நீங்களும் அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8 உங்களோட பேச இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். அடுத்ததாக ஒரு மெல்லிசியான பாடலை கேட்ட பிறகு ஒரு நேர அழைப்பில் இருக்காங்க, அவங்களோட பேசலாம்.

0: வணக்கம் அஸ்வினி, எப்படி இருக்கீங்க?
1: நலமா சிறப்பா இருக்கோம். யார் இந்த பக்கம்?
0: மேகலா. அஸ்வினி
1: மேகலா. சரி, இன்றைக்கு என்ன சமையல் மேகலா?
0: புளிச்சக்கீர் கடையே.
1: ஐயோ,
0: புளிச்சக்கீர் சம்பா.
1: இது என்ன இந்த அஸ்வினி இவ்வளவு பசியிலேயே கொடுமைப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக இருக்கு?
0: அதுக்கு இல்ல அஸ்வினி, மகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமையல்.
1: மகள் வந்திருக்காங்கன்னா நிச்சயமா வீரே ஒரு குதூகலத்துலதான் இருக்கும். என்ன பாடல விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: ஆனந்த யாழை இமிட்டுகிறான்.
1: அட்டட்டா, மகள் பேர் என்ன?
0: மெலிசா.
1: மெலிசா, சரி, மெலிசாவுக்காக அடுத்த பாடலை கேட்டுலாமா?
0: நன்றி அஸ்வினி.
1: நன்றி மேகலா.

0: ஹலோ, வணக்கம் அஸ்வினி.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நானே தமிழ் செல்வி கிருஷ்ணன், தமிழ் சரல இருந்து பேசுறேன்.
1: தமிழ் செல்வி கிருஷ்ணன், சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
0: இன்னைக்கு வந்து என்னோட அக்காவுக்கு பிறந்த நாள், அப்புறம் 4ஆம் தேதி வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள். அந்த அலையே அலையே அந்த பாட்டு, ஊரும் பிளட்.
1: ஊரும் பிளட், நிச்சயமா. அடுத்ததான் பாடலை கேட்கலாம்.
0: சிஸ்டர், அவங்க பேரு வந்து, ஒரு அக்கா பேரு வந்து நளினி, அவங்க ஃப்ரெண்ட் பேரு வந்து அனிதா.
1: சரி, நிச்சயமா அடுத்த பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
0: நன்றி அஸ்வினி, பாய்.

மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை 10 முதல் 20 மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு

0: வணக்கம், என்ன சித்ரா சம்மன்.
1: சித்ரா சொல்லுங்க, என்ன பாடலை வந்து பாட அழைச்சிருக்கீங்க?
0: எனக்கு வந்து டிசம்பர் இந்த கிட்ட நெருங்கி வாடா, அத பாடல் எங்க அக்காவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப எங்க அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம்.
1: ஓ சரி, இப்ப அத பாட போறீங்களா? நான் கேட்டேன் சித்ரா என்ன பாட்டு என்ன பாடல் பாட போறீங்கன்னு, அப்ப நீங்க கிட்ட நெருங்கி வாட சொல்லிட்டீங்க, இப்ப நீங்க பாடித்தான் ஆகணும்.
0: வேணா என்ன விட்டுருங்க,
1: என்னங்க
0: தனியா பாடி காமிக்கிறேன்.

0: சம்பன்லேருந்து இப்போ வந்துட்டோம் வந்துட்டோம் புக்கத்திங்க இறங்குறோம்.
1: வந்துட்டீங்க இப்போ வேலைக்கு கிளம்பணும் நாளைக்கு?
0: மகிழ்ச்சியா
1: பயணம் செய்யுங்க, பத்திரமா பயணம் செய்யுங்க. அடுத்த பாடல் ஒளிபரப்புறோம்.
0: நன்றி
1: நன்றி.

0: அடுத்ததாக ஒரு நிறைவு பாடல் இந்த பாடலை கேட்ட பிறகு செய்திகள் ஒளிபரப்பாக உள்ளது. செய்திகளுக்கு பிறகு உங்களோட பேச நாங்க இந்த பக்கம் அவளோட காத்திருக்கோம்.
1: தலை அழகா எழுத்தானி முக்கழக
2: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
3: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மேலவைத் தலைவர் டத்து அவங் பேமி அவங் அலி பாசா முன்னிலையில் 2வது தவணையாக கிளந்தன் பாச்சுக் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் முகமது அப்டோ நிக் அப்துல் அசீஸ் செனட்டராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். இவ்வாண்டு ஜூலை 7 தொடங்கி 2029 ஜூலை 6 வரை அவரது நியமனம் நடப்பில் இருக்கும். ஜொஹூர் புனாவரில் உள்ள தஞ்சுங் லொம்பாட் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த 16 வயதுடைய 4 இளையோர் நீரில் மூழ்கினர். காலை 8:19 கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து பண்டா புனாவர் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் 6 உறுப்பினர்கள் அந்த இடத்திற்கு விரைந்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை நடவடிக்கை மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. வளைகுடா வட்டாரத்தில் நிலவும் நிலைத்தன்மையற்ற சூழலை தொடர்ந்து கத்தாரில் உள்ள மலேசியர்கள் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகளின் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி செயல்பட அறிவுறுத்தப்படுகின்றனர். முன்னதாக அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதலை நடத்தியதற்கு பதிலடியாக அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களையும் சொத்துகளையும் இலக்கிட்டு ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC தாக்குதலை மேற்கொண்டது. பாகிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை பெய்த கடுமையான மழையால் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. மேலும் பல வாகனங்கள் சாலைகளில் சிக்கிக் கொண்டன. இதனைத் தொடர்ந்து அந்நாட்டு வானிலை துறை தாழ்வான பகுதிகளில் வெள்ள ஆபத்து குறித்த முன்னெச்சரிக்கையை வெளியிட்டது. அமெரிக்கா நியூயார்க்கில் 2000-க்கும் மேற்பட்ட கள்ள குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். நாட்டு குடிநுழைவு சுங்க செயலாக்க தரப்பு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நியூயார்க் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது 2197 பேர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் மார்க்வேன் புலின் தெரிவித்தார். விளையாட்டு கார்பந்து. பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா விதித்துள்ள இறக்குமதி ஆட்டக்காரர் மாற்றம் மீதான தடையை தீர்க்க கிளந்தன் ரெட் வாரியர் எஃப்சி தலைமை பயிற்றுனர் இர்ஃபான் பக்தி அபு சலீம் ஆசிய கார்பந்து சம்மேளனத்திடம் மேல்முறையீடு செய்துள்ளார். கிளப்பின் இதற்கு முந்தைய நிர்வாகத்தால் தற்போது தமது அணி இந்த சிக்கலை எதிர்நோக்குவதாக அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் அங்கத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். சரி, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இதனை தொடர்ந்து உங்களுக்காகவே ஒரு போட்டி அங்கம் கைவசம் வைத்திருக்கும். என்ன போட்டி அங்கம் அப்படின்றத தெரிந்து கொள்ள நீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுக்காக இலவச டிக்கெட்டுகளை நாங்க வழங்க போறோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. என்ன அஸ்வினி, போட்டின்னு சொல்லிட்டீங்க, எண்களை சொல்லிட்டீங்க, ஆனா வேற எந்த விஷயமும் வரலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா கேள்வியோடு சேர்த்து அடுத்து என்ன அப்படின்னு சொல்றோம். அதற்கு முன்னதாக பாடலை கேட்டு வரலாம்.

தலைமை உல்லாசத்தில் தொடர்ந்தாமே இணைந்திருக்கிறோம். உங்களுக்காகவே ஒரு போட்டி அங்கம் கைவசம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில் ஆக் விஜன் ப்ரொடக்ஷன் அண்ட் டத்தோஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி, புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலை சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். இன்றைக்கு அந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான போட்டி உங்களுக்காகவே நடைபெறப் போகுது. சரியான பதில் சொன்னீங்கன்னா டிக்கெட்கள் வழங்கப்படும். கேள்வியை இப்ப சொல்றோம், பதில் தெரிஞ்சவங்க உடனே அழைக்கலாம். சுழியும் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி கச்சேரியை பிரசன்டட் பை செய்யும் நிறுவனம் மற்றும் கோ பிரசன்டர் யார்? கேள்வியை மீண்டும் நாங்க உங்களுக்காக சொல்றோம். தளபதி கச்சேரியை பிரசன்டட் பை செய்யும் நிறுவனம் மற்றும் கோ பிரசன்டர் யார் அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. சுழி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: சரியான பாடல் ஒன்றை நாங்க கேட்டிருந்தோம். சரி, உங்களுக்காக ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம், இன்னும் சரியான பதில் வரல. சரியான பதில் வந்த உடனே நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ வாங்க அடுத்ததாக சாய் அபியங்கார் கொண்டு வரும் பாடல் உங்களுக்காக.
1: சலம்பல சலம்பல அடியே கங்கம்மா, வெறுப்புல சிரிக்கிற அணியே.
2: ஏய் என்னடா கண்ணு கலங்குது ஆனா வாய் சிரிக்குது.
1: மட்டும்தான்
2: எங்களுக்கு இல்ல, நீ நல்லா வைபப்படு.

0: நம்மை சுற்றி
1: தீமிதி திருவிழா ஜோஹர் லாபிஸ் தோட்டம் கிளையோர் பிரிவு ஒன்று ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தின் 96ஆம் ஆண்டு ஆவணி மாத தீமிதி திருவிழா செப்டம்பர் 6ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளது. மதியம் 1:10 தீமிதி உற்சவம் நடைபெறும். மதியம் 2 மணிக்கு பிறகு விளையாட்டு போட்டிகளுக்கும் அதிர்ஷ்ட குழுக்குகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நம்மை சுற்றி
1: நேபாளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக கூட்டு பிரார்த்தனை. நேபாளம் ராசுவா பகுதியில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் ஏற்பாட்டில் கூட்டு பிரார்த்தனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று 7:00 முதல் 9:30 வரை பங்சார் அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் இந்த பிரார்த்தனை குறித்த மேல் விவரங்களை வழங்குகிறார் மாமன்றத்தின் தேசிய தலைவர் ரிஷி.
2: வணக்கம். இன்றைக்கு 7:00 ராமலிங்கேஸ்வரர் கோயில்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை ஏற்பாடு பண்ணிருக்கோம். இந்த கூட்டு பிரார்த்தனையில அனைத்து இந்து இயக்க தலைவர்கள், ஆலய தலைவர்கள் மற்றவர்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். இதுக்கு இந்த பிரார்த்தனை முக்கியமா எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த பேரிடையில நிறைய உயிர் பலி ஏற்பட்டிருக்குது. அந்த ஆத்மசாந்தி பூஜைக்கும் மற்றும் நிறைய இழப்பு இருக்குது. நிறைய இந்துக்கள், மலேசியால இருந்து போன இந்துக்கள், அவர்களோட தகவல் தெரியாம இருக்குது. அவர்களோட மீண்டும் சிறப்பாக வீடு திரும்ப வேண்டும் என்று ஆண்டவனிடம் பிரார்த்திக்கிறதுக்காக அனைத்து மலேசியர்களையும் நம்ம அழைத்து இந்த பிரார்த்தனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அனைவரும் வந்து கலந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: நம்மை சுற்றி
1: பினாங்கு நுண்கலை கோவில் வரும் சனிக்கிழமை 6ஆம் நாள் மாலை 6:45 பினாங்கு ரெவிங்டன் அவென்யூவில் பினாங்கு நுண்கலை கோவில் அரங்கில் சங்கமம் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.
0: நம்மை சுற்றி

0: கைலாசத்தில் தொடர்ந்து நாம இணைந்திருக்கிறோம். பாடலுக்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம். நேர் ஒருத்தவங்க அழைப்புல இருக்காங்க. மாலதி, பதில் சொல்ல தயாரா இருக்கீங்களா? ஆமா, ரொம்ப நம்பிக்கையோட இருக்கீங்களா இல்ல பயத்தோட இருக்கீங்களா?
1: பயத்தோட இருக்கீங்க.
0: சரி, பயப்பட வேண்டாம். கேள்வியை மீண்டும் ஒரு முறை நாங்க சொல்றோம். தளபதி கச்சேரியை பிரசன்டட் பை செய்யும் நிறுவனம் மற்றும் கோ பிரசன்டட் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். பதில் சொல்லுங்க.
1: ஏஆர்கே விஷன்.
0: சரி, அவங்க தான் வந்து பிரசன்டட் பை. கோ பிரசன்டர் யாரு?
1: ஜிகே. ஐஸ் கியூப்.
0: அட்டடா, சரியான பதில். எப்படி இவ்வளவு தயாரா அழைச்சிருக்கீங்க? மகனையே கேட்டு சொல்லுங்களேன். மகன் பதில் சொல்லிருக்காரு, அவருக்காக பாடல் கொடுக்கறோம்.
1: தளபதி கச்சேரியா?
0: தளபதி கச்சேரி. நிச்சயமா அடுத்த பாடலை கேட்கலாம். நன்றி
1: நன்றி, பை.

வெற்றியாளருக்கு ஒரு பாராட்டு அப்படி கைத்தட்டெல்லாம் கொடுத்துக்கோ, பட பட பட பட படன்னு எல்லாரும் கைத்தட்டிக்கோங்க அங்கிருந்து. சரி, ஆர்க் விஷன் ப்ரொடக்ஷன் மற்றும் அடாத்து ஜி கே ஐஸ் கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி இசை நிகழ்ச்சியை பார்க்க தயாரா இருக்கீங்களா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில. இப்பொழுதே டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com அல்லது அழைக்கலாம் 01431623321 01431623321.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
3: தொழுகை நேர அறிவிப்பு.
4: நேர்கிலி, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
5: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

இன்றைய இளமை உல்லாசம் அங்கத்தின் நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சுங்க. இன்றைக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லணும். போட்டி அங்கமும் இருந்தது, பாடல்களை நீங்களும் விருப்பப்பட்ட பாடல்களை அழைத்து கேட்டிருந்தீங்க, எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அடுத்ததாக இசையும் இசையும் அங்கத்தில் பொன் கோகிலும் உங்களோட பேசுறோம், அவளோடு காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சி கேளுங்க. இப்போ நான் கிளம்புறேன், விடை பெறுகிறேன். நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன்.

0: கத்தாரில் வசிக்கும் மலேசியர்கள் ஆன்மீக நிலவரங்களை பின்பற்ற வலியுறுத்தல். 2026 மகா கண்காட்சி விற்பனை வலையமைப்பை விரிவுபடுத்த வழிவகுக்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வளைகுடா வட்டாரத்தில் நிலவும் நிலைத்தன்மையற்ற சூழலை தொடர்ந்து கத்தாரில் உள்ள மலேசியர்கள் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகளின் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றி செயல்பட அறிவுறுத்தப்படுகின்றனர். மேலும் அங்குள்ள நிலைமை அணுக்கமாக கண்காணிக்கப்படுவதாக டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் அறிக்கையில் கூறியது. முன்னதாக அமெரிக்கா ஈரான் மீது புதிய தாக்குதலை நடத்தியது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அமெரிக்க தளங்களையும் சொத்துகளையும் குறிவைத்து ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC பதிலடி தாக்குதலை மேற்கொண்டது. இவ்வேளை கத்தாரில் இருந்து அல்லது அதன் வழியாக பயணம் செய்பவர்கள் இற்றைப்படுத்தப்பட்ட விமான அட்டவணைகளை சரிபார்க்குமாறும் அது வலியுறுத்தியது. 2026 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகா வெறும் வேளாண்மையில் மட்டும் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் பொருள்களின் மதிப்பு குறித்த புரிதலையும் வழங்குவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ மொஹமட் சாபு தெரிவித்தார். இந்த கண்காட்சி விவசாயிகளின் மீதும் கவனம் செலுத்துகிறது. இதன் மூலம் வழங்கப்படும் வாய்ப்புகள் மற்றும் நிகழ்ச்சிகள் வாயிலாக அவர்களின் விற்பனை வலையமைப்பை விரிவுபடுத்துவதை இது நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மகா கண்காட்சி August 28 தொடங்கி September 6 வரை நடைபெறுகிறது. மேலவைத் தலைவர் டத்து அவங் பீமி அவங் அலி பாட்சா முன்னிலையில் 2 தவணையாக பாட்சுக் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிக் முகமது அப்டோ நிக் அப்துல் அசிஸ் செனட்டராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். கடந்த July 7 தொடங்கி 2029 July 6 வரை அவரது நியமனம் நடப்பில் இருக்கும். முன்னதாக 2023 July 8 முதல் இவ்வாண்டு July 7 வரை அவர் அந்த பதவி வகித்தார். நிக் முகமது அப்டோ மீண்டும் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதன் மூலம் அவரது அனுபவம் திறன் மேலாண்மை மீதான நம்பிக்கை வெளிப்பட்டுள்ளதாக டத்து அவங் பீமி கூறினார். சமூக நலத்துறை JKM தோற்றுவிக்கப்பட்டு 80 எட்டியுள்ள நிலையில் இது நாட்டின் நலத்திட்ட அணுகுமுறையில் ஏற்பட்டுள்ள உருமாற்றத்தை பிரதிபலிக்கிறது. அதாவது வெறும் உதவிகளை வழங்குவதிலிருந்து மாறி மறுவாழ்வு, பாதுகாப்பு, பாதிக்கப்படக்கூடிய தரப்பினரை வலுப்படுத்துவது ஆகியவற்றை உள்ளடக்கிய விரிவான முயற்சிகளை இத்துறை மேற்கொண்டு வருகிறது. இதன் மூலம் அத்தரப்பினர் மாண்புடன் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ வழிவகுப்பதாக JKM தலைமை இயக்குனர் டத்து சே முராட் சயங் ராம்ஜன் தெரிவித்துள்ளார். மக்கள் எதிர்கொள்ளும் சமூக சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் இந்த அணுகுமுறை மிகவும் முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். சபாவில் 6 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. இதில் கொத்தகினபாலு பாலிடெக்னிக் நிலையத்தில் IPU 185 பதிவாகியுள்ளது. இதனிடையே கொத்தகினபாலுவில் 179, கிமானிஸில் 175, கினிங்காவில் 173, சண்டக்கானில் 152, தாவாவில் 123 IPU பதிவாகியுள்ளதென சபா எல் நினோ மாநில பேரிடர் மேலாண்மை குழு தெரிவித்தது. 101 முதல் 200 வரையிலான IPU அளவு ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். அதேவேளை சிறார், முதியவர்கள், நாள்பட்ட நோயாளிகள் ஆகியோரும் வெளி நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஜொஹூர் பினாவரில் உள்ள தஞ்சுங் லோங்பாட் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த 16 4 இளையோர் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. காலை மணி 8:19 கிடைத்த அவசர அழைப்பை தொடர்ந்து பண்டா பினாவர் தீயணைப்பு மீட்பு நிலையத்தின் 6 உறுப்பினர்கள் அந்த இடத்திற்கு விரைந்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை மையம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த 6 இளையோர் மூழ்கியதாக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்ததாக அது கூறியது. அவர்களுள் இருவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அலிஃப் தக்கியுடன் முமன் ஹைமான், அடிப் ரிஸ்கி, தகிஃப் ராயன் எனும் நால்வர் இன்னும் கண்டறியப்படவில்லை. நேற்று தொடங்கி அங்கு 15 இளையோர் முகாமிடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தேடி மீட்கும் பணி தொடர்கிறது. 2027 வரவு செலவு திட்டம் விவேக வேளாண் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்துவதை விரைவுபடுத்தும் வகையில் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு மூலம் நிதி ஒதுக்கீடு வழங்கப்படும் என்று பேரா அரசாங்கம் எதிர்பார்க்கிறது. இது உணவு உற்பத்தியை அதிகரிப்பதோடு நாட்டின் உணவு உத்தரவாதத்தை வலுப்படுத்த வழிவகுக்கும் என்று மாநில புறநகர் தோட்ட வேளாண் உணவு தொழில் மேம்பாட்டு செயற்குழு தலைவர் டாக்டர் மொமர் ஜுல்கஃப்லி ஹருன் தெரிவித்தார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து பிரதமர் பலேந்திர ஷாவின் நிர்வாகம் தற்போது கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அந்த இமயமலை நாட்டில் கடந்த மாதம் 26 நாள் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவுகளால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. மேலும் 4500 மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வேளை கடந்த ஆண்டு செப்டம்பரில் அந்நாட்டில் இளையோர் தலைமையில் வெடித்த போராட்டத்திற்கு பிறகு இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. இதனிடையே நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெருவெள்ளத்தில் சிக்கி இதுவரை சீன குடிமக்கள் ஏறக்குறைய 100 பேர் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து நேபாளத்தில் உள்ள சீன தூதரகம் அந்நாட்டு செயலாக்க தரப்பிடமிருந்து உறுதியான தகவல்களை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெளிநாட்டினர் ஏறக்குறைய 260 பேர் இன்னமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என சீன வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்தார். இந்த எண்ணிக்கை இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில் மேல் அதிக தகவல்கள் உறுதி செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானில் செவ்வாய்க்கிழமை பெய்த கடுமையான மழையால் சில பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டது. மேலும் பல வாகனங்கள் சாலைகளில் சிக்கிக் கொண்டன. இதனையடுத்து அந்நாட்டு வானிலை ஆய்வுத்துறை தாழ்வான பகுதிகளில் வெள்ள ஆபத்து குறித்த முன்னெச்சரிக்கையை வெளியிட்டது. இந்நிலையில் பொதுமக்கள் கனமழை எச்சரிக்கை, பலத்த காற்று, புயல் உட்பட வானிலை மாற்றம் குறித்து விழிப்புடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அமெரிக்கா நியூயார்க்கில் 2000 மேற்பட்ட கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டனர். அந்நாட்டு குடிநுழைவு சுங்க செயலாக்க தரப்பு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நியூயார்க் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட அந்நடவடிக்கையின் போது 2197 பேர் கைது செய்யப்பட்டதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் மாக்வின் முலின் தெரிவித்தார். இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட காலகட்டத்தில் கொலை குற்றவாளிகள், பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டவர்கள், போதைப்பொருள் விநியோகிப்பாளர்கள், பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் ஆகியோரும் பிடிபட்டதாக அவர் கூறினார். விளையாட்டு கார்பந்து. பன்னாட்டு கார்பந்து கூட்டமைப்பு ஃபீஃபா விதித்துள்ள இறக்குமதி ஆட்டக்காரர் மாற்றம் மீதான தடைக்கு தீர்வு காண கிளந்தான் ரேட் வாரியர் எஃப்சி தலைமை பயிற்றுநர் இர்ஃபான் பாக்தி அபு சலீம் ஆசிய கார்பந்து சம்மேளனம் AFC மேல் முறையீடு செய்துள்ளார். கிளப்பின் இதற்கு முந்தைய நிர்வாகத்தால் தற்போது KRWFC 7-9 இறக்குமதி விளையாட்டாளர்களை கொண்ட அணியுடன் மோதும் சூழல் நிலவுவதை அவர் சுட்டிக்காட்டினார். இறக்குமதி ஆட்டக்காரர் பதிவு சிக்கலுக்கான தீர்வை எட்ட தாம் சொந்தமாக AFC கடிதம் அனுப்பியுள்ளதாக அவர் கூறினார். கத்தாரில் வசிக்கும் மலேசியர்கள் அண்மைய நிலவரங்களை பின்பற்ற வலியுறுத்தல். 2026 மகா கண்காட்சி விற்பனை வலையமைப்பை விரிவுபடுத்த வழிவகுக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அன்பு வணக்கம் அன்பான நேர்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு தான் இல்லையா, நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை பொன்கோகிலம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உற்சாகமான நம்முடைய இன்றைய பொழுது இசையும் இசையும் நிகழ்ச்சியில ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு தான், சுவாரஸ்யமான தலைப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. என்ன தலைப்பு அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு பிறகு நம்ம தெரிந்து கொள்ள போகின்றோம். அதே வேளையில இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக அமைஞ்சதா? அதே வேளையில குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில் பொது விடுமுறைக்கு பிறகு நாம வந்து மீண்டும் வேலைக்கு செல்வது அப்படிங்கிறதும் சரிதான், அல்லது ரொம்ப பேர் வருத்தப்பட்டிருப்பீங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஸ்லாங்கோருக்கு வந்து பொது விடுமுறையும் போது ஸ்லாங்கோருக்காரவங்க கொலலும்பூரில் வேலை செய்கிற அந்த வருத்தம் இருக்கே, அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்லாங்கோரியன் அப்படின்னு சொல்லும்போது கொலலும்பூருக்கு வந்து விடுமுறை இல்லை, இல்லை உங்களுக்கு தான் வந்து விடுமுறை வருமே, கொலலும்பூர் விடுமுறை வருமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் பாருங்களேன். இருந்தால் மகிழ்ச்சியாக எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால், வாகன நெரிசல் இல்லாமல் இருக்கும்ல, அப்போ தான் மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, பொது விடுமுறைகளை குடும்பத்தோடும் சரி அல்லது நண்பர்களோட ரொம்ப சிறப்பாக அல்லது ஓய்வெடுத்து சுவாரஸ்யமாக மகிழ்ச்சியாக கழிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உற்சாகமான பாடல்கள் காத்துக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து மினலோடு பயணிங்கள். என்ன தலைப்பு அப்படிங்கிறது அடுத்து நான் சொல்கிறேன், பாடலுக்கு பிறகு நீங்களும் அழைச்சி பேசலாம், உங்களுடைய அனுபவங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம்.

அன்னைக்கு 6 மணிக்கு ஒரு ஃபிளாஷ் மாப், அதுக்கு முன்னாடி 1000 ஃபிளாஷை கண்ணில் அடிச்ச மாதிரி ஒரு வெளிச்சம். இந்த பீஸ் இல்லைங்க.

அனிருத் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, 1:20 இசையும் இசையும் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரி, உங்களுக்கு ஒரு தலைப்பு காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய வாகனத்துல முன்னுக்கு நம்ம சில விஷயங்களை வைத்திருப்போம். சிலர் வந்து அழகழகான அழகு பொருட்கள் எல்லாம் வைத்திருப்பாங்க, இன்னொன்று ரொம்ப சுத்தமா வச்சிருப்பாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் அழகம் அதிகமா வச்சிருப்பாங்க. குறிப்பா ஆசிரியர்கள்லாம் பார்த்தோம்னா அதிகமா அவங்களுடைய கார்கள் என்ன இருக்கும், வாகனத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா புத்தகங்கள் இருக்கும். சரி, இப்படியாக ஒவ்வொரு துறை சார்ந்தவர்கள் அவங்களுடைய வாகனத்துல பல்வேறான விஷயங்களை வைத்திருப்பாங்க. சரி, இதை ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். இன்றைக்கு வந்து என்ன பேச போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுடைய அலுவலகத்துல உங்களுடைய மேசை இருக்கும் இல்லையா, அந்த மேசையில நீங்க என்ன வச்சிருக்கீங்க, அதை கேட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்க கூடாது, நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. நீங்க வந்து எந்த மாதிரி அழகு பொருட்களை வைத்திருக்கீங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புகைப்படங்கள் எல்லாம் பிடிக்கும். அவங்க எங்கெங்கெல்லாம் சுற்றுப்பயணங்கள் போயிட்டு வராங்க, அந்த படங்கள் எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க. சிலர் குடும்ப படங்களை வைத்திருப்பாங்க. சிலருடைய மேசையில எதுவுமே இருக்காது. அலுவலக கோப்புகளை தாண்டி அந்த ஃபைல் சொல்லுவோம் இல்லைங்களா, அதை தாண்டி வேற எதுவுமே வைத்திருக்க மாட்டாங்க. அப்படி சுத்தமா இருக்கும் அவங்களுடைய மேசை. அதே வேளையில திட்ட வரையறை அந்த கோப்பு இருக்கும். சில அலுவலகத்தை தாண்டி வேற எதுவுமே அவங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலான விருப்பங்கள் சார்ந்து எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்படியாக உங்களுடைய சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட இடமே அப்படி பார்க்கும்போது பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னா நிறைய பொருட்களுடைய அழகு பொருட்கள் அந்த மாதிரி நிறைய வைத்திருப்பாங்க. சரி, நீங்கள் எந்த ரகம்? இதுல குறிப்பா சொல்லணும்னா ஆண் சொன்ன உடனே பாருங்க அழைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 குறிப்பா சொல்லணும்னா ஆண்கள் அவங்களுடைய மேசைகள் இப்படிதான் வைத்திருப்பீங்களா, அல்லது பெண்கள் பார்த்தோம்னா அழகு பொருட்கள் அந்த மாதிரி குறிப்பாக எதை பார்க்குறோமோ அதெல்லாம் வாங்கி வைப்போம், அழகுபடுத்தணும் நம்ம மேசையை அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். ஆனால் ஆண்களுடைய மேசைகளும் அந்த மாதிரி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அப்போ கேட்டுக்கிட்டு இருக்க ஆண்கள், நீங்கள் உங்களுடைய அலுவலக மேசையை எப்படி இருக்கும், என்ன வைத்திருப்பீங்க அப்படிங்கிறதும் நீங்கள் எங்களுக்கு அழைத்து சொல்லலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 தொடர்ந்து மின்னலோடு பயணிங்கள், பயணித்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் மகிழ்ச்சி.

0: மனசு சரியில்லையா?
1: இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாபம்.
2: மற்றவங்க எல்லாமே மலாய்க்கரர்கள் சீனர்கள், நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கர நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிருந்தோம், பிரேக்பாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல, எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்துருவாங்க, இருக்கிற அன்னைக்கு நான் அவங்களுக்கு சேவ் பண்ணி எடுத்து போய் கொடுத்துருவேன். அப்புறம் எங்க கட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா தனித்தனியா தான் இருக்கும், ஆனா ராத்திரி அதை இணைச்சு எல்லாரும் ஒன்னா படுத்துக்கும். அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட் திங்.
3: ஜாலோர்கம் இலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம். உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
4: நேரம் பிற்பகல் மணி 1:30. அடுத்து இடம் பெறுகின்றது வரலாறு. அதனை வழங்குகின்றார் கிள்ளான தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941. அதன் நூலாசிரியர் ஷாலாமை சேர்ந்த திரு சீரியநாதன் முனியாண்டி.
5: 1941 ஜனவரி மாதம் தொடங்கி சிலாங்கூரில் எல்லா தோட்டங்களிலும் போராட்டம் நடந்து கொண்டேதான் இருந்தது. இருவேறு சம்பள முறை உண்மையாக இருந்தாலும் சீனர்கள் வெளியில் இருந்து வந்து ரப்பர் ஆலையில் வாழ் சீட்டுகளை ஒரு பெட்டி போல் மடித்து வெள்ளை சுண்ணாம்பு அடித்து அதை மேல் முகவரி அச்சிட்டு கனரக லாரிகளில் கிள்ளான் துறைமுகத்துக்கு அனுப்பி வைப்பதுதான் அவர்களின் வேலை. அதன் பிறகு தோட்டத்தில் தங்காமல் போய்விடுவார்கள். ஆனால் அத்தோட்ட தொழிலாளர்களுக்கு தங்கியிருக்க வீடு, கோயில், பள்ளிக்கூடம், மருத்துவமனை எல்லாம் உண்டு. அதனால்தான் சம்பளம் வேறுபாடு இது ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம். இருந்தாலும் தொழிலாளர்கள் கூடுதல் சம்பளம் கேட்டும் போராடி வந்தனர். மிட்லன் தோட்டத்தில் ரப்பர் பதவிடும் ஆலை பெரியதாக இருந்தது. அதனால் மற்ற தோட்டங்களில் இருந்தும் ரப்பர் பால் கொண்டு வந்து இங்கு பதையீடு செய்வார்கள். அப்படி ஒரு முறை பக்கத்து தோட்டத்தில் இருந்து டேங்கில் கொண்டு வந்த பால் உறைந்து போய்விட்டது. ரப்பர் ஆலையில் வேலை செய்ய இருந்த வெள்ளையனிடம் சொல்லி அந்த டேங்கில் உள்ள பாலை வெட்டி எடுக்க ஸ்டோர் கண்காணி சொல்ல, அவர் காலையிலிருந்து வேலை செய்கிறேன், கழித்து போய்விட்டேன், நாளைக்கு பார்க்கலாமே என்று சொல்லியிருக்கின்றார். கண்காணியும், இல்லை ஓவர் டைம் தருகிறேன், பார்த்து முடித்து இன்றைக்கே முடித்து விடலாம் என்று சொல்ல, வெள்ளையன் மறுத்து இன்றைக்கு வேண்டாம் கங்காணி, என்னால் முடியாது என்று சொல்ல சொல்லிவிட்டு கிளம்ப, அங்கு வந்த ஸ்டோர் கிராணியும் வெள்ளையனிடம் வழிமறித்து கண்டிப்புடன் பேச முடியாது என்று சொல்லிவிட்டு வெள்ளையன் அங்கிருந்து வெளியேற கிராணியும் வெள்ளையனை பார்த்து இனி வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்.
4: வரலாறு கேட்டீர்கள். கிள்ளான தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941 நூலாசிரியர் ஷா ஆலாம் சீரியநாதன் முனியாண்டி வழங்கினார்.

0: சொல்லுங்க ரேனு, உங்களோட அலுவலக மேசை எப்படி இருக்கும்? கீச்சைன் வாங்கி வச்சிருப்பீங்க?
1: நான் வைக்கல, எல்லாம் எங்களாவது என்ன வெகேஷன் போயிட்டு வருவாங்களா, வாங்கிட்டு வந்து கொடுத்து கொடுப்பாங்களா அந்த செவின் இயர். ஏன்னா மோர் தென் 200 பிளஸ் என்கிட்ட அந்த செவின் இயர் இருக்கும். எங்க போறாங்களோ எல்லாரும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க.
0: அந்த 200 நீங்க உங்க மேசில அழகா வச்சிருப்பீங்க?
1: இல்ல, அது அழகா பழசெல்லாம் எடுத்துட்டு திரும்ப ரீப்ளேஸ் பண்ணுவோம். அது அழகா வச்சிருப்போம், அந்த ஹூக் பண்ணி பின் பண்ணி ஒரு 30 பிளஸ் அப்படி ஹேங் பண்ணி விட்டுருப்போம்.
0: பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது ரேணுவோட இடம் அப்படின்னு சொல்லி,
1: அந்த இடத்தை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க.
0: நன்றிங்க ரேணு. சரி, இந்த வேளையில உங்களுடைய அலுவலக மேசையில நீங்கள் அழகு பொருள்களாக ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்லங்க, ஏன் மேசை சுத்தமா தாங்க இருக்கும், அந்த அலுவலக கோப்புகள் மட்டும்தான் இருக்கும், ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறீங்களா? சரி, எப்படி எல்லாம் அழகுபடுத்தி வச்சிருக்கீங்கன்றதையும் நீங்க சொல்லலாம். 3328 2573 அல்லது 4768

மறந்து போச்சே அப்படின்னு பாடல் வந்தது. சரி, மறக்க கூடாது இல்லையா, என்னென்ன பொருள்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தோம். சரி, உங்களுடைய அலுவலக மேசையில ஒரு நேயர் நம்மளை வந்து அழைச்சிருந்தாங்க தெலுவிந்தான்ல இருந்து. அவருடைய பெயர் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, பேசிட்டு ஒளிபரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒளிபரப்பாதீங்க அப்படின்னு சொல்ல பிறகு நம்ம வந்து ஒளிபரப்ப கூடாது இல்லையா, அதுதானே நியாயம். ஆனா என்ன சொன்னாரு அப்படிங்கறத சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதாவது பெரும்பாலும் ஆண்கள் அப்படின்னு போது இந்த அழகு பொருள், முக்கியமானது இந்த புகைப்படங்கள், அதெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோம், எனக்குலாம் அது பிடிக்கவே பிடிக்காதுங்க, ஏன்னா இருக்கிறதே அவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குது, அவ்வளோ கோப்புகள் இருக்குது, அதை பார்க்கும்போதே எனக்கு வந்து எப்படா இது முடிப்போம், அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறது யோசிக்கவே நேரம் சரியாக இருக்கும். அதனால பெரும்பாலும் ஆண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள்லாம் எங்களுடைய மேசையெல்லாம் அப்படியே சுத்தமாக கோப்புகள் என்ன தேவையோ, அது ஒரு அலுவலகம் இல்லையா, அலுவலகத்துக்கு ஏற்ப தான் நாங்கள் வைத்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னார் ஈஸ்வரன். அப்படி சொல்லியிருந்தாரு. அப்படியா, உண்மையா, ஆண்களே நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பாலும் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு அந்த இடமே அழகாக இருக்கணும், ஏன்னா பெண்களே அழகு இல்லையா, பார்க்கும் இடமெல்லாம் அழகாக இருக்கணும்னு விரும்புகின்றவர்கள். அதனால அவங்களுடைய இடமும் வந்து அழகாக வைத்துக்கொள்ளணும், எவ்வளோவெல்லாம் மாற்றி வைக்கணுமோ, எந்ததெல்லாம் அழகுபடுத்த முடியுமோ, சின்ன சின்ன பொருளை கொண்டு அழகுபடுத்தி வைக்க முடியுமோ, அப்படி வந்து அவங்க அழகுபடுத்தி வைத்துக்கொள்வாங்க. அதே வேளையில் வேலையை முடிச்சிருவாங்க. அந்த கோப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த இடத்தை வந்து நம்ம பார்க்கின்ற இடம் மட்டுமல்ல, அது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம வந்து அந்த இடத்துலயே இருக்கோம் இல்லையா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வைப் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதிர்வலைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெண்கள் என்ன பேசுறாங்கல்ல, அதனால நானும் சொல்றேன். சரி, ஆண்கள் நீங்க வந்து இப்படிதானா அப்படின்றதையும் சொல்லிருங்க, ஏன்னா உங்கள் சார்பில் ஈஸ்வரன் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியல, உங்க ஆணின் மனம் இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும். நீங்க வந்து ஏதாவது புகைப்படங்கள் வச்சிருப்பீங்களா, அல்லது எங்கேயாவது நீங்க வெளியூர் போயிட்டு வரும்போது அதுல ஏதாவது ஒண்ணு வைத்திருப்பீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. உங்களுடைய மேசையை எப்படி அழகுபடுத்தி வச்சிருக்கீங்க?

0: for my people.
1: குமரன் பேசுறேன்.
2: சொல்லுங்க குமரன், உங்களுடைய அலுவலக மேசை எப்படி இருக்கும்?
1: என்னோட மேசை வந்து ஃபுல் என்னோட ஃபேமிலி போட்டோ தான் இருக்கும். இப்ப ரீசனா வந்து கம்போடியா போயிட்டு வந்தோம். எங்க எங்க போயிட்டு வரமோ அதுல முக்கியமான ஏதாச்சும் படங்களை எடுத்து நான் அதை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி என்னோட டேபிள்ல வச்சுக்குவேன், கம் டவுன் படுத்திக்குவேன்.
2: அப்ப நீங்க வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய, குடும்பத்தை நேசிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாமா? குடும்ப புகைப்படங்களை வந்து எங்கெங்க வெளிநாட்டுக்கு போறோமோ அதெல்லாம் எடுத்து அழகா மேசையில வந்து வைத்திருப்பேன். அதே வேளையில ரொம்ப அழகா நேர்த்தியா இருக்கும்படியாக செய்திருக்கின்றார் அப்படின் போது மகிழ்ச்சியாக தான் இருக்கின்றது. சரி, இந்த வேளையில அழைச்சு பேசின அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இப்பொழுது பார்க்கும்போது மனநிலைகளை நீங்க பாத்திருப்பீங்க, எந்த மாதிரி எல்லாம் வைத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அலுவலக மேசைகள் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, ஏனென்றால் சில நேரங்களில் நம்ம அதிகமா எந்த இடத்துல நேரத்தை செலவு பண்றோமோ அந்த இடத்தை அழகாகவும் சுத்தமாகவும் வைத்துக் கொண்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய மன அமைதிக்கும் அது வந்து வழிவகுக்குதான். அது வந்து நம்முடைய சிந்தனைகளா இருக்கட்டும், ரொம்ப அழுத்தமான நேரத்துல இப்படி பார்க்கக்கூடிய நமக்கு பிடித்தமான விஷயங்களை பார்க்கும் போது, இப்ப அறிவு பாறை அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா எப்போதுமே வந்து பூக்கள் இருக்கும், அந்த பூங்கொத்து இருக்கும், அதை பார்க்கும்போது சில நேரத்துல பரபரப்பா இருந்தாலும் கூட அது ஒரு அதோடைய வாசமும் சரி அதை பார்க்கும் போதும் சரி அந்த அழுத்தங்கள் லேசா குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது வந்து நம்முடைய தலைவர் வந்து எடுத்து வைத்திருக்க சொன்னாரு. அதனால எப்போது பார்க்கும் போதுமே அப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு இடமாக நமக்கு பிடித்ததை நம்முடைய இடத்துல வைக்கும் போதோ அல்லது எந்த இடத்துல நம்ம அதிகமா அந்த நேரத்தை வந்து செலவு பண்றோமோ அங்க இருந்தது அப்படின்னு சொன்னா உளவியல் ரீதியில நமக்கு ஒரு இன்பத்தையும் ஆறுதலையும் அது கொடுக்குமா? அப்போ பாருங்க அமைதியா உங்களுடைய மேசையில என்னென்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க வைக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானே. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மாடு அத்தாவ் ராச்சூன் நாடக ஒளிபரப்பை பிரதமர் துறை ரத்து செய்துள்ளது. மத உணர்வுகளையும் உள்நாட்டு பண்பாட்டு நெறிமுறைகளையும் பாதிக்கும் கூறுகள் வெளிப்படையாகவோ அல்லது மறைமுகமாகவோ சேர்க்கப்பட்டிருப்பது குறித்து பிரதமர் துறையின் சமய விவகார அமைச்சர் செனட்டர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசன் வருத்தம் தெரிவித்தார். ஜோஹரில் இவ்வாண்டின் 34வது தொற்றியல் வாரத்தில் 9954 டெங்கி நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவான 4304 நேர்வுகளுடன் ஒப்பிடுகையில் இது 131.3 விழுக்காடு அதிகரிப்பை குறிப்பதாக மாநில சுகாதார சுற்றுச்சூழல் செயற்குழு தலைவர் லிங் தியன்சோன் கூறினார். நேற்று முன்தினம் புத்ரஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற 2026 தேசிய நாள் கொண்டாட்டத்தின் போது கூச்சல் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிர்ப்புணர்வை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக நம்பப்படும் ஆடவருக்கு புத்ரஜயா நீதிமன்றம் ஒரு நாள் தடுப்பு காவல் ஆணையை வெளியிட்டது. இதன் மூலம் அந்த ஆடவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார். முன்னதாக இன்று காலை மணி 11 அளவில் அந்த 30 வயது மதிக்கத்தக்க ஆடவர் காவல்துறை அதிகாரிகளுடன் நீதிமன்ற வளாகத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டார். இந்தோனேசிய வட சுமத்ராவில் உள்ள சினாபுங் எரிமலை இன்று காலை வெடிக்கத் தொடங்கியது. இந்த எரிமலை சீற்றத்தை தொடர்ந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள 600க்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டதாக எரிமலை புவி அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் நேரப்படி இன்று காலை 7:20 அந்த எரிமலை 1000 மீட்டர் உயரத்திற்கு சாம்பலை கக்கியது. சவுதி அரேபிய ரியாட்டில் நோக்கியா புதிதாக ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தை திறக்க உள்ளது. செயற்கை நுண்ணறிவு AI திறன் அடிப்படையிலான இந்த மையத்தில் தொடர்பு கட்டமைப்புகள் சொந்தமாக சிக்கலை சரிசெய்து செயல்திறனை மேம்படுத்தி குறைவான மனித தலையீட்டால் செயல்பட வழிவகுக்கும் மென்பொருள் உருவாக்கப்பட உள்ளது. தென்கொரியாவின் முதன்மை நுழைவாயில் இன்ச்சியோன் பன்னாட்டு விமான நிலையத்தின் பழமையான முதலாம் முனையம் 2035 முழுமையாக மேம்படுத்தப்படும் என்று யொன்ஹாப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நடவடிக்கைக்காக 1.77 trillion won செலவிட விமான நிலைய அதிகார தரப்பு திட்டமிட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில இப்பொழுது தொடக்கம் நம்ம பழைய பாடல்களை கேட்க போறோம். நீங்களும் ஆர்வமாக பக்கத்திலேயே காத்துக்கிட்டே இருப்பீங்க. என்ன பாடல் தொகுப்பு இன்றைக்கு இடம்பெறப் போகின்றது, என்னென்ன பாடல்கள் எல்லாம் இன்றைக்கு ஒலிக்க போகின்றது அப்படின்னு சொல்லி, சரி தயாரா இருக்கீங்களா? நிகழ்ச்சியில தொடக்க பாடலை நாம கேட்போம்.

பல பின்னணி பாடகர்களுடைய குரல்களை கேட்டு கேட்டு கேட்டு அதற்கு பிறகு திடீர்னு ஏஎல் ராகவனுடைய குரலை கேட்கும்போது அது வேற ஒரு மயக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஏஎல் ராகவன் ஜிக்கி அந்த பாடலை கொண்டு வந்தார்கள். சரி, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தானே அந்த பாடல் தான் கேட்க போறோம். நெஞ்சிறுவோல் ஆலயம் திரைக்காக PV ஸ்ரீனிவாஸ் கொண்டு வருகின்றார்.

ஏம் ராஜா பிசிசியில் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. 2:43 நேரம் போகுதே தெரியல அப்படின்னு சொல்லலாம். பழைய பாடல்களை கேட்கும்போது உண்மையிலே நேரம் போகுதே தெரியாது தான் இல்லையா? சரி, அடுத்ததாக நம்ம காத்திருந்த கண்கள் திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடல்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரி.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் ஒரு 5 நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: 5 நிமிஷமா?
0: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். ஜோஹூர் பனாவரில் உள்ள தஞ்சோங் லோங்பாட் கடற்கரையில் குளித்துக் கொண்டிருந்த போது காணாமல் போன நால்வரில் ஒருவரின் சடலம் இன்று பிற்பகல் 1:25 கண்டறியப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இன்னும் 3 தேடும் பணி தொடர்வதாக அது கூறியது. முன்னதாக 2 பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். சுகாதார பாதுகாப்பு வெறும் பொது மருத்துவத்தை மட்டும் சார்ந்ததன்று, மாறாக நெருக்கடி ஏற்படுமாயின் நாட்டின் இறையாண்மையை தற்காப்பதற்கான முக்கிய வியூக திறனாக கருதப்பட வேண்டும் என மலேசிய ஆயுதப்படை சுகாதார சேவை பிரிவின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் ஜெனரல் டத்தோ டாக்டர் ஜுல்கிஃப்லி மட்ஜூசோ வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவும் ஹங்கேரியும் கால்நடைகளின் மரபணு உள்ளிட்ட உடல் அமைப்புகளை கண்டறியும் ஆய்வை முடுக்கிவிட திட்டமிட்டுள்ளதாக ஹங்கேரியின் வேளாண் அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் இட்ஸ்வன் ஹெகஸ்ககி தெரிவித்துள்ளார். காலநிலை மாற்றத்தை தொடர்ந்து ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவது அவசியம் என்பதை அவர் எடுத்துரைத்தார். குவைத்தின் அலி அல் சலீம் வான்தளத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை திருக்கூர்தி தாக்குதலில் அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC கூறியது. அமெரிக்க தளபதியின் இல்லம் தலைமையகத்தை இலக்கிட்டு அந்த தரைப்படை தாக்குதலை நடத்தியதாக IRGC-ஐ மேற்கோள் காட்டி அனடுலு தெரிவித்தது. அதனுடன் திருக்கூர்தி நிறுத்துமிடம், அதன் ஓடுபாதை தீப்பற்றி கொண்ட வேளை திருக்கூர்திகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. எகிப்தின் கிழக்கு சினை தீபகற்பத்தில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 16 பேர் பலியாகினர், 28 பேர் காயமடைந்தனர் என்று சுகாதார அமைச்சு கூறியது. அப்பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா நகர்களான டஹப் நுவைபாவுக்கு இடையிலான சாலையில் அவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. அங்கு 20 அவசர ஊர்திகள் விரைந்த வேளை காயமடைந்தோர் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் கூறினர். விளையாட்டு. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி. ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெஃப்ரெவ் உலக தரவரிசையில் 89 நிலை விளையாட்டாளரான இத்தாலியின் லோரென்சோ செனேகோவை 6-4, 3-6, 6-7, 7-5, 6-4 என வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சிம் நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருக்கீங்க. நிரம்பி பொழுது 3:09 ஆகிவிட்டது. சரி, பாடல்கள் தொடர்ந்து உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றன. அதே வழியில் நீங்கள் டிக்டாக் பக்கம் வரலாம், அங்கே நாம் பேச போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தநாளா, அங்கே வந்து யார் யாருக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறத சொல்லிருங்க. நம்ம வானொலியின் வழியாக ஒரு வாழ்த்தை சொல்லிடுவோம்.

சின்மயை கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். அடுத்து கார்த்திக் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்குறோம். சரி, அடுத்ததாக நம்ம இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் நம்ம கிட்ட டிக்டாக் வழியாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்ம பேசுறோம் அப்படின்னும் போது மகிழ்ச்சி தான். சரி, அதே வழியில இன்றைக்கு 2 செப்டம்பர் மாதம் பாருங்க, அதுக்குள்ள செப்டம்பர்ல வந்து நிக்கிறோம் நாம. 2 யாருக்கெல்லாம் பிறந்தநாள், உங்களுக்கு பிறந்தநாள் ஆயிருந்தா எங்களுடைய வாழ்த்து வந்து சேரட்டும். அதே வழியில பிறந்தநாள் அப்படின்னு சொல்லும் போது மறக்காம யாருக்கு இன்னைக்கு பிறந்தநாளோ அவங்களுக்கு நீங்க ஒரு செய்தியை அனுப்பிடுங்க. முடிஞ்சா அழைச்சு பேசிடுங்க. உங்களுடைய வாழ்த்து அவங்க காத்திருக்காங்களோ இல்லையோ, வாழ்த்து சொல்லும் போது அது ஒரு தனி மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, யோசிச்சு பார்க்கும் போது இன்னைக்கு பிறந்தநாள் இல்லைங்க, நேற்று பிறந்தநாள் அப்படின்னாலும் சரிதான், ஐயோ தவறு விட்டுட்டோமே அப்படிங்கறதுனால யோசிக்காம நீங்க நேற்று பிறந்தநாளுக்கும் இன்னைக்கு வாழ்த்து சொல்லிருங்க. அது மட்டும் இல்ல, சிலர் வந்து பிறந்தநாளை கொண்டாடுறவங்க கேட்பாங்க, இப்போதான் கண்ணு தெரிஞ்சதா அல்லது மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கேட்காதீங்க. அவங்க முயற்சியை எடுத்து உங்களை அழைச்சி அல்லது செய்தி அனுப்பி வாழ்த்து சொல்றாங்கல்ல, அந்த அன்பை பெற்றுக்கொள்ளுங்க. மீண்டும் அன்பை மட்டும் கொடுங்க.

சில நேரங்களில் ஒரு மனம் நிற்கத்தான் சொல்லும், சில நேரங்களில் ஒரு மனம் கொஞ்சம் வெக்கி தள்ள செய்கின்றது. சரி, இப்படி மனங்களோடையே நம்ம வந்து போராட்டம் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். இருந்தாலும் எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்று நம்ம நகர்த்தி கொண்டே செல்ல வேண்டியதான். சரி, இந்த பக்கம் டிக்டாக் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, குவைத்திலிருந்து செல்லையா நம்மை வந்து பார்த்து கொண்டே இருக்கின்றார், கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டிக்டாக் பக்கம் அப்படிங்கிறதுனால பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார், அவருக்கு ரொம்ப நன்றி. அதே வேளையில் வெளிநாடுகளிலிருந்து நம்ம கூட இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கு யூடிஎம் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியர் டாக்டர் சுரேஷ் ராமகிருஷ்ணன் அவருக்கு பிறந்தநாளா ரியா வாழ்த்தினை தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையில் முனைவர் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இன்றைக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் எங்களுக்கு செய்தி அனுப்பலாம். எந்த பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் பக்கம். டிக்டாக் பக்கம் வந்தீங்கன்னா நம்ம நிறைய பேசலாம். அதே வேளையில் நம்ம கிட்ட யார் யார் பேசுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்க அங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரி, ரித்ரன் அவருக்கு வந்து ஒரு வயது பிறந்தநாளா. பெற்றோர் சிவராஜ் மாலினி நீலாய் நகரி செமினாலிருந்து வாழ்த்தினை தெரிவிச்சிருக்காங்க. நாமும் வந்து அவங்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையில் இன்று பிறநாளை கொண்டாடுறாங்களா மனோகரி அம்மா சுந்தரி பாலா வாழ்த்தினை தெரிவிச்சிருக்காங்க. நாமும் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இப்படியாக நீங்களும் இப்போ வானொலி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா டிக்டாக் பக்கம் வந்து பார்க்கலாம்.

இதையும் அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. சரி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வாழ்த்துகள் வந்திருக்கு. அந்த வேளையில் சுசிலாவுக்கு நாளைக்கு 20 வருஷம், அடேங்கப்பா 20 வருட திருமண நிறைவு நாளை கொண்டாடுறாங்க. சுசிலா அவங்களுக்கு நம்ம வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். அதே வேளையில் அடுத்த ஒரு பிறந்தநாள் வாழ்த்து இருக்கின்றது. ஆஹா, இல்லைங்க, மனைவி லீலாவதிக்கு பிறந்தநாள். ஆமாம், பிறந்தநாள், அதன் வாழ்த்தினை தெரிவிச்சிருக்காங்க மோகனதாஸ். அவருக்கும் நம்முடைய நன்றி. உங்கள் மனைவிக்கும் நாம் வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். நெதர்லாண்ட்ஸ்லேருந்து மாலா நம்ம வந்து பார்த்துருக்காங்க, இணைஞ்சிருக்காங்க அப்படின் போது நன்றியை சொல்லிவிடுவோம். தேனமுதா, பேர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தேனமுதாவுக்கு வந்து 6ஆம் தேதி செப்டம்பர் மாதம் பிறந்தநாளாக முனியாண்டி வாழ்த்தினை தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு நம்முடைய நன்றி. தேனமுதாவுக்கு நம்முடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். சரி, உமாதேவியோடைய தோழி இந்திராவுக்கு இன்றைக்கு பிறந்தநாள். அப்ப தோழி கேட்டுட்டே இருக்காங்களா? இந்திரா, கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்து வந்து சேரட்டும். சரி, இப்படியாக வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். முனியாண்டி சரஸ்வதிக்கு இன்று திருமண நிறைவு நாளா குணா வாழ்த்தினை தெரிவிச்சிருக்காங்க. சரி, பல மாநிலங்களிலிருந்தும் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், செய்தியும் அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். சரி, நாளை திருமண நாள் அவங்களுடைய மகளுக்கு, பார்வதி அவங்களுடைய மகளுக்கு நாளை திருமண நாளாக வாழ்த்தினையும் தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்படியாக எல்லாருக்குமே வாழ்த்தோம். அதே வேளையில் சந்தனமாலாவுக்கு பிறந்தநாளாம் வாழ்த்து சொல்லிருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு சுதாய் ஸ்ரீ குப்புசாமி அவருக்கு பிறந்த நாள். சுதாய்ஸ்ரீ வாழ்த்தினையும் தெரிவிச்சிருக்காங்க. அக்கா மாமா வினோ தேவி குவாந்தானிலிருந்து. சரி, இப்படியாக டிக்டாக் வழியாக நமக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ, திருமண நிறைவு நாளை கொண்டாடுறீங்களோ, உங்களுக்கு எங்களுடைய இனிய வாழ்த்து வந்து சேரட்டும். சரவணன் கௌரி 23 ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடுறாங்க, திருமண நிறைவு நாள். அவங்களுக்கு ராவணன் செய்தி அனுப்பியிருக்கின்றார், வாழ்த்தினையும் தெரிவித்திருக்கின்றார். சரி, பாடலை கேட்போமா?

0: தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மோமின்களின் தாயார் ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரும் உம்மஹாத்துல் மோமினின் இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மாருள் ஒருவரும் ஆவார். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு முஸ்தலக் கோத்திரத்தின் தலைவர் ஹாரிஸ் என்பவரின் மகளாவார். இவர் கைதியாக பிடிக்கப்பட்டு பின்னர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனமுடித்தார். ஜுவேரியா அம்மையாரின் தந்தையும் கணவனும் இஸ்லாத்தை முழு மூச்சுடன் எதிர்த்து வந்தனர். ஒருமுறை ஹாரித் முஸ்லிம்கள் மீது படையெடுக்க இருக்கின்றார் என்ற செய்தி அன்னலாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஹிஜ்ரி 5 ஷாபான் மாதத்தில் இஸ்லாமிய படையினர் மதினாவிலிருந்து புறப்பட்டு முறைஷி என்னுமிடத்தில் தங்கினர். இஸ்லாமிய படை வந்திருக்கிறது என்பதை அறிந்து ஹாரிதின் கூட்டத்தார்கள் திசைக்கு ஒருவராய் சிதறி ஓடினர். எனினும் முறைசி நகரத்தார் முஸ்லிம்களோடு போரிட்டு தோற்றனர். இப்போரில் முஸ்லிம்கள் 600 மேற்பட்ட எதிரிகளை கைது செய்தனர். அன்னை ஜுவேரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது முதல் கணவரான முசாஃப் பின் சஃப்வான் என்பவர்களும் அப்போரில் கொல்லப்பட்டார்கள். பிடிபட்ட கைதிகளில் பெண்களும் இருந்தார்கள். வெற்றி பெற்று மதினா திரும்பியவுடன் இப்போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் முஸ்லிம்களுக்கிடையே பங்கு வைக்கப்பட்டன. அன்றைய நாளின் வழக்கப்படி கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக பங்கு வைக்கப்பட்டார்கள். அதன்படி அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் புகழ்மிக்க நபி தோழரான தாபித் பின் கைஸ் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார்கள். அன்றைய அறியாமை இருள் நிறைந்த உலகில் மக்கள் சிலர் அடிமைகளாக பார்க்கப்பட்டார்கள். நேர்களே, ஒருவர் அடிமையானால் அவருடைய சந்ததிகள் அனைவருமே அந்த எஜமானருக்கு அடிமையாகவே காலம் தள்ள வேண்டிய நிலை இருந்தது. இது அரபு நாடு மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலுமே இம்முறை

நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குக்கு ஏற்ப அந்த புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டன. ஏனெனில் அடிமையலாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு விலங்குகளைப் போல அதையும் விட மோசமான நிலையிலேயே அன்று நடத்தப்பட்டார்கள். எதிலும் புரட்சியை ஏற்படுத்திய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் இருந்த மக்களிடம் ஒரு தனி மனிதனின் குற்றங்களுக்கு பகரமாக அடிமையை விடுவித்தல் என்ற புதிய முறையை அரபு நாடுகளில் அறிமுகம் செய்தார்கள் நபி அவர்கள். அதன் மூலமாக அடிமைகள் இல்லா அரபு நாட்டில் உள்ள அனைவரும் சுதந்திர மனிதர்களாக ஆனார்கள். நேயர்களே, எடுத்துக்காட்டாக நோன்பு நோற்றவர் நோன்பை விடுவதற்கு காரணங்கள் ஏதுமின்றி நோன்பை முறித்தால் அது பெரும் குற்றமாகும். நோன்பு நோற்காதவர்களை விட நோன்பை வேண்டுமென்றே முறிப்பவர்கள் கடும் குற்றவாளிகளாவார்கள். இவ்வாறு நோன்பை முறித்தவர் ஓர் நோன்பை முறித்ததற்காக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அதற்குரிய வசதியை பெறாதவர்கள் ஒரு நோன்பை முறித்ததற்காக 2 மாதங்கள் நோன்பு நோற்க வேண்டும். அதையும் தொடர்ச்சியாக நோற்க வேண்டும். அந்த அளவுக்கு உடலில் வலு இல்லாதவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இவ்வாறு தனி மனிதன் தான் செய்த தவற்றிற்காக ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லது ஒரு அடிமையை அடிமைத்தலையில் இருந்து விடுவித்தல் போன்ற சமுதாய நன்னோக்கு சிந்தனைகளை கொண்ட புரட்சி கொள்கை கோட்பாடுகளை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று முஸ்லிம்கள் மூலமாக செயல்படுத்தினார்கள். ஏனெனில் 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க நல்ல நிலையில் இருப்பவர்களாலும் முடியாது. எனவே நிச்சயமாக தவறு செய்த அந்த நபர் 1 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அடிமையை விடுவிக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றையே தேர்ந்தெடுக்க விரும்புவார். நேயர்களே, மனிதர்கள் தவறு செய்யும் தன்மை உடையவர்கள். அந்த தவற்றுக்கு பகரமாக அன்று அடிமைகளை விடுவித்தல் போன்ற புதிய முற்போக்கு சித்தாந்தங்களை நபி அவர்கள் வெளியிட்டார்கள். இதுபோலவே இஸ்லாத்தில் பல்வேறு குற்றங்களுக்கு பகரமாக அடிமைகளை விடுவித்தல் என்ற ஒரு பகரத்தை, ஒரு மன்னிப்பை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதன் காரணமாக அன்று அரபு உலகில் அடிமைகள் வெகுவாக குறைந்து முற்றிலும் இல்லாமல் போனார்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர் குலத்தில் பிறந்து அந்த குலத்தின் தலைவனின் மகளாக வாழ்ந்த தான் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்தார்கள். தன் கோத்திரத்தவர்களை யார் கைது செய்து கொண்டு வந்தார்களோ அவர்களின் தலைவரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சென்று, எனக்கான பகரத்தொகையை கொடுத்து என்னை அடிமையிலிருந்து மீட்டு எடுங்கள் என்பதாக கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நபிகள் மீது நம்பிக்கையை கொடுத்தது எது என்று நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அந்த நம்பிக்கையை கொடுத்தவர்கள் நபி அவர்களின் மனைவிமார்களே ஆவார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக சென்று கேட்கும்படி கூறினார்கள் நபி அவர்களின் மனைவிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மை உடையவராக இருந்தார்கள் என்றால், தன்னுடைய எதிரியின் மகளாக அடிமையாக பிடிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண் தன் முன்னே வந்து தன்னை விடுவிக்கும்படி கேட்கும் அளவிற்கு அவர்கள் எதிரிகளிடமும் அன்பு காட்டினார்கள். நேயர்களே, அன்றைய பேரரசர்கள் போல் இல்லாமல் அரபு உலகின் மா மன்னராக இருந்தபோதும் மிகவும் எளியவராக மக்களோடு மக்களாக பழகினார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் ஒரு குலத்தலைவனின் மகள், தான் எவ்வாறு அடிமையாக வாழ்வது என தன் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்த போது, தாபித் பின் கைஸ் அவர்களிடம் இருந்து தான் விடுதலையாவதற்கு பகரமான அவர் கேட்கும் தங்கத்தை கொடுத்து என்னை அடிமைத்தலையிலிருந்து மீட்டெடுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் நிலைமையை உணர்ந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உங்களது மீட்பு தொகையை நான் செலுத்திவிடும் பட்சத்தில் நீங்கள் சுதந்திரமான பெண்ணாகவும் இன்னும் எனது குடும்பத்தவர்களின் ஒருவளாகவும் ஆக சம்மதம் தெரிவிக்கிறீர்களா என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்.

0: இருந்தார்கள். இந்த மாதிரியான கோரிக்கையை அவர் தனது கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இறைத்துத சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கோரிக்கையை நினைத்து நெஞ்சம் மகிழ்ந்த ஜுவேரியா அவர்கள் உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அதன்பின் அவர்கள் அடிமை என்ற நிலையிலிருந்து சுதந்திரமானவராக விடுதலை செய்யப்பட்டதோடு இஸ்லாத்தையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை மனம் முடித்து கொண்டார்கள். நேயர்களே, அல்லாஹுவின் ஏற்பாடாக நடந்திருக்கின்ற இந்த நிகழ்வின் பின்னால் என்ன இருக்கிறது என்றால், அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கோத்திரத்தைச் சார்ந்த நூற்றுக்கணக்கானோர் அடிமைகளாக கைதியாகி பல சஹாபிகளிடம் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்குமான விடுதலை இது. ஒரு இனக்கூட்டத்தை இஸ்லாத்தை ஏற்கவும் இஸ்லாத்துக்கு பாதுகாவலர்களாக மாற்றுவதற்குமான ஏற்பாட்டினை இறைவன் செய்கின்றான். சில நாட்களுக்கு பிறகு இதை கேள்வியுற்ற அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை ஹாரிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்னுடைய மகள் மிகவும் சுகமாக தலைவனின் மகளாக வளர்ந்தவள். அவள் இங்கு அடிமையாக இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. பகரத்தொகை எவ்வளவு இருந்தாலும் நான் கட்டிவிடுகின்றேன். என் மகளை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, நபி அவர்கள், ஹாரிஸ் அவர்களே, உங்களிடம் இருந்து நான் எந்த பகரத்தொகையும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் மகள் விரும்பினால் நீங்கள் உங்கள் மகளை அழைத்து கொண்டு செல்லலாம் என்பதாக கூறிய போது மகிழ்ச்சியில் திளைத்தார் ஹாரிஸ். அவர் உடனே மகளிடம் சென்று, மகளே, நீ என்னிடம் வந்துவிடு, நீ விரும்பினால் என்னிடம் வந்துவிடலாம் என்று நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் எனக்கு பிடித்துள்ளது, நான் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கவே விரும்புகின்றேன் என்று கூறி தனது தந்தையை அனுப்பினார். அங்கிருந்து கோபமாக சென்ற அவரின் தந்தையும் சிறிது காலத்திலேயே முஸ்லிம்களின் நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு தானும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். பின்னாளில் சிறந்த சஹாபியாக அறியப்பட்டார்கள் ஹாரிஸ் அவர்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்த நபி தோழர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். பனு முஸ்ல கோத்திரத்தில் அடிமையலாக தங்களிடம் இருந்தவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டார்கள். இதன் மூலமாக அன்னை அவர்கள் சுதந்திரமான பெண்மணியாக மட்டும் மாறவில்லை, இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் ஆனார்கள். இன்னும் அன்னை அவர்களின் இந்த முடிவால் அவர்களின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அடிமை தலையிலிருந்து விடுபட்டார்கள். இவரது திருமணத்திற்கு பிறகு பனு முஸ்தலக் கோத்திரத்தினர் அனைவரும் முஸ்லிம்களானது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதன் முதலில் ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களது அழகைக் கண்டு பிரமித்து போனார்கள். இன்னும் ஒரு முறை இவ்வாறு கூறினார்கள், அவரை போன்றதொரு தனது குலத்தாருக்கு அருட்கொடையாக வந்த ஒருவர் யார்தான் இருக்க முடியும்? அவரால் இறைவன் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை விடுதலையாவதற்கு அருட்கொடைகளை பொழிந்தான். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் மாட மாளிகையில் வசதியாக ஒரு குலத்தலைவனின் மகளாக வாழ்ந்த போதும் கூட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரிய, உயரிய, உன்னதமான, உண்மையான மார்க்கத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டார்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலிருந்து நாம் இஸ்லாத்தின் நேரிய கருத்தான அடிமை என்பது மனிதர்களுக்குள் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் ஒரு மனிதன் அடிமை என்பது இறைவனுக்காக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதன் மனிதனுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக பிடிக்கப்பட்ட அவர்களை அடிமைத்தலையிலிருந்து விடுவித்து அவர்கள் விருப்பத்தோடு அவர்களை தன் மனைவியாக, உயரிய அந்தஸ்துடைய மூமின்களின் தாயாராக அந்தஸ்தை கொடுத்தார்கள். மேலும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதையும் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விடுவித்த பின்பு அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் நினைக்கின்றேன் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் விருப்பத்தை கேட்கின்றார்கள். இஸ்லாத்தில் திருமணத்தின் போது பெண்கள் கன்னிப்பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தலையசைப்பே போதுமானது திருமணத்திற்கு. அதே மறுமணம் அந்த பெண்ணிற்கு இரண்டாவது திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணின் வாய் திறந்து அவர் சம்மதம் தெரிவிக்கும் வரை அவரை திருமணம் செய்யும் உரிமை யாருக்கும் கிடையாது, அந்த திருமணம் செல்லுபடியும் ஆகாது என்ற பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை அந்த அறியாமை இருள் நிறைந்த அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாம் வழங்கியிருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இஸ்லாத்தில் நல்லதை ஏவி அல்லதை தடுக்கும் நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவனமலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.
4: இசையம் நிகழ்ச்சிக்கு விடை கொடுக்க போறோம். பேரன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்த தீரா இசையில உங்களை சந்திக்க நம்ம தெய்வீகன் தாமரை செல்வன் காத்துட்டே இருக்காரு. உறவுகள் தொடர்கதையும் நம்ம நிகழ்ச்சியில இருக்கு, அதனால மறக்காம கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்க. இனிமையான பாடல்கள் உங்களை மகிழ்விக்க காத்துக்கிட்டே இருக்கு, அதனால தவற விட்டுறாதீங்க. தொடர்ந்து மின்னலோடு வளம் வாருங்கள். மீண்டும் நாம சந்திக்கலாம்.
5: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் ஃபேம்.
6: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
7: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
6: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
8: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியா தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு உகந்த வடிகால் மேலாண்மையை வலுப்படுத்தி வருகிறது. காலநிலை மாற்றம், கடுமையான வானிலையை எதிர்கொள்ளும் நாட்டின் மீள்திறனை மேம்படுத்த இலக்கவியல், தொழில்நுட்பம், பொறியியல் புத்தாக்கத்துடன் இயற்கை சார்ந்த தீர்வுகளை நாடு ஒருங்கிணைப்பதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற துணை அமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது கூறினார். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு புறநகர் சாலை திட்டத்துக்கான ஒதுக்கீடுகள் மீது எந்த கட்டுப்பாடும் விதிக்கப்படவில்லை என கருவூல தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஜொஹான் மஹமூத் மரிக்கான் கூறினார். குத்தகையாளர்களுக்கு பணம் செலுத்துவதில் ஏற்பட்ட சிக்கல்கள் கடந்த ஆண்டு ஒதுக்கீடுகள் அனைத்தும் முழுமையாக செலவிடப்பட்டதால் எழுந்ததாக அவர் கூறினார். நேற்றிரவு பினாங்கு துறைமுக நீரிணையில் சுல்தான் அப்துல் ஹலீம் ஃபேரி முனையம் அருகே தெலுபாகாங் பயணப்படகு எம்வி மக்கர்ஜியா சரக்கு கப்பலுடன் மோதிய சம்பவம் குறித்த முழுமையான அறிக்கைக்காக மாநில அரசு காத்திருக்கிறது. அச்சம்பவம் குறித்த தொடக்க அறிக்கை மட்டுமே பெறப்பட்டுள்ள வேளை விசாரணை முடிவுகளுக்காக காத்திருப்பதாக மாநில இலக்கவியல், போக்குவரத்து, கட்டமைப்பு செயற்குழு தலைவர் ஜைரில் ஹிர் ஜொஹாரி கூறினார். ஐக்கிய அரபு சிற்றரசு, குவைத், பாக்ரின் உட்பட இதர வட்டார நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதாக ஈரான் படைகள் தெரிவித்துள்ளன. ஐக்கிய அரபு சிற்றரசின் அல் டஃப்ரா, அல் மின்ஹாட் இராணுவ தளங்கள், பஹ்ரைனில் உள்ள ஷேக் ஈசா வான்தளம் ஆகியவற்றை குறிவைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதாக அது கூறியது. 83rd வெனிஸ் திரைப்பட விழா புதன்கிழமை தொடங்கும் வேளை அமெரிக்க நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜார்ஜ் குளூனிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுவதாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் டிபிஏ தெரிவித்துள்ளது. அந்த 65 வயது ஹாலிவுட் நட்சத்திரத்திற்கு வாழ்நாள் சாதனைக்கான தங்கச் சிங்கம் எனும் விருதை அமெரிக்க நடிகை லோரா டர்ன் வழங்குவார் என அது குறிப்பிட்டது. விளையாட்டு. தேசிய நீச்சல் வீரர் கியூ ஹோயன் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கத்தை வெல்ல இலக்கு கொள்ளவில்லை. மாறாக 200 மீட்டர், 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுகளில் பங்கேற்க உள்ள 24 வயது ஹோயன் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவதையே இலக்காக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இனியவனுக்கும் மின்னலின் சீராய் செயல உங்க எல்லாரையும் சந்திப்பதில் ஒரு தனி மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு மீண்டும் விடுமுறை முடிந்து எல்லாரும் திரும்பி இருக்கிறீங்க. சில பேர் இன்னும் விடுமுறையில் இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க இருந்தாலும் மின்னலோடு இணைந்திருக்கும் உங்களுக்கு இந்த வேளையில் எங்களுடைய நன்றியை சொல்றது எங்களுடைய கடமை. மணி 4 மேல ஆயிருச்சு, அப்படியே அந்தி சாயும் நேரம். மனசெல்லாம் அப்பா வேலை முடிஞ்சு கொஞ்சம் ஓய்வெடுப்போம், இல்லை இந்த மணி நேரம் அப்படியே அமைதியா இருப்போம் அப்படின்ற ஒரு ஏக்கம், ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் தட்டி எழுப்புறதுக்கு, அப்படியே உங்களுக்கு தட்டி கொடுக்கறதுக்காக நம்முடைய தீரா இசை 8 வரைக்கும் உங்களோட பக்கத்திலேயே பயணம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கு. இன்றைக்கும் என்னென்னலாம் வரப்போகுதோ அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம பாடல்களை கேட்டு ரசிக்க ஆரம்பிக்கலாம். முதல் பாடல் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இசை ஞானியுடைய இசை வரக்கூடிய பாடல் தான் எடுத்து நான் விடவா அப்படின்ற அந்த பாட்டு தான் உங்களுக்காகவே காத்திருக்கு. தொடர்ந்து தீரா இசையோடு இணைந்திருங்க. இசை ஞானி அவர்களும் SPB ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுறாங்க உங்களோடு. நான் தெய்வீகன் தாமரை செல்வன்.
1: வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ஓ 1-2 கொடுக்கணுமா? சரி 1-2-3-4. அது ஏன் வாசிக்கல? ரிதம் என்னு சொல்லணுமா? ஜும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் குச்சும் வாசிங்க. அப்படிதான்

ரொம்ப சிக்குதடா.

புதிய பூ இது பூத்தது, இளைய வண்டுதான் பார்த்தது. இந்த பாட்டுக்குள்ள ஒரு ஒரு சொல் இருக்கு, வெள்ளோட்டம் அப்படின்னு இருக்கும். வெள்ளோட்டம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். வெள்ளோட்டம் அப்படின்னா என்ன தெரியுமாங்க, அது வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்த போறாங்க, அதற்கு முன்னதாக மலாய் மொழியில ரப்தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா அது வந்து ஒரு ஒரு பாத்துருவோம், அதனுடைய அந்த வழிமுறைகளை பார்த்துட்டா இலகுவா இருக்கும். அதை தான் வந்து வெள்ளோட்டம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வெள்ளோட்டம் பார்த்துடலாமா அப்படின்னு சொல்ற மாதிரி முன்கூட்டி எல்லாம் பார்த்துட்டா சரியா இருக்கும் இல்லையா. பொதுவாகவே ஏதாவது நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சிக்கு முதல் நாள் இல்ல அதற்கு முன்னதாகவே பார்த்துருவோம். ஏன் அப்படின்னா அந்த நிகழ்ச்சி அன்று எந்த பிசுறும் ஏற்படக்கூடாது. அதுதான் ரொம்ப அழகான ஒரு சொல்லை இங்க வந்து பயன்படுத்தி இருந்தாங்க. 5:15 ஆயிருச்சு. தீரா இசையில இந்த மணி நேரம் நீங்க கூப்பிடுவீங்க, ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க உங்களுடைய திறமையை காட்ட தொடங்கணும். சொல்லிய 3:22:82:57:33 அல்லது 4:76:8. ஜெய்சந்திரன் பீசஸ் இலா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:24. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:24.
4: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: நினைவெல்லாம் நித்யா படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் பனி ஃபிலும் மலர் வனம் பாடலை கேட்டுட்டு வந்தீங்க. நம்ம சொல்லியிருந்தோம் நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம், முதல்ல யாரு வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகேஸ்வரி வந்திருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். மகேஸ்வரிக்கான பாடல் இருக்கு, காத்துக்கிட்டே இருக்கு, கேட்கலாமா? வருது கேளுங்க.
1: கல்யாண வாழ்க்கை பாட்டு மறந்து பாருங்களேன், நீங்க போடுறதும் உங்க பேசுறதாரு பாட்டை ஞாபகம் வருது
0: பாருங்க. வேலை ஓட்டத்துல இத வேற மறந்துட்டீங்களே.
1: ஆமா, வேலை ஓட்டத்துல வேற உங்கள்கிட்ட வேற பேசணும்னு ஆர்வத்துல வச்சுட்டேனா பாட்டு போட்டு பாட்டை வரமாட்டேது. ஐயோ கரெக்டா வரமாட்டேது. ஐயோ இங்க வந்துருச்சு வரி வரமாட்டேது.
0: சரி அந்த வளவுல நிக்கிதாப்பே.
1: ஆமா தேவி.
0: சரி என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. இது நாளைக்கு போகும் போல ஆத்து பக்கம் தென்னந்தோப்பு.
1: நல்ல பாட்டு தேவி,
0: நல்ல பாட்டு. சரி உங்களுக்காக அடுத்து வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ரொம்ப நன்றி தேவிகன், மன்னிக்கவும்.
0: என்ன மன்னிப்பலாம், நமக்குள்ள இப்படி எல்லாம் அடுத்த முறை முயற்சி பண்ணுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பா, அது தேவி கிட்ட தான் நான் முயற்சி எடுக்கணும்.
0: சரி கூப்பிடுங்க, இன்னொரு புதன்கிழமை உங்களுக்காக காத்திருக்கேன்.
1: ஓகே, ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
0: நன்றி. Chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum chum ch

இசைஞானிகளை ராஜா சித்ரா பாடி பாடல் ஊரோரமா துப்பக்கம் தென்னந்தோப்பு முதல்ல வந்து நம்ம கூட பேசியிருந்தாங்க மகேஸ்வரி. அந்த பாட்டை கண்டுபிடிக்க அப்பப்பாப்பா பெரும் கஷ்டம். அதுக்கு பிறகு ஏதோ கண்டுபிடிச்சு முடிச்சிருந்தாங்க. இன்னொருத்தருக்கும் வாய்ப்பு இருக்கு, நீங்களும் எங்களுக்கு கூப்பிடலாம் தீராய் சில. இதற்கிடையில வெளியில கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு சூழல். என்ன சொல்லுவாங்க, காற்றின் நிலை கொஞ்சம் சரியா இல்லை, அதனால வெளியில போகக்கூடியவர்கள் சுவாச கவசம் அணிதல் ரொம்ப அவசியம். பள்ளிக்கூட விடுமுறை அப்படின்றதுனால நீங்க பிள்ளைங்களை ஒருவேளை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போகலாம். சுவாச கவசம் அணிவதை பார்த்துக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமா வெளிப்புற நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். வீட்டுல கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க, பெற்றோர்கள் இருப்பாங்க, மூத்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய சுகாதாரத்தையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதை நாங்க நினைவுபடுத்திட்டே இருக்கோம், உங்களுக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்தாலும் அது வரும். அதனாலதான் சொல்றாங்க ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் மூடி வச்சிருங்க, வெளியில போறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். நிறைய தண்ணி குடிக்கணும், ஏன்னா மழையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு, அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போ அந்த மாதிரி பாராமல் பார்த்த நெஞ்சம் ஜம் அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: 2026 தேசிய தின கொண்டாட்டத்துல கோயாங் கோயாங் அப்படின்ற பாடல் வந்து அங்கு இசைக்கப்பட்டு எல்லாரும் படைப்புகள் படைச்சிருந்தாங்க.
0: 18 ஆண்டுகள் பின்னோக்கி தமிழா பாய்
1: பாடலை பாடிய விஜய் அவர்கள்.
2: நானும் கங்கானம் அதை பாடியிருக்கோம். கங்கானம் ரெண்டு பேரும் தான் அந்த பாட்டு பாடியிருக்கோம். கோயாங் கோயாங் கோயாங் கப்பல கோயாங் அப்படின்னு வச்சு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா ஒரு வார்த்தை எல்லாம் கொடுத்து பாடல் செஞ்சோம்.
0: இப்படி மலாய்சீன மாணவர்கள் எல்லாம் கலந்து அவ்வளவு பயங்கரமா நடனமாடி இருக்காங்கல்ல.
2: ஆமா, மலேசிய மூவினர் மக்களும் கேக்குற மாதிரி நம்ம ஒரு பாட்டு அமைஞ்சிருக்குன்னா நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்.

0: மனு சித்ரா பாடிய ரொம்ப அழகான ஒரு பாடல் தில்வர் ஜானை அந்த பாட்டை கேட்டுட்டு வந்தோம். தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ மணி 4:43 முதல்ல 4:15 5:15 சொல்லிட்டேன், அதற்கு மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு. இப்போ நம்ம கூட பேசுறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு கேக்கலாம்.
1: மணிமொழி பேசுகிறேன்.
0: மணிமொழி நல்லா இருக்கீங்களா?
1: நான்
0: சொல்லலாம் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க. ரொம்ப நாள் ஆயிருச்சு, எங்க போனீங்க? என்னது, நான் வந்துகிட்டேதான் இருக்கேன், நீங்க தான் வரல.
1: சரி, மத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு விட்டுட்டேன்.
0: சரி, உங்களுக்கான பாடல் காத்துட்டு இருக்கு, கேக்குறீங்களா?
1: சொல்லுங்க.

0: பாவம் ஒரு பக்கம் பழி இன்னொரு பக்கமா?
1: சரி, இன்னொரு அடி போடு.

0: நான் பேசுறோம், நீங்க தான் சொன்னீங்க நான் பேசினாதான் உங்களை மறக்க
1: வைக்கிறேன்னு.
0: நான் பேசலாமா பேசக்கூடாதா?
1: பேசலாம் பேசலாம், இப்ப பேசலாம், நான் சொல்லிட்டேன் இப்ப பேசலாம்.
0: அப்ப நீங்க சொன்னாதான் நாங்க பேசணும். பரள மணிமொழி, இனிமேல் நான் பேசல உங்ககிட்ட. ஐயோ கரைச்சிட்டீங்களே. சரி எப்படிதான் வருது, நீங்க எதையோ போட்டு எதையோ சேர்த்து வச்செல்லாம் பாடுனீங்க, சரியா இருந்துச்சான்னு கேப்போமா?
1: கண்டிப்பா சரியா இருக்காது, நான் இடையில மாத்தி மாத்தி பாடுறேன்.
0: நீங்க கேளுங்க, முத கேளுங்க, அப்புறம் தெரியும் நமக்கு.

0: அது மட்டும் வந்துட்டீங்க, அதனாலதான் 35 வெட்டி 65 குடுக்கறேன்.
1: நன்றி, பாஸ் பண்ணிட்டல அது வரைக்கும் போறோம்.
0: சரி, உங்களுக்காக ரெண்டு தடவை வேற பாட்டு ஒளியேற்றி பாட்டு வருது கேளுங்க. சரியா?
1: ஓகே, மிக்க நன்றி.
0: நன்றி மணிமொழி, மகிழ்ச்சியா இருங்க, பாத்து போங்க.
1: நீங்களும்

ஏதோ சமாளிச்சு இந்த பாட்டை வாங்கிட்டும் போயிட்டாங்க. மணி மொழி மணி இப்போ 4:51 தீராயிசை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தது SBBS ஜானகி பாடக்கூடிய பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. பாட்டு தலைவன் பாடினால் எப்படி இருக்கும் அந்த பாட்டு கேட்கலாம். 5 செய்திகள் வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு மருத்துவ குறிப்பு, அப்புறம் இன்னும் கதைகள்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது தீரா இசை.

0: லிங்கம்
1: இப்போ நல்ல நேனு எடுத்துக்கிட்டா மகாலிங்கம் ஆக்மமா?
0: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
1: அதிச்சுக்க முடியுமா?
0: இப்படி பாராட்டுடன்
2: மகாலிங்கம்மா.
3: ஆயிரத்து 476 மியன்மார் அகதிகள் தாயகம் திரும்ப இணக்கம். 2026 மலேசிய நாள் கொண்டாட்டம் சரவா போர்னியோ மாநாட்டு மையத்தில் தொடரும். தொடர்பு அமைச்சர் அறிவிப்பு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். குடிநுழைவுத்துறை தடுப்பு காவலில் தற்போதுள்ள 476 மியன்மார் அகதிகள் இம்மாத இறுதியில் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப உள்ளனர் என்று தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். அவர்கள் தாமாகவே முன்வந்து இந்த முடிவுக்கு இணக்கம் தெரிவித்ததை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அவர்கள் அனைவரும் மியன்மாருக்கு திரும்புவதற்கான தங்கள் ஒப்புதலை தெரிவிக்கும் ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக ஒற்றுமை அரசாங்க பேச்சாளருமான டத்து ஸ்ரீ ஃபாமி கூறினார். இதனிடையே சரவாக்கில் செயற்கை மழை பொழிவுக்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவது மேகங்களின் நிலையும் நகர்வையும் பொறுத்தே அமையும் என்று டத்து ஸ்ரீ ஃபாமி கூறினார். தேவைப்படும் பகுதிகளில் மழை பெய்வதை உறுதி செய்வதற்காகவே இது மேற்கொள்ளப்படுகிறது. மேக விதைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு முன்னதாக பொருத்தமான மேகக்கூட்டங்களை மலேசிய வானிலை ஆய்வுத்துறை ஆய்வு செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். 2026 மலேசிய நாள் கொண்டாட்டம் சரவா கூச்சிங் போர்னியோ மாநாட்டு மையத்தில் இம்மாதம் 16 நாள் இரவில் தொடரும் என்று டத்து ஸ்ரீ ஃபாமி அறிவித்துள்ளார். சரவாக்கின் சில பகுதிகள் குறிப்பாக கூச்சிங்கிலும் சிரியானிலும் நிலவும் மோசமான புகை மூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு கருத்தில் கொள்ளப்படுகிறது என்றார் அவர். முன்னதாக அக்கொண்டாட்டம் திறந்த வெளியில் நடத்தப்பட திட்டமிடப்பட்டிருந்த வேளை புகை மூட்டம் காரணமாக நடத்த முடியாமல் போனதாக அவர் தெரிவித்தார். மலேசியா தொடர்ந்து சுற்றுச்சூழலுக்கு தகுந்த வடிகால் மேலாண்மையை வலுப்படுத்தி வருகிறது. காலநிலை மாற்றம் கடுமையான வானிலையை எதிர்கொள்ளும் நாட்டின் மீள்திறனை மேம்படுத்த இலக்கவியல் தொழில்நுட்பம் பொறியியல் புத்தாக்கத்துடன் இயற்கை சார்ந்த தீர்வுகளை நாடு ஒருங்கிணைப்பதாக ஆற்றல் மாற்ற நீர் உருமாற்ற துணை அமைச்சர் டத்து ஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது கூறினார். இந்த அணுகுமுறைக்கு மேம்பட்ட தரவு பகுப்பாய்வு முன்கணிப்பு மாதிரி செயற்கை நுண்ணறிவு AI உட்பட இலக்கவியல் தொழில்நுட்பமும் பங்களிப்பதாக அவர் தெரிவித்தார். மழைநீர் மேலாண்மையின் மீள்திறனுக்கும் குறிப்பாக அரசாங்கம் தொழில்துறை சமூகத்தின் விரிவான அணுகுமுறை தேவைப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு புறநகர் சாலை திட்டத்துக்கான ஒதுக்கீடுகள் மீது எவ்வித கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என கருவூல தலைமைச் செயலாளர் தான்சி ஜோஹான் மஹமூத் மெரிக்கான் கூறினார். அதற்கான ஒதுக்கீடுகள் முழுமையாக வழங்கப்பட்ட வேளை கடந்த ஆண்டு ஒதுக்கீடுகள் அனைத்தும் முழுமையாக செலவிடப்பட்டதால் குத்தகையாளர்களுக்கு பணம் செலுத்துவதில் சிக்கல்கள் எழுந்ததாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக அமைச்சு புறநகர் சாலை திட்டங்கள் மீது கடப்பாடு கொண்டு ஆண்டு ஒதுக்கீட்டை காட்டிலும் அதிகமாக செலவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சுகாதார பாதுகாப்பு வெறும் பொது மருத்துவத்தை மட்டும் சார்ந்ததன்று, மாறாக நெருக்கடி ஏற்படுமாயின் நாட்டின் இறையாண்மையை தற்காப்பதற்கான முக்கிய வியூக திறனாக கருதப்பட வேண்டும் என மலேசிய ஆயுதப்படை சுகாதார சேவை பிரிவு தலைமை இயக்குனர் லெப்டினன்ட் ஜெனரல் டத்து டாக்டர் ஜுல்கெஃப்லி மர்ஜூசோ வலியுறுத்தியுள்ளார். ஒரு நாட்டின் பாதுகாப்பு மக்களின் உயிரியல் மேல்திறனை சார்ந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் இறையாண்மையை தற்காக்கும் நோக்கில் சுகாதார பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். நேற்றிரவு பினாங்கு துறைமுக நீரிணையில் சுல்தான் அப்துல் ஹலீம் ஃபேரி முனையம் அருகே தெலு பகாங் பயணப்படகு MV மக்கர்ஜயா சரக்கு கப்பலுடன் மோதிய சம்பவம் குறித்த முழுமையான அறிக்கைக்காக மாநில அரசு காத்திருக்கிறது. அச்சம்பவம் குறித்த தொடக்க அறிக்கை மட்டுமே பெறப்பட்டுள்ள வேளை விசாரணை முடிவுகளுக்காக காத்திருப்பதாக மாநில இலக்கவியல் போக்குவரத்து அடிப்படை வசதி செயற்குழு தலைவர் ஜைரில் கேர் ஜொஹாரி கூறினார். இதனிடையே அந்த விபத்தை தொடர்ந்து சிறப்பு விசாரணை குழு தொடங்கப்பட்டது. அக்குழு விபத்துக்கு வழிவகுத்த காரணிகளை கண்டறியும் என பினாங்கு துறைமுக ஆணைய தலைவர் நது யோ சுன்ஹேன் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
3: நேபாள பெருவெள்ளம் நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு வாரம் கடந்துள்ள வேளை நீர்மின் சுரங்கங்களுக்குள் சிக்கியிருப்பவர்களை உயிருடன் மீட்டு விடலாம் என்ற நம்பிக்கையில் தேடி மீட்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த நம்பிக்கை நலிவடைந்து வருவதாக அந்நாட்டு அரசாங்கம் தெரிவித்தது. முன்னதாக 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்படலாம் என நம்பப்பட்ட நிலையில் மீட்பு பணியில் பல சவால்கள் எழுந்துள்ளன. இவ்வேளை தேடி மீட்கும் பணியில் வெளிநாட்டு குழுக்களும் ஆதரவை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது. இவ்வேளையில் நேபாளத்தில் வெள்ளம் நிலச்சரிவுகளால் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 1127க்கு உயர்ந்துள்ளது. மேலும் 4600 பேர் காணாமல் போயிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதுவரை மீட்கப்பட்ட உடல்களில் 95 மட்டுமே பாதிக்கப்பட்ட குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக நேபாள காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்ட உடல்களில் பெரும்பாலானவை அடையாளம் காணப்படவில்லை என்று அது கூறியது. குவைத்தின் அலி அல் சலீம் வான்தளத்தில் நடத்தப்பட்ட ஏவுகணை திருக்குருதி தாக்குதலில் அமெரிக்க அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படை IRGC கூறியது. அமெரிக்க தளபதியின் இல்லம் தலைமையகத்தை இலக்கிட்டு அதன் தரைப்படை தாக்குதலை நடத்தியதாக IRGC-ஐ மேற்கோள் காட்டி அனடுலு தெரிவித்தது. அதனுடன் திருக்குருதி நிறுத்துமிடம், அதன் ஓடுபாதை தீப்பற்றி கொண்ட வேடை திருக்குருதிகளும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் ஜோர்டான், பஹ்ரீன், எர்பிலில் உள்ள அமெரிக்க வான்தளத்திலும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக IRGC கூறியது. 83rd வெனிஸ் திரைப்பட விழா இன்று தொடங்கும் வேளை அமெரிக்க நடிகரும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜார்ஜ் குளூனிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்படுவதாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் தெரிவித்தது. அந்த 65 வயது ஹாலிவுட் நட்சத்திரத்திற்கு வாழ்நாள் சாதனைக்கான தங்க சிங்கம் எனும் விருதை அமெரிக்க நடிகை லோரா டர்ன் வழங்குவார் என அது குறிப்பிட்டது. லோரா டர்ன் குளூனியுடன் இணைந்து கடந்த ஆண்டு ஜே கேலி எனும் திரைப்படத்தில் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. எகிப்தின் கிழக்கு சினை தீபகற்பத்தில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் 16 பேர் பலியாகினர், 28 பேர் காயமடைந்தனர் என்று சுகாதார அமைச்சு கூறியது. அப்பகுதியில் உள்ள பிரபல சுற்றுலா நகரங்களான டஹப், நுவைபாவுக்கு இடையிலான சாலையில் அவ்விபத்து நிகழ்ந்தது. அங்கு 20 அவசர ஊர்திகள் விரைந்த வேளை காயமடைந்தோர் சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரிகள் கூறினர். இருப்பினும் விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் இன்னும் வெளியிடப்படவில்லை. எகிப்தில் வாகன விபத்துகள் அதிகம் ஏற்படும் வேளை கடந்த ஆண்டு மட்டும் நாடு முழுவதும் வாகன விபத்தில் சுமார் 6000 பேர் பலியானதாக நாட்டின் புள்ளி விவர நிறுவனம் தகவல் வெளியிட்டது. விளையாட்டு. தேசிய நீச்சல் வீரர் கியோ ஹோயென் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஐச்சி நகோய ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கத்தை வெல்ல இலக்கு கொள்ளவில்லை. மாறாக 200m, 400m ஃப்ரீ ஸ்டைல் பிரிவுகளில் பங்கேற்க உள்ள 24 வயது ஹோயென் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுவதையே இலக்காக கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். அப்போட்டிகளின் சவால்களை அறிந்துள்ளதாக குறிப்பிட்ட அவர் போட்டித்தன்மை அதிகரித்துள்ளதை ஒப்புக்கொள்வதாகவும் கூறினார். 1476 மியன்மார் அகதிகள் தாயகம் திரும்ப இணக்கம். 2026 மலேசிய நாள் கொண்டாட்டம் சரவ போர்னியோ மாநாட்டு மையத்தில் தொடரும். தொடர்பு அமைச்சர் அறிவிப்பு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல் வாழ்வு. வணக்கம்.
0: லிங்கம் சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதான் இருக்கும். காரணம்

என்ன ஒரு பாட்டு, மனு சுஜாதா குரல்லையே ரஹமான் இசையில வந்து பாடல். அது மணி இப்போதாங்க 5:15, ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகவே 5:15 சொல்லியாச்சு. எங்க இருக்கீங்க, எங்க போயிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பயணம் எங்க இருக்கு, வேலை முடிஞ்சு ஒரு வீட்டுக்கு போவீங்க, ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் பள்ளி விடுமுறையில் இருப்பாங்க. அதனால இந்த கூடுதல் வகுப்புகள், டியூஷன் வகுப்பு எல்லாம் பொதுவாக இந்த மாதிரி காலகட்டத்தில் விடுமுறையும் வழங்கப்படும். உண்மையிலே யோசிச்சு பார்த்தா பிள்ளைகளுக்கான விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கணும். நீங்க பார்க்கும்போது இது உங்க கையில தான் இருக்கு. பள்ளியில் விடுமுறை கொடுக்குறாங்க, அவங்க ஓய்வெல்லாம் எடுக்கணும்னு பரீட்சை வருது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பப்போ அவங்களுக்கு ஓய்வும் கொடுத்தாகணும். சில நேரத்தில் பிள்ளைங்கள்ட்ட கேட்போம், எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போவீங்கன்னு. காலையிலே போயிடுவோம் 6 மணிக்கு, அதுக்கப்புறம் 2 மணிக்கு வருவோமா, 3 மணிக்கு டியூஷன் இருக்குமா, 5 மணிக்கு முடியுமா, 1 மணி நேரம் ஓய்வு எடுப்போமா, 6 மணிக்கு அடுத்த டியூஷன் ஆரம்பிக்கும், அது 8 மணிக்கு முடியுமா, வீட்டு பாடம் செய்வோமா, சாப்பிடுவோமா, தூங்கிடுவோம், காலையில் எழுந்திருப்போம் 5 மணிக்கு, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம வேலைக்கு போறவங்களுடைய அந்த நேரத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம், பிள்ளைகளுக்கும் அப்படிதான். அதனால கொஞ்சம் பார்த்து அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கறதுல உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மருத்துவ குறிப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. டெங்கி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைவு வாரம் தான் இன்றைக்கு. என்ன கதை, என்ன விவரம் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. நண்டு சூப்பு, பப்பாளி சூப்லாம் குடிக்கலாம்னு சொல்லுவாங்களே, அதுல என்ன இருக்கு அப்படின்றது தான் மருத்துவர் இன்னைக்கு சொல்ல போறாரு. அதனால காத்துருங்க. இப்போ மனு சித்ரா குரல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, இது தீரா இசை.

0: இசையில் டெங்கி பற்றிய தகவலுடன் லும்பபந்தாய் சுகாதார மைய பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து.
1: ஓகே, எல்லா டெங்கி பேஷண்ட் வந்து மருத்துவமனை அனுமதிக்கணும்னு என்பது அவசியம் கிடையாது. அதுல செவியரிட்டி பார்ப்போம். ஆனா வந்து அன்னாடிக்கு வந்துட்டு ரத்தத்தை எடுக்க சொல்லுவோம். ஏன்னா பிளட்லெட் அந்த சில ரத்தத்தோட அளவு வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ரொம்ப மோசமாயிருச்சுன்னா கண்டிப்பா வந்து அனுமதிக்கப்படும். பப்பாளி, நண்டு சூப், அதெல்லாம் வந்துட்டு நான் வந்து எவிடன்ஸ் பேஸ் ஆதாரம் சார்ந்த மருத்துவத்தை கடைபிடிக்கின்ற மருத்துவர் நான். அதுல வந்து இன்னும் சில ரிசர்ச் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நாங்க கொடுக்கற மருந்தை கண்டிப்பா சாப்பிட்டே ஆக வேண்டும். டெங்கிக்கு வந்து மருந்து கிடையாது, அது சிம்டம்க்கு தான் மருந்து இருக்கும். காய்ச்சல்னா முடியும். உடம்புல இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் ஒன்னு டென் ஒன் பட்டுச்சுன்னா டென் ஒன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, டென் டூ வரும், த்ரீ அண்ட் ஃபோர் வரும். ஓகே, சோ ஒரு டெங்கி பட்டுச்சு டாக்டர் நான் ஜாலியா இருக்கலாம முடியாது. எப்படி இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க, உங்க எதிரி கொசு. கொசுவை ஒழிப்பது நம்முடைய முக்கிய நோக்கம், முக்கிய கடமை. ஒரு கொசு கூட இருக்கக்கூடாது, யாராச்சும் கொசு வளர்த்துறாதீங்க தயவு செஞ்சு. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரி முன்னர் வைத்தூறு போழக்கெடும். அதாவது நெருப்பு வந்த பிறகு வைக்கோலை காப்பாற்ற முடியாது. அது போல் டெங்கி காய்ச்சலால் அவதிப்பட்டு பின் நம் அன்புக்குரியவர்களை இழந்து வருந்துவதை விட வருமுன்னரே நம் வீட்டு சுற்றுச்சூழலில் கொசு உற்பத்தியாகும் இடங்களை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். டெங்கி இல்லாத பாதுகாப்பான இடங்களை உருவாக்குவோம். இதன் மூலம் அனைவரும் டெங்கி நோயை முற்றிலும் தவிர்க்கலாம் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை.

கே ஜி யேசுதாஸ் ஜானகி பாடிய பாடல் அது. மணி 5:35. இன்றைக்கு டெங்கி பத்தி ஒரு நல்ல தகவல் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த பப்பாளி சூப், அதுக்கப்புறம் நண்டு சூப் எல்லாம் வச்சு நீங்க குடிக்கிறது அது உங்கள் விருப்பம், ஆனால் மருத்துவர் சொல்லக்கூடிய அந்த முறைகளை கையாளாமல் இருந்துராதிங்க. அதுக்கப்புறம் ஒரு முறை டெங்கி வந்துச்சுன்னா அடுத்த முறை வரும் வராது அப்படின்ற கேள்விக்கும் டாக்டர் நல்ல ஒரு பதில் கொடுத்திருந்தாரு. கொஞ்சம் பாத்துக்கோங்க, உங்க இடத்துல அடிக்கடி வந்து இந்த டெங்கிக்காக துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னா அங்கே டெங்கி சம்பவங்கள் பதிவாகியிருக்கு. பொதுவாகவே அந்த பதாகைகள் வந்து இருக்கும் பாருங்களேன், அதுல வந்து பதிவு பண்ணிடுவாங்க. அதனால இதை கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். 6 மணிக்கு மேல இன்றைக்கும் உறவுகள் தொடர் கதை உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. என்ன கதை என்ன விவரம்னு தெரிஞ்சுக்க நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்கள். ஒருவேளை நீங்க யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எங்களுக்கு அழைக்கலாம். 3:22:22:57:33 4:76:8 ஆசை படத்தில் இருந்து பாடல் வருது. இந்த பாடலுக்கு அப்புறம் மணிமாறன் கிட்ட நம்ம பேச போறோம். உணவகம் நடத்தி வராரு, மின்னல் நேரம் கூட என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாம். காத்திருங்கள்.

0: புல்லில் இறங்கவா இல்லை பூவில் உறங்கவா, ரொம்ப அழகான வரிகளோடு இடம்பெற்றது அந்த பாடல். இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் தீரா இசையில ஓர் வணிகரை அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம். இந்தியர்கள் நிறைய பேர் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, அவங்கள அறிமுகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம வந்து மணிமாறன் கிட்ட பேச போறோம். இவங்க வந்து கேஃபே அட் ஆபீஸ் அப்படின்னு நடத்திட்டு இருக்காங்க, வாங்க அவர்கிட்ட பேசலாம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: இப்போ எத்தனையோ கடைகள் பேர்லாம் கேள்விப்பட்டிருப்போம், உங்களுடைய கடை பேர் வந்து கேஃபே அட் ஆபீஸ் அப்படின்னு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அலுவலகத்துல நீங்க வந்து ஒரு உணவகத்தை நடத்துறீங்களா, இல்ல உங்களுடைய உணவகமே ஒரு அலுவலகம் ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்குமா, ஏன் எப்படி?
1: ஓகே, இந்த கேஃபே பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல ஒரு சின்ன போர்ஷன்ல இந்த கேஃபே வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். நார்மலா வந்து கேஃபேனா வந்து ஒரு ஃபுல்லா வந்து கேஃபேயா இருக்கும், ரெஸ்டாரண்டா இருக்கும், நார்மல் கடை. ஆனா இது வந்து டோட்டலி டிஃபரெண்டானது, சுத்தி ஆபீஸ் நடுவுல ஒரு சின்ன போர்ஷன்ல இந்த கேஃபே இருக்கும். ஒரு ஃப்ளோர்ல வந்து ஒரு நாலு ஆபீஸ் இருக்கு. சோ அத வந்து அந்த மீட்டிங் ரூம வந்து நம்ம கேஃபேவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதனாலதான் வந்து இந்த கேஃபே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன் மலேசியா இந்த கான்செப்ட்ல வந்து உருவாக்குனது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து ஓபன் டு பப்ளிக். நம்ம கிட்ட வந்து சார் எல்லாம் வந்து ஸ்டீம் ஃபுட், நார்மல் பர்கர் சாப்பிட்டுருப்பீங்க, இது வந்து ஸ்டீம் பர்கர். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து முட்டை மட்டும் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸ்டீம் ரொட்டியும் ஸ்டீம் பண்ணுவோம், ஆயில் எதுவுமே பாய்க்க மாட்டோம், பொறிக்க மாட்டோம், எல்லாம் வந்து ஸ்டீம் தான். புதுசா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒரு புது முயற்சி. இதை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்மளோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு இந்த சாப்பாடு வந்து ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஏழு வகையான சாப்பாடு இருக்கு. ஸ்டீம் பர்கர், மினி டம்ப்ளிங், எக் சாசேஜ் இருக்கு. நார்மலா வந்து நீங்க வந்து ஹாட் டாக்னு சாப்பிடுங்க சாசேஜ், இது வந்து முழுக்க முழுக்க வந்து முட்டையில செய்யறது. வெல்கம் ட்ரிங்க்ஸ் இருக்கு, மெங்கோ பிளாண்டட் இருக்கு, சைனீஸோட ட்ரெடிஷனல் சாப்பாடு ஈசாங் ஒன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம சூப் டூவா புனுவான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சூப் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் சேர்த்து வந்து இது பேக்கேஜ். சோ வரவங்க என்ன பண்ணா, முன்கூட்டியே நம்ம கிட்ட வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டாங்கன்னா கெஃபே வந்து பாண்டல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ஓபன் பண்றோம், மண்டே டு ஃப்ரைடே. சோ அவங்க வர்றது முன்னுக்கு நம்ம ஒரு 10 மணி போல இந்த சாப்பாடு ஃப்ரெஷ்ஷா நம்ம ரெடி பண்ணுவோம். அவங்க ஒரு நாள் முன்னுக்கு நம்ம கிட்ட ப்ரீ புக்கிங் பண்ணிடலாம். ஓகே, இதை தவிர சார் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 hours தான் அவங்க வந்து இந்த கெஃபேல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 5 to 6 பேர் வரைக்கும் தான் மேக்ஸிமமே. 2 hoursல வந்து அவங்க வந்து மூவில உள்ள காமெடி சீனை வந்து அவங்க பார்க்கலாம், நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படி வேணாம்னா அவங்க ஏதாச்சும் வந்து சீன் ரிக்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம அதிகம் பிளே பண்ணுவோம். இதை தவிர நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இருக்கு நம்ம கிட்ட, அந்த ஒரிஜினல் ஸ்டூடியோ நம்ம கிட்ட இருக்கு. மூவி பார்க்க வேணாம்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து ஸ்டூடியோவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பாடுற பாட்டை வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணிக்கலாம், இல்ல அவங்களோட வாய்ஸ் வந்து நம்ம MP3 கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். இதுன்னு தோணுச்சு கெஃபேக்கு பேர்லாம் வைக்கல, முதல் வந்து இந்த மாதிரி ஒரு சாப்பாடை நம்ம ட்ரை பண்ணுவோமே, ட்ரை பண்ணி நல்லா ரெஸ்பாண்ட் வந்துச்சு, நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு, டேஸ்டும் டிஃபரெண்டா இருக்கு, இது வரைக்கும் நாங்க வந்து சாசேஜ் வந்து ஏக வர சாப்பிட்டது இல்ல, சோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ் நல்ல குட் காமெடி எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும் போது இந்த இடம் வந்து ஆபீஸ்ல இருக்கு, சரி அதனால அந்த கெஃபே அட் ஆபீஸ் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமே. இதை தவிர வந்து அடிஷனலா நம்ம ஏதாச்சும் செய்யலாம்னு பார்க்கும் போதுதான் வந்து காமெடி மூவி பார்க்கலாம், அது இல்லாம அவங்களோட பாடுறவங்க டேலண்ட் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஸ்டூடியோ யூஸ் பண்ணிக்கலாம் இந்த 2 hoursல. ஓகே, நம்மளோட ஆபீஸ் வந்து ஜலங்குச்சிங்ல இருக்கு சார். நார்மலா இங்கிட்ட வரவங்களுக்கு தெரியும் ஜலங்குச்சிங்ல கெஃபே அட் சௌபாயின் சொல்லிட்டு ஒரு
0: உணவகம் வெற்றி அடையறதுக்கு எங்களோட வாழ்த்து சொல்லிடுறோம் மின்னல் சார்பா.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். எதிர்பார்க்கவே இல்ல இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கும்.
0: நீங்க மின்னல் நேயரும் கூட, அதனாலதான் ஒரு சின்ன ஒரு இன்ப அதிர்ச்சி உங்களுக்கு.
1: நன்றி சார்,
0: நன்றி மணிமாறன், நன்றி.
1: ஓகே சார்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். தாபோங் ஹாஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையம் RCI அறிக்கை குறித்த விசாரணையின் ஒரு பகுதியாக முன்னதாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிலர் நாளையும் நாளை மறுநாளும் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட உள்ளனர். ஷா அலாம், கோலம்பூர், கிளாந்தானில் உள்ள நீதிமன்றங்களில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அம்மான் தெரிவித்துள்ளார். மாலை 4 மணி நிலவரப்படி சரவாக்கின் இரு பகுதிகளில் காற்றின் தரம் ஆபத்தான கட்டத்தை எட்டியது. செரியான் மாவட்டத்தில் காற்று மாசு குறியீடு IPU 325 குச்சிங்கில் 309 பதிவு செய்யப்பட்டது. சமரஹானில் 287, சரிக்கையில் 256, சிபுவில் 248, சிரியாமானில் 247, முகாவில் 205 பதிவானதாக காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை முறையின் தரவு காட்டுகிறது. பல மாதங்களாக நீடித்து வரும் மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையேயான கலந்துரையாடலை நோக்கி தொடர்ந்து செயல்பட பாகிஸ்தான் உறுதியளித்தது. அண்மைய பதற்றத்திற்கு மத்தியிலும் அரச தந்திர முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் தஹிர் அட்ராபி தெரிவித்தார். முன்னதாக ஜோர்டான், குவேட், பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் புரட்சி பாதுகாப்பு படை தாக்குதலை நடத்தியது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் உறுதிப்படுத்தப்பட்ட இபோலா நிறுவுகளின் எண்ணிக்கை 6,186 உயர்ந்துள்ள வேளை 3,007 மரணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 86 புதிய நிறுவுகளும் 57 மரணங்களும் பதிவானதாக தேசிய பொது சுகாதார கழகம் தெரிவித்தது. இவ்வேளை இபோலா தொற்றுக்கு அதிகாரப்படியான அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியோ சிகிச்சையோ இல்லை என்று அது கூறியது. விளையாட்டு. ஈரார் 26 சீன மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. நாட்டின் கலப்பு இரட்டையர் ஹோ பன்ரான், லை பெங்ஜிங் இரண்டாம் சுற்றுக்கு முன்னேறினர். அவர்கள் ஹாங்காங்கின் சன் இங் சாக், எங் ஜூ யாயை 21-12, 16-21, 21-11 என்ற செட்களில் வெற்றி கொண்டனர். இவ்வாட்டம் 51 நிமிடங்களுக்கு நீடித்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை. இன்றைக்கு புதன்கிழமை. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக புதன்கிழமைகளில் 6 மணி செய்திகளை அடுத்து தீரா இசையில் தீராது அன்பை உங்களுக்கு அளிக்கும் உறவுகள் தொடர்கதை இடம்பெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் கேட்கக்கூடிய கதைகள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கடந்து வந்த ஓர் விரவத்தை ஞாபகப்படுத்தும் ஒரு சூழலை உங்களுக்கு அப்படியே நினைவுக்கு கொண்டு வரும். அப்படிப்பட்ட கதைகளைத்தான் நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு பிடித்த தருணத்தை தீரா இசையில் உறவுகள் தொடர்கதை வழங்கி கொண்டிருக்கின்றது. இந்த பாடலோடு வாங்க ஆரம்பிக்கலாம். இதயத்தை திருடி கொண்டேன், என் உயிரினை தொலைத்து விட்டேன், அதுக்கப்புறம் தொலைந்ததை அடையவே மறுமுறை காண்பேனும் என் சுவாச காற்றே. கேட்கலாம் என் சுவாச.

0: மயக்கும் மூச்சு குழல்களின் வாசல் அடைக்கும் அழகான வரி வைரமுத்துவின் வரிகளில் உருவாகிய பாடல். கடந்த வாரம் நம்ம நிகழ்ச்சியில கோவிந்தன் கூப்பிட்டிருந்தார், அவருடைய அந்த ஒளிப்பதிவு இடம்பெற்றது. இந்த வாரம் அது பற்றிய சில விவரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால கோவிந்தன் என்ன பேசினாரு அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நம்ம கேட்கலாம்.
1: நான் வந்து மழைக்கால இருக்கேன், நான் வந்து ஜலங்கெல்லாம் நம்மள கம்பம் கின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்தேன். 87, 88, 89, 90 வரைக்கும் அங்க இருந்தேன். அந்த சமயத்துல எனக்கு ஒரு நண்பர் இருந்தாரு, அன்பழகன் சொல்லி. அவரு வந்து ஈப்போல உள்ளவரு, கிண்டாவேலின்னு சொல்லுவாங்கல்ல, கிண்டாவேலி. அங்க இருந்து வந்து அங்க வந்து வேலை செஞ்சு நல்ல உயிர் நண்பரா இருந்தாரு ஒரு 4 வருஷமா. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 81 வந்து நான் திருமணம் செஞ்சேன், சின்ன காலகட்டம். அதனால நான் வந்து அதை சந்திக்க முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வேற இடத்துக்கு மாறி போயிட்டாருன்னு சொன்னாங்க. நிறைய பேர் விசாரிச்சு கிடைக்கவே இல்லை. அவரோட மனைவி பேர் வந்து நாகக்கனி, என் பேரு கோவிந்தன். ஆனா கோபின்னு சொன்னதான் தெரியும்.
0: அப்படின்னா உங்க நண்பரை பார்த்து ஒரு 40 வருஷம் ஆக போகுது.
1: ஆமா அதேதான், எனக்கு 72 வயசு ஆச்சு. நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு முன்னீங்க
0: மறக்க முடியல. இப்போ உங்களோட நண்பர் சொன்னீங்க இல்லையா, அவர் பேரு வந்து அன்பழகன் அப்படின்னு, அப்பா பேரு வந்து ராமையா, அவர் கல்யாணம் பண்ணவங்க பேர் வந்து நாகக்கண்ணின்னு. கிண்டா வேலினா பெரிய இடம் இல்ல, அங்க எங்கன்னு தெரியல வீடு.
1: ஒரு தோட்டம் இருந்துச்சாமா, அந்த தோட்டத்துலதான் அவங்க அத்தை மகளும் அங்கதான் இருந்தாங்க. நாங்க போய் 2 தடவை விசிட் பண்ணோம்.
0: உங்க கூட வேலை செஞ்சவங்க கூட எல்லாம் உங்களுக்கு இன்னும் அந்த தொடர்பு இருக்கா?
1: இல்ல, அதுக்கு பிற்பாடு நிறைய பேர், 2-3 பேர் நாங்க ஃப்ரெண்டா. மணியம் ஒருத்தர், இன்னொருத்தர் அங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க, தவி போயிட்டாங்க.
0: ஓ சரி,
1: இவரு இருக்கா இருக்கணும் எதிர்பார்க்கறேன்.
0: சரி, புரியுது புரியுது. என்ன சொல்லணும் உங்க நண்பர்கிட்ட, இத்தனை வருஷம் ஆச்சு.
1: ஒரு ஒரு கால் பண்ணா போதும் எனக்கு வந்து, ஒரு போன் அடிச்சா, அன்பழகன் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உன்ன வந்து கம்பங்கிணத்துல பாத்து ஞாபகம் இருக்கா, நான் வந்து கடை வச்சிருந்தேன், சின்ன பொடியும் கடைன்னு சொல்லுவாங்க, கடை வச்சிருந்தேன். என் அண்ணன் பேரு ஸ்ரீதரன், நாங்க ரெண்டு பேரும் கடை வச்சிருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டா இருந்தோம். அப்ப வந்து நீ லோரி கிழிந்தனா இருந்த, அப்படி உன பழக்கம். 81 நான் கல்யாணம் பண்ணும்போது பிற்பாடு நான் உன்னை சந்திக்க முடியல. அதுதான், அது விட்டு பிரிஞ்சதுதான் இன்ன வரைக்கும் உன்னோட கொண்டே கிடைக்கல. உன்னோட சித்தப்பா வந்து ராமலிங்கம் ஒட்டி சந்திச்சேன்னா இங்கே ஈப்போக்கு வேலைக்கு போயிட்டேன் சொன்னாரு, அதுக்கு பிற்பாடு கொண்டே ஒண்ணும் எனக்கு கிடைக்கல. இப்ப நீ எங்க இருக்கிற, எங்க இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு போன் அடி, ஆர்டிஎம்க்கு நீ கால் பண்ணு, டிரைவர் என்கிட்ட கால் பண்ணீங்களா நம்பர் கொடுப்பாரு, எங்க நேரடியா பேசணும்.
0: எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆசையா இருக்கு. வரலாறு
1: அப்படித்தானே? 73 அங்க வந்து அப்படியே இருந்து அங்க வேலை செஞ்சு, ஒரு கடையில வேலை செஞ்சு, ஒரு சின்ன கடை ஒண்ணு திறந்து கம்பஞ்சத்துல. அப்பெல்லாம் பொடியங்கடை பொடியங்கடைன்னு சொல்லுவாங்க, அதனால என்மா கொடுத்தேன் வந்து.
0: ஓ, பொடியங்கடைனா அது உங்க கடை தான். இந்த சந்திப்பு பகுதி தான் கடந்த வாரம் இடம்பெற்றது. அதை அடுத்து என்ன நடந்தது அந்த கதை உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்த பாடல் முடியும் வரைக்கும் காத்திருங்கள், அதுக்கு பிறகு பேசுவோம்.

உறவுகள் தொடர்கதையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மணி இப்போது 6:21. நம்மோடு பேசியிருந்தாரு போன வாரம் கோவிந்தன் அப்படின்றவர். அவர் அதற்கு பிறகு அன்பழகன் அப்படின்ற பாலிய நண்பரை தேடுவதாக சொல்லியிருந்தாரு. அந்த தேடல் பணி தொடங்கியது. உடனடியாக எத்தனையோ பேர் நமக்கு அழைத்து அது என்ன விவரம் அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நம்ம என்ன பண்ணணும், அவங்க எல்லாம் கொடுத்த அந்த விவரங்களை கொண்டு யார் யார் எண்கள்லாம் வந்ததோ அவங்க எல்லாத்துக்குமே தொடர்பு கொண்டு கேட்டிருந்தோம். அன்பழகன் அப்படின்றவர் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு வகையில நமக்கு சில தகவல்களை எல்லாமே கொடுத்திருந்தாங்க. ஆக அந்த தகவல்களை எல்லாம் சேர்த்து அவருடைய குடும்பத்தை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு கிட்டியது. ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு அன்பழகனின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட தான் பேச போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சே புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சே புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒண்ணு பிடிச்சு புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சே பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம் பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம் பம்சிக்கு பம்சிக்கு பம்ச பம்
1: எஸ்பிபி பாடிய பாடல் இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உறவுகள் தொடர் கதை. இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் கோவிந்தன் அவர்கள் தேடிய அன்பழகனுடைய சில விவரங்கள் கிடைத்தது அப்படின்னு சொல்லி. வாங்க நம்ம இப்போ பேசலாம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா, நான் தேவிகன் பேசுறேன் மின்னல் எஃப்எம்ல இருந்து.
2: சொல்லுங்க ஐயா,
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கிறேன்
1: ஐயா. கவிதா உங்களோட எண்கள் கொடுத்தாங்க.
2: ஆமா,
1: உங்களோட சொந்தக்காரவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி. போன வாரம் உறவுகள் தொடர் கதையில கிந்தா வேளியில இருக்கக்கூடிய ஒருத்தரை நம்முடைய நேயர் ஒருத்தரை தேடினாரு.
2: ஆமா, நிகழ்ச்சி கேட்கலையா? எனக்கு போன் வந்துச்சு, அந்த மாதிரி என் பேர் ரொம்ப பேருக்கு தெரியும், அதனால அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க வீட்டுக்காரு பேரை கேட்டோன்னா அன்பழகன் சொன்னோன்னு.
1: மாமியார்
2: மாமனார் வயசானவங்க, அதனால மாமனாருக்கு அடிக்கடி நெஞ்சு வெளி வரும், அதனால அவரு இங்கே வந்துட்டாரு.
1: கோவிந்தன் அப்படின்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்காரா?
2: அவருக்கு கூட்டாளி நிறைய பேர் லோரியில வேலை செய்வாங்க. நான் வந்து அவரோட முகத்தை பார்த்தேன்னா நான் சொல்லி தெரியும், எனக்கு
1: தெரியும். ஏன்னா கோவிந்தன் இவர் வந்து கடை வச்சிருந்திருக்காரு.
2: கடை,
1: அதனால உங்க வீட்டுக்காரர் வந்து அங்க வருவாரு போவாரு, நல்ல நண்பர் ஆயிட்டாரு. இப்போ கோவிந்தன் தேடிய அன்பழகன் தான் உங்களுடைய கணவர் இல்ல? அப்ப உறவுகள் தொடர் கதையில நிறைய பேரு கோவிந்தன் பேசினதை கேட்டுட்டு எப்படியாவது அன்பழகனையோ இல்ல அவருடைய குடும்பத்தினரையோ நீங்க பேச வைக்கணும் அப்படின்னு, சேர்த்து வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அதுக்காக தான் நம்ம உங்களுக்கு தொடர்பு கொண்டிருக்கோம். நீங்க அப்படி கொஞ்ச நேரம் லைன்ல இருங்க.
2: சரியா.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் கோவிந்தன், எப்படி இருக்கீங்க? கூப்பிட்டு
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
3: நீங்க எங்க இருக்கீங்க?
2: நான் கிண்டாவளியில தான் இருக்கிறேன்.
3: எங்க கிண்டாவளியா?
2: கிண்டாவளியில. ஆமா.
3: நீங்க?
2: அன்பழகன் மனைவி.
3: ஓ, நாகம்மாவா?
2: நாகக்கண்ணி பேசுறேன்.
3: ஓ, நாகக்கண்ணி. ரைட் ரைட் ரைட் ரைட்.
2: என்ன
3: ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு?
2: நான் உங்களை பாத்துருக்கேன்மா.
3: நான் உங்க வீட்டுக்கு வந்தேன், நானு அன்பழகன் மணியம் மூணு பேர் வந்தோம் காரில.
2: கிண்டாவளிக்கா?
3: கிண்டாவளிக்கு வந்து உங்க வீட்டுல இருந்து டீ சாப்பிட்டோம்.
2: எனக்கு தெரியல, தெரியலங்க அண்ணா. எனக்கு முகத்தை பார்த்தா எனக்கு தெரியும். நீங்க?
3: நான் வந்து சிவப்பா இருக்கேன், மத்த ரெண்டு பேரும் கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க, நான் சிவப்பா இருக்கேன். அன்பழகனுக்கு தூதரா இருந்து நான் தான், கடித வேலை தைக்க கொடுத்ததெல்லாம் நான்
2: தான்.
1: உங்க உங்க உங்க திருமணம் காதல் திருமணமா? அம்மா,
2: கேட்டுதான் கேட்டுதான்.
1: அன்பழகன் உங்களுக்கு கடிதம் எழுதுவாரா?
2: எழுதுவாரு.
1: அந்த கடிதத்துக்கு பக்கத்துல நின்று எழுதுனது அவர் தானா?
2: ஓ,
3: அப்புறம் ஒரு பாடல் இருக்கு சார், ஒரு பாடல் வந்து ரெக்கார்டிங் பண்ணி அவன் அனுப்பி விட சொன்ன, அவன் கொண்டு கொடுத்து வந்தான்.
1: அம்மா நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த பாடல்?
2: ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு.
1: என்ன பாட்டு அது?
2: அதான் நான் ஒன்னு நினைச்சேன்.
1: ஏன் அந்த பாட்டு சார்? ஏன் அந்த பாட்டு?
3: ஏன்னா அவன் ரெண்டு பத்தியும் காதல் போட்டு கொண்டு போயிருக்க, அவன் ரொம்ப பயப்படுவான் இவங்க பேசுறதுக்கு, இவங்க அத்தை மக, அதனால பேசுறது பயப்படுவான். அதனாலதான் அந்த கடிதம் எல்லாம் நானே எழுதி கொடுத்து அந்த பாடியும் பாட்டியும் வந்து 3M 3 30 mm இருக்கிற சின்னதா இருக்கும் அந்த பாட்டு, மூணு தடவை அவர் ஒரே ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் பண்ணி அவன்கிட்ட கொடுத்து அனுப்பினேன். அதுக்கு பிற்பாடு தான் அவங்க காதல் மறந்து கல்யாணத்து வரைக்கும் போச்சு.
1: கல்யாணத்துக்கு போயிருந்தீங்களா நீங்க?
3: இல்ல, கல்யாணத்துக்கு போகல. அதுக்கு இடையில வந்து எனக்கு கொஞ்சம் வேலை பிரச்சனை ஆயிடுச்சு, அதோட நான் வந்து ஜெரன்ஸ்வெட் பக்கம் போயிட்டேன், பாவம் பக்கம். அதனால நான் அவரை மீட் பண்ண முடியல, அவரை மீட் பண்ண முடியல.
1: அப்புறம் எத்தனை ஆண்டுகள் நீங்க வந்து அன்பழகன் அவரை பார்க்கவே இல்லை?
3: 80ல இருந்து
1: பாக்கல. அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 46 வருடம் ஆயிருச்சு.
3: நான் 81ல கல்யாணம் பண்ணேன்.
1: உங்க கல்யாணத்துக்கு அவர் வரல?
3: வரல, மகாவோட கல்யாணம் பண்ணேன். என்ன இறந்து இருந்து வந்து மகாவோட கல்யாணம் பண்ணி இறந்துட்டே வேலைக்கு போயிட்டேன்.
2: நாங்க கல்யாணம் பண்ணது 84ல. நாலாவது மாசம் 8ஆம் தேதி.
1: நீங்க அன்பழகன் கல்யாணத்துக்கு போனீங்களா கோவிந்தன்?
3: இல்ல இல்ல போல, எனக்கு தெரியாது, நான் வெளியாயிட்டேன்.
1: ஓ, காதல் வரைக்கும் தான் நீங்க இருந்தீங்க?
3: அது வரைக்கும் இருந்தேன்.
1: காதல் தொடர்ந்ததா இல்லையான்றதெல்லாம் இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது?
3: இல்ல, தொடர்ந்து கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. பொண்ணு கல்யாணம் பண்ற அளவுக்கு பேசிட்டாங்க அவங்க வந்து.
1: ஓ, நீங்க வந்து நிச்சயப்படுத்திட்டீங்க அத? நினைவுகள் பகிர்ந்துகிட்டோம். கோவிந்தனுடைய நண்பர் எப்படியாவது கிடைக்கணும்னு ஏதோ ஒரு வகையில அவருடைய மனைவியுடைய தொடர்பு எண் கிடைத்து அவங்கதான் உங்க கூட இப்ப இருக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட மேல் விவரங்களை இப்ப சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா, அவர் தேடிய அன்பழகன் என்ற அந்த முகம், அவரை பற்றி சொல்லுங்க.
2: 2010ல் 6ஆம் மாசம் 14ஆம் தேதி இறந்தாரு, நெஞ்சுவேலியா. அப்புறம் அவரு இறந்து இப்ப 16 வருஷம் மேல ஆயிடுச்சுன்னு 2010ல் இறந்தாரு. எனக்கு தெரியும், எனக்கு ஆசையா இருக்கு, நீங்க தொடர்பு கொண்டு பேசுறீங்க, இருந்தாலும் உங்களை பாக்கணும்னு.
3: ரொம்ப நன்றி. உங்க பிள்ளைங்க இருக்காங்க உங்களுக்கு?
2: ஒரு பையன் இருக்கிறான், கல்யாணம் பண்ணி பேர பிள்ளை இருக்கு, பேர ரெண்டு பேர் இருக்கிறாங்க. பேட்டி போடு பெரிய பொண்ணாயிட்ட. நன்றிங்கண்ணா, நீங்க இவ்வளவு தூரம் என்ன தேடி கண்டுபிடிச்சி நீங்க
3: நன்றி.
2: சந்தோஷமா இருக்கு நீங்க அவரை பத்தி கேக்குறது.
3: சரிம்மா, சரி.
2: சரிங்கண்ணா, ரொம்ப நன்றி.
3: அவரும் நானும் சேர்ந்து பிடிச்ச போட்டா கூட இருக்கு.
2: பிடிச்ச போட்டோ இருக்கா?
3: கம்பகிண்ணத்துல கடை வச்சிருந்தாங்க, கடை இல்ல என்ன படம் பிடிச்சோம்.
2: அதான் நீங்க படம் அந்த படத்தை அனுப்பி விடுங்க வாட்ஸ்அப்ல.
3: தெரியும்.
2: சொல்லுங்க, சொல்லுங்கய்யா.
1: எப்படி இருக்கு உங்களுடைய கணவர் மறைந்து 16 வருஷத்துக்கு மேல ஆகுது, இன்னைக்கும் அந்த நல்ல உள்ளத்தை தேடி எங்கேயோ ஒரு மூலையில இருந்து இன்னொருத்தர் கூப்பிடுறாரு?
2: மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு நாலு சுத்தின வருஷம் சென்று அவர் அந்த நினப்பு வச்சிருந்து பேசுறாரு இல்ல, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அவர் இல்லையேன்னு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு.
1: ரொம்ப எல்லாத்துலயும் இயல்பா பழகக்கூடியவரோ அன்பழகன் அவரு.
2: எல்லாருக்கும் பிடிக்கும் அவரை.
1: கோவிந்தன் சார், அவரை எங்களால தேடி கொடுக்க முடியல, அவர் இறைவனடி சேர்ந்துட்டாரு. அவருடைய குடும்பத்தையாவது உங்ககிட்ட பேச வச்சு
3: அவரோட மனைவிட்ட பேச எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். என் கண்ணுல அவரோட இளமையான காட்சி அப்படியே முன்னுக்கு தெரியுது. தொடர்ந்து செய்ய
1: உறவுகள் தொடர்கதை கேட்கிற நேயர்கள் சார்பாக உங்களுடைய நட்பு உங்கள் குடும்ப நட்பாக மாறணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசையோட எதிர்பார்ப்போடு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.
3: நிச்சயமா தொடரும் சார். நான் உங்களுக்கு சந்திக்க பிற்பட நான் உங்களுக்கு கால் பண்றேன்.
1: கண்டிப்பா. நன்றி அன்பழகன்.
3: நன்றி, நன்றி,
1: நன்றிமா.
2: ரொம்ப நன்றியா சொல்லணும்.
1: சரி,
2: இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைகிறதா இருக்கு.
1: சரிம்மா, உங்கள் கணவரை தேடி வந்த அந்த நட்பு ஒரு குடும்ப நட்பாக மாறணும். சரிங்களா? நல்ல மனிதர்கள் இறந்தும் வாழ்கின்றார்கள் என்பதற்கு அன்பழகன் ஒரு பெரிய பெரிய உதாரணம். கோவிந்தன் அன்பழகன் பார்த்து 40 ஆண்டுகளுக்கு மேலாகுது, இருந்தாலும் இந்த தருணத்தில் இதை செய்ததற்கு நிறைவடைகின்றது உறவுகள் தொடர்கதை.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: நல்ல ஒரு பாடல், நாடோடி பாட்டு பாட, தந்தன தந்தன தாளம். கோவிந்தன் அன்பழகன் அவங்க நட்பு பல வருடங்களை தாண்டி, எத்தனையோ வருடங்கள் ஆயிருச்சு அவங்களுக்கு, 70ஆம் ஆண்டுகளில் இருந்து பழக்கம். அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அந்த நட்பு வாழ்கின்றது. அன்பழகன் அவர் இன்னைக்கு இல்லை, ஆனாலும் அவருடைய குடும்பத்தினரை போய் சேர்ந்து அந்த நட்பு ஒட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சூழலை இந்த உறவுகள் தொடர்கதையின் வழி நீங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க. ஒன்று நடக்கின்றது அப்படின்னா யாரோ ஒருத்தர் அதற்கு காரணமாயிருப்பாங்க, அவங்கள கண்டிப்பாக நம்ம மறக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த நட்பின் அடையாளமாய் அவங்களுடைய அந்த குடும்பம் இணையக்கூடிய தருணத்தை ஏற்படுத்தியது நம்முடைய முன்னாள் அறிவிப்பாளர் கவிதா கன்னியப்பன். அவங்க தான் உடனடியாக தொடர்பு கொண்டு, தேவிகன் இந்த விவரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கவிதாவை வந்து தொடர்பு கொண்டு இன்னைக்கு ஒரு நன்றி சொல்றது நம்முடைய பண்பாடு இல்லையா, அவங்க கிட்ட கூப்பிட்டு இருக்கோம். வணக்கம் கவிதா.
1: வணக்கம் தேவிகன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் கவிதா, நீங்க எப்படி இருக்கீங்க? கவிதா, இதை சொல்லி ஆகணும் எல்லாருக்கிட்டையும், உங்க வழிதான் அவரு அன்பழகனுடைய குடும்பத்தை சேர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பா இருந்தது. எப்படி கவிதா, நிகழ்ச்சி கேட்டீங்களா போன வாரம்?
1: போன வாரம் ஒவ்வொரு புதன்கிழமையும் கண்டிப்பா நான் கேட்பேன், ஏன்னா அது வந்து எனக்கு ஆள் மனசோட ஒரு நெருங்கின ஒரு நிகழ்ச்சி, உறவுகள் தொடர்கதை. அதனால ஒவ்வொரு வாரமும் கேட்பேன். ஒவ்வொரு தடையும் கேக்குறப்ப நம்ம யாருக்காவது உறவு பழமா இருக்க மாட்டோமா அப்படின்னு நான் யோசிச்சதுண்டு, நினைச்சதுண்டு. அது என்ன தெரியல, போன வாரம் கேட்டோன்னு கிண்டாவெளி நாகக்கன்னி அப்படின்னு சொன்னோன்னு உடனே நான் என்னோட அக்காவுக்கு கால் பண்ண, கஸ்தூரி, உடனே அவங்க நம்பரை வாங்கி அவங்ககிட்ட கேட்டு உடனே உங்களை தொடர்பு கண்டேன். இப்ப இன்னைக்கு கேக்குறப்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு, மிகப்பெரிய ஆசீர்வாதமா எனக்கு ஃபீல் பண்ணுது. அது அவங்க பேசுறத கேக்குறப்ப எனக்கு ஒரு மாதிரியா இமோஷனலா ஆயிட்டேன், நான் இமோஷனலா ஆயிட்டேன்.
0: உண்மையிலேயே நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருக்கும், யாரோ ஒருத்தர் சேரும் போது அது சொல்லுவாங்களே மெய் சிலிருக்கும் தருணம் அப்படின்ட்டு. கவிதா, இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னர் நம்ம வந்து உறவுகள் தொடர்கதை ஆரம்பிக்கும் போது நீங்க இருந்தீங்க. அப்போ ஆனந்த தேன் காற்றாக இருந்தது, நீங்க அதனுடைய தயாரிப்பாளர் அப்படின்ற அடிப்படையிலும் இருந்தீங்க இல்லையா. இந்த 10 வருடத்துல எப்படி பார்க்க முடியுது, அதற்கு முன்னர் உங்களுடைய நேயர்கள் ரசிகர்கள்லாம் இருக்கிறாங்க, குரல் கேட்டோடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிருப்பாங்க கவிதாவுடைய குரல். எப்படி இருக்கு கவிதா, அப்படி திரும்பி பார்க்கும் போது இந்த 10 ஆண்டுகளை?
1: நிறைய அந்த மாற்றம், நான் மாறி வந்துட்டேன், எனக்குள்ள ஒரு ஏற்றம் இருக்கு. நான் மின்னல திரும்பி பார்க்கும்போது வாவ் அப்படின்னு நான் பாக்குறேன்.
0: நீங்களும் இந்த இந்த பாதையில ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு காரணம் இவ்வளவு தூர வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லும் போது உறவுகள் தொடர்கதை உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது முன்னாள் தயாரிப்பாளரே. சரி கவிதா,
1: உங்களுக்கு நன்றி தேவிகன், ரொம்ப ரொம்ப. நாம அது புகுந்த வீடு பிறந்த வீடு சொல்ற மாதிரி நமக்கு அது புகுந்த வீடுதான் நான் எப்போதும் பாப்பேன், ஏன்னா அங்கிருந்துதான் எல்லாம் தொடர்ந்து வந்து இப்ப 17 ஆண்டுகள் ஆயிருச்சு. திரும்பி பாக்குறப்ப மகிழ்ச்சியா இருக்கு, மின்னல பாக்குறப்ப எனக்கு எப்போதும் ஒரு மகிழ்ச்சி,
0: ரொம்ப திருப்தி. கவிதா, இப்போ நிறைவு செய்யறதுக்கு முன்னுக்கு போன வாரம் நீங்க இந்த ஒரு ஒரு உதவி செய்தீங்க, நம்பர் அனுப்புனீங்க, இப்படி எல்லாம் இருந்தது. இன்னைக்கு கேக்குற அந்த தருணம் எப்படி ஒரு பெரிய திருப்தி உங்களுக்கு கொடுத்திருக்கு மனசுல கவிதா?
1: என்ன அறியாமலே நான் கண் கலங்கிட்டேன், அப்படி இருந்தது எனக்கு அவங்க பேசுறது கேக்குறப்ப. அது எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான நட்பு, 17 வருஷம் கழிச்சு அவங்க நினைச்சு பாத்துருக்க மாட்டாங்க அந்த இடத்துல நம்ம ஒரு சிறிய புள்ளியா இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அது எனக்கு எப்படி சொல்றது தெரியல, ஒரு ஆத்மார்த்தமா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இன்னைக்கு நான் இரவுல தூங்குறப்ப அது ஒரு பெரிய ஆசீர்வாதம், இன்னைக்கு நாள்ல எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா அதை நான் நினைப்பேன்.
0: ஏதோ ஏதோ ஒரு மூலையில இருந்து எந்த இதயங்கள்லாம் உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன அப்படின்னு தெரியல. நிச்சயமா இதுக்காக ஒரு பெரிய பெரிய நன்றிய நாங்க தெரிவிச்சுக்கிறோம் கவிதா.
1: நன்றி, நன்றி மின்னலுக்கு நன்றி, தொடர்ந்து இன்னும் சிறப்பா செய்யுங்க தேவி.
0: நன்றி கவிதா, எங்களுக்கு நீங்க எப்போதும் பக்கத்துல இருக்கிறவங்கதான், நேரில் எங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. நன்றி கவிதா, கிந்தா வேலையில எல்லாத்தையும் கேட்டோம்னு சொல்லுங்க. காசு பணம் இதெல்லாம் கொடுத்து உதவி செய்யணும்னு இல்ல, நம்ம செய்யக்கூடிய சின்ன செயல்கள் மனசுக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கும். அவங்க சொன்னாங்க இன்னைக்கு தூங்கும் போது நல்ல தூக்கம் வரும், ஒரு பெரிய திருப்தி அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்வோம் மற்றவங்களுடைய வாழ்க்கையில மேலே போறதுக்கு. பெரிய நன்றி உங்க எல்லாருக்கும்.

0: எல்லாருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஏற்றமும் மாற்றமும் வந்து சேரணும். தினேஷ் நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காரு.
1: இன்னைக்கு வந்து முத நீங்க நண்பர்களை பத்தி பேசும்போது, எனக்கு இன்னைக்கு 21 பிறந்த நாள். ஆனா வந்து சில பல காரணமாக என்னோட 14 நண்பன் வந்து என்கிட்ட பேசுறது இல்ல. ஏன்னு வந்து நானும் பல நேரங்களை யோசிச்சு பாத்திருக்கேன், முயற்சி பண்ணி பாத்திருக்கேன். ஒரு மிகப்பெரிய நட்புல தொடங்கினது வந்து இப்ப லைக் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஆயிருச்சு. தூரத்துல இருந்தாலும் பாத்துட்டு சிரிக்க கூட முடியாத அளவுக்கு ஒரு கவலைகளை கொடுக்குது. என்னதான் 21 பிறந்தாலும் நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணாலும் அந்த ஒரு கால்க்காக இப்ப வரைக்கும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன்.
0: தினேஷ், ஏதாவது ஒரு ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கும் இல்ல சூழல் ஆகிருக்கும், அதனாலதானே உங்க ரெண்டு பேருக்கும் அந்த நட்பு இல்லாம போற ஒரு நிலை ஆயிருச்சு.
1: அதுக்காக வந்து நம்ம நிறைய முறை வந்து மன்னிப்பு கேட்டிருப்போம். நம்ம பக்கம் நான் இதை பத்தி சொல்லியிருப்போம்ல, நிறைய சாப்டர்ஸ் இருக்க அது புரிஞ்சு கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு
0: நினைக்கிறீங்க.
1: பேர சொல்ல திடீர்னு கேட்டாலும் கோவப்படுவா. இருந்தாலும் எனக்கு இன்னைக்கு 21 பிறந்தாள்ரா. ஆனா காலில இருந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். பல வருஷம் பிறந்தாளுக்கு வந்து நீதான் முதல்ல வந்து எனக்கு நான் இன்னைக்கு காலில இருந்து எதிர்பார்க்கறேன். ஒரு கால் வரல, நான் இப்படிதான் சொல்லி உனக்கு நிறைய விஷயத்துல புரிய வைக்கிறேன். ஆனா அதை ஏத்துக்க மாட்டேன். உனக்கு 1000 பேர் இருக்கலாம், ஆனா உயிர் நண்பன் சொல்லிக்கிறதுக்கு 14 தொடர்ந்தோம். தமிழ் பள்ளியில ஆரம்பிச்சு இடைநிலை பள்ளி தாண்டனும். இப்ப ஏதோ பேச்சுவார்த்தையில அது மாதிரி இருக்கு. ரொம்ப எதிர்பார்க்கறேன். இன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ள ஒரு கால் மட்டும் பண்ணி விஷ் பண்ணனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கும்னு ரொம்ப எதிர்பார்க்கறேன்டா. உடம்பு பார்த்துக்கோ, பார்த்து பார்த்துட்டோம்
0: தினேஷ். புரியுது, பிறந்த நாளுக்கு நமக்கு எல்லாரும் நமக்கு வாழ்த்து சொல்லணும்னு விரும்புவோம், நல்லா இருக்கணும்னு. அதுல இந்த சில பேருடைய வாழ்த்து ரொம்ப எதிர்பார்ப்போம். அது வரணும், வரும் அப்படின்னு நாங்களும் எதிர்பார்க்கிறோம். சரியா? உங்களுக்கு எல்லாருடைய சார்பிலும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்து. ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்க. நன்றி தினேஷ். சில நேரங்களில் இந்த மாதிரி பிரிவுகள் ஏற்படும் போது மனசு ரொம்ப ஏங்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். இது தினேஷுடைய நண்பருக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே நம்ம கொஞ்சம் கோபத்தில் இருக்கலாம் நண்பர்கள் மேலே, தெரிஞ்சவங்க மேலே. இன்னைக்கு கோவிந்தன் அவர்கள் தேடிய அன்பழகன் இல்லை அப்படின்னு மனைவி சொல்லும்போது அவர் ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளானார் இல்லையா? அது ஏதோ ஒரு வகையில் அவருக்கு எவ்வளோ பெரிய கவலையை ஏற்படுத்தும். அதுதான் அந்த கவலை, அவருக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நாமும் யாருக்கும் அதை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றத கொஞ்சம் நினைப்போம். தினேஷ், கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா?

ஆகும். தினேஷுடைய அந்த நண்பர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தார்னா எதுவா இருந்தாலும் மனசுல இருக்கட்டும். உங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்த முதல்ல சொல்லுங்க நண்பரே, அவர் என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்க. எல்லாம் சரியாகும்.

சென்னை 6,28,000 அந்த படத்துக்காக வந்த பாடல் அது. நட்புக்குள்ளே இங்கு பிரிவு ஒன்று வந்ததே, காதல்ல வர காதல்ல வர பிரிவு அதெல்லாம் ரெண்டாவது பட்சம், ஆனா நட்புல பிரிவு வந்துட்டாதான் ரொம்ப கவலையான ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு நல்ல நண்பர்களுடைய கதை, அவர் இல்லை என்றாலும் அவங்க ஒன்று சேர்ந்த அந்த தருணம், அந்த குடும்பத்தில் எப்படியாவது அந்த தொடர்பு கிடைக்கணும் அப்படின்னு அவர் வந்து இன்னைக்கு அந்த விவரங்களை பகிர்ந்து கொண்ட பிறகு கிடைச்சிட்டாங்க. முதல்ல அன்பழகனுடைய மனைவி பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி பல பேர் ஒன்று சேரணும் அப்படின்றது தான் நம்முடைய உறவுகள் தொடர் கதையுடைய பெரிய எண்ணமே. மீண்டும் அடுத்த புதன்கிழமை உறவுகள் தொடர்கதை தொடரும். எப்போதும் சொல்றது போல உங்க உடம்பு உங்க மனசை பார்த்துக்கோங்க, அப்படியே உங்களுடைய உறவுகளையும் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்றது நினைக்காதீங்க, உங்களுக்காக யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டே இருக்காங்க, அது இந்த மின்னலாகவும் இருக்கும். உங்களுக்காக நாங்க இருந்துட்டே இருப்போம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் தீவிரமடையும் வேளை பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் அரசு தந்திர முறையில் தீர்வை எட்டுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இவ்விரு நாடுகளையும் வலியுறுத்தியுள்ளார். அந்த மோதலின் விளைவை பிற நாடுகளும் எதிர்கொள்வதை அவர் சுட்டிக்காட்டினார். வட்டார பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கலந்தாய்வுக்கு திரும்புமாறு அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மலேசியா வெனிசுவலாவிற்கு 150,000 டாலர் நிதி உதவி வழங்குகிறது. கடந்த June 24 அந்நாட்டை உலுக்கிய கடும் நிலநடுக்கங்களை தொடர்ந்து நிவாரண பணிகளுக்காக அந்நிதி பயன்படுத்தப்படும் என வெளியுறவு அமைச்சின் துணை தலைமைச் செயலாளர் டாக்டர் சயீத் முகமது அசிரின் தங்கு உசேன் தெரிவித்தார். மலேசியாவுக்கான வெனிசுவலா தூதர் ரடமிஸ் ஜீசஸ் கோமேஸ் அசுவாவிடம் அந்நிதி வழங்கப்பட்டது என்றார் அவர். ஈரார் 26 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவிற்கு நேற்று வரை 1.87 மில்லியன் பார்வையாளர்கள் வருகை மேற்கொண்டதாகவும் 12 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். அக்கண்காட்சி சிரடாங் மைப்சில் கடந்த 28 தொடங்கி September 6 வரை நடைபெறுகிறது. கொங்கோ ஜனநாயக குடியரசில் பரவியுள்ள மிக கொடிய இபோலா தொற்றுக்கு இதுவரை 3,007 பேர் பலியானார்கள். 6,186 பேர் பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக தேசிய பொது சுகாதார மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. இறப்பு விகிதம் 48.6% உள்ள வேளை மொத்தம் 1,409 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். ஸ்பெயின் சேட்டாவுக்குள் ஜூலையில் சுமார் 70,000 பேர் சட்டவிரோதமாக நுழைந்ததற்கு மொரோக்கோ காரணம் என அரசாங்க நிறுவனம் ஒன்று கூறியதாக வெளிவந்த அறிக்கையை காவல்துறை மீளாய்வு செய்யுமாறு அந்நாடு கேட்டுக்கொண்டது. உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டே மர்லாஸ்கா இவ்வாறு கூறினார். விளையாட்டு. தேசிய சைக்கிளோட் அணியின் புதிய நுட்ப அணி அல்லது பயிற்றுனர் வேட்பாளர்களை தாமே பரிந்துரைக்க உள்ளதாக மலேசிய தேசிய சைக்கிளோட்ட கூட்டமைப்பு PKBM-இன் நுட்ப இயக்குநர் ஜான் பீஸ்லே கூறினார். தனது ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னரும் அவ்விளையாட்டின் மேம்பாடு சரியான தடத்தில் இருப்பதை இது உறுதி செய்யும் என அவர் விளக்கினார். இதுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:20.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: உங்க பாசத்தோட வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாரையும் வருக வருகன்னு வரவேற்கின்றோம். பாட்டு கடை திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்துட்டே இருக்கு. முதல்ல வந்திருக்கிற அந்த நேயர் யாருன்னு கேக்கலாம்.
4: குமார் பேசுறேன், பினாங்கிலிருந்து.
3: குமார், எப்படி இருக்கீங்க குமார்?
4: நல்லா இருக்கேன்.
3: நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆயிடுச்சா பாட்டு கடை கூப்பிட்டு?
4: ஆமா, நான் வந்து இடையில வந்து வேர்ல்ட் கப் டைம்ல அடிச்சேன் உத்தரவை, அதோட இப்பதான் உங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு.
3: சரி, ஏன்னா கடைக்கு புதிய புதிய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க குமார்.
4: ஆமா தேவிகன்.
3: சரி, இன்னைக்கு குமார் என்ன பாட்டு?
4: ரமணா படத்துல இருந்து வானவில்லின் ஹரிஹரனோட வாய்ஸ்
3: ஒரு கூட்டமா சேர்ந்து பாடிருப்பாங்க.
4: பாட்டு ரொம்ப பிடிக்கும். எல்லா விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் இந்த பாட்டு வந்து கண்டிப்பா பிடிக்கும்.
3: ஆமா, அதுவும் அந்த பாட்டு காட்சி வந்து ரொம்ப உருக வைக்கும்.
4: அதான் அதுக்குதான் அந்த பாட்டு நான் கேட்டது. ஏன்னா அதோட வரிகள், மியூசிக் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும்.
3: சரி, அந்த பாடல் குமாருக்காகவும் எல்லா கேப்டனுடைய ரசிகர்களுக்காகவும் வந்துட்டே இருக்கு.
4: நன்றி தேவிகன்.
3: நன்றி குமார்.

0: அழகான வரி, நல்ல இசை, மேகமூட்டம் கொஞ்சம் விலகவே, வண்ண நிலவு கண்டேன், அன்பு பொழியும் கருணை வெள்ளத்தில் நெஞ்சம் மூழ்க நின்றேன் அப்படின்னு ஒரு வரி வரும், அதுதாங்க மனசை ஈர்க்கும். இப்போ யாருன்னு கேக்கலாம்.
1: வணக்கம், காயத்ரி பேசுறேன், தாமா மேடம் பேசியிருந்து.
0: புகை மூட்டத்தெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க?
1: ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா சமாளிச்சுதானே வந்தாரு.
0: வேலைக்கு போனா வீடு, வீட்டுல இருந்து வேலை, அவ்வளவுதான்.
1: இப்பவும் வேலை முடிஞ்சுதான், இதுல நெரிசல்ல கடந்து
0: போய்கிட்டு இருக்கு. ஒண்ணு போய் சேரலையா? உங்களோட அங்கா சார் புரி தாண்டிதான் போயிட்டு இருக்கு.
1: ஏழரை மணிக்கெல்லாம் போயிடுவேன்.
0: அதுக்குள்ள உங்க பாட்டு வந்துடும். என்ன பாட்டு?
1: என்ன படம்னு தெரியல, சின்ன வயசுல கேட்ட ஞாபகம். அது என்னது, ஒயிலா ஒயிலா பாடும் பாட்டுல அப்படின்னு வரும்.
0: ஒயிலா பாடும் பாட்டுல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி, பாத்து போங்க நெரிசல்ல.
1: கண்டிப்பா கண்டிப்பா.

0: சின்ன குயில் சித்ராவின் குரலில் ஒயிலா பாடும் பாட்டு ரொம்ப நாளாயிருச்சு. இப்போ இந்த மணி நேரம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். 7:22 திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பாட்டு கடையில புதிய புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ யார் அப்படின்னு கேக்கலாம்.
1: வணக்கம் அண்ணே, தமிழ் ஜோஹர் பர்லேந்து பேசுறேன்.
0: தமிழது
1: இல்ல ரெண்டாவது
0: பாட்டு கடையில தான் அப்ப பேசியிருக்கோம் நம்ம.
1: ஆமா ஆமா.
0: சரி, சில மாதங்கள் கழித்து மீண்டும் தமயந்தி. இன்றைக்கு என்ன பாட்டு?
1: இன்னைக்கு வந்து மனம் விரும்புதே உன்னை படத்துல இருந்து ஏதோ ஏதோ நெஞ்சில் ஒரு மின்னல்.
0: ஏதோ ஏதோ நெஞ்சில் ஒரு மின்னல்.
1: ஆமா ஆமா.
0: ஓ நல்ல பாட்டு தமயந்தி.
1: ஆமா.
0: சரி, அந்த பாட்டு உங்களை மகிழ்ச்சி படுத்தும்னா கண்டிப்பா உங்களுக்காக பாட்டு கடையில இருக்கு.
1: கண்டிப்பா. தேங்க்யூ,
0: ரொம்ப நன்றி. பாத்து
1: நன்றி. ஓகே.

0: இந்த பாட்டு எங்களுக்காகவே எழுதுனது போல. ஏதோ ஏதோ நெஞ்சில் ஒரு மின்னல் எங்கோ எங்கோ தேடி பார்க்கும் கண்கள், உங்கள் கண்கள், உங்கள் செவிகள் மின்னலை தேடிக்கொண்டிருக்கும் இந்த தருணம் எங்களுக்கு ரொம்ப பிடித்தது. ஆனா இந்த பாட்டுல ஒரு பிடித்த வரி இருக்கு, சொல்லிட்டு அடுத்த நேர்கிட்ட பேசலாம். மாலை பொழுதும் வீசும் வாடை காற்றும் சொல்வது என்னவோ காதல் ராகம் தானா, ஸ்வரங்களின் அபிநயம் அது ஒரு புது சுகம், மாலை வேளை அப்படின்னாலே அது ஒரு தனி இன்பம். அது ரொம்ப அழகா அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம வாடிக்கையாளர் 4வது வாடிக்கையாளர் யாருன்னு பாப்போம். லோகா கிளாங்ல இருந்து வந்திருக்கிறாரு, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா நண்பரே?
1: வேலை முடிஞ்சு கேள் வரைக்கும் ஒரு வேலை அலுவலா போய்கிட்டு இருக்கிறேன்.
0: ஓ, இத்தனை மணிக்கா?
1: ஆமா ஆமா.
0: ஏன் கேட்டனா அந்த சாலை நெரிசல் நினைச்சு கூட பாக்க முடியல.
1: இப்ப அதை மாட்டித்தான் தாண்டி போய்கிட்டு இருக்கோம்.
0: தாண்டி போயிட்டு இருக்கோம்,
1: போற இடத்துக்கு கிட்ட வந்துட்டோம்.
0: சரி, அதுக்குள்ள உங்களுக்கான பாடல் வந்துடும். என்ன பாட்டு?
1: காதல் நிலாவே பூவே, பிடிச்சமான ஒரு பாடகர்.
0: ரொம்ப
1: பாடல் வந்து உங்களுக்காக நான் கேட்கறேன்.
0: எனக்காகவா? என்ன லோகா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அருண்மொழி பாடின பாட்டு குறைவு, ஆனா எல்லா பாட்டும் ஏதோ ஒரு தித்திப்பு. உங்களுக்கு அவருடைய பாடல்லே ரொம்ப பிடிச்ச பாட்டு எது?
1: அவர் குரல் குரலுக்கு ரொம்ப
0: பாடல் வருது லோகா, கேட்டுட்டு போங்க. நீங்க போற காரியம் நல்லபடியா முடியணும்.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.

0: உமா ரமணன் அவர்களும் அருண்மொழி கூட சேர்ந்து பாடிய பாடல் தான் அது. முதல்ல லோகா கேட்ட பாடல். இப்போ யாரு நம்ம வாடிக்கையாளர்னு கேக்கலாம்.
1: அசோக்பதி பேசுறேன், ஈப்போல இருந்து.
0: அசோக்பதி ஈப்போ, வித்தியாசமா இருக்கு உங்க பேரு.
1: அசோகான்னு வைக்கிறதுக்கு பேரு போய் அங்க ஸ்பெல் பண்ண அசோக்பதினு வச்சுட்டாங்க.
0: ஓ ஓ, சரி பரவாயில்ல, இதுவும் நல்ல பேரு தான். அழகான பேர் வச்சிருக்காங்க, வித்தியாசமா. நீங்க தான் ஒருத்தர் தான் இருக்கீங்க அந்த பேர்ல.
1: ரொம்ப சந்தோஷம் தெய்வீகன், உங்களோட நிகழ்ச்சி நான் தவறாம புதன்கிழமை கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னையும் அறியாம என் கண்ணுல தண்ணி வந்துடும். ரொம்ப எல்லாரோட மனசையும் புரிஞ்சு நல்ல மாதிரி நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு வரீங்க, அதுக்கு உங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
0: நன்றி. எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு வேண்டிக்கோங்க, சரியா?
1: சரிங்களேதான்.
0: உங்க பேர் கேக்குறோம் வாடிக்கையாளர் பாட்டு கடையில. என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: என் வீட்டு தோட்டத்தில் பூவெல்லாம் கேட்டுப்பாரு, அந்த பாட்டு வேணும்னு கேக்குறேன்.
0: உங்க வீட்டுல என்ன பூ பூத்திருக்கு சொல்லுங்க, வந்து கேட்டு பாக்குறேன்.
1: இப்ப வெயில் அடிக்கிற இதுல மல்லிப்பூ கொஞ்சம் வச்சிருக்கையா, ஆனா அது சரியா பூ எடுக்கல. இன்னும் சரியான சூடு வேற, வெளியே போய் எதுவும் செய்ய முடியல.
0: மல்லிப்பூ ரொம்ப பார்த்து பத்திரமா வளர்க்கணும்.
1: ஆமா ஆமா, இப்ப அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியும் பத்த மாட்டேங்குது. அப்படி இப்படி பாதுகாத்தா ஒரு ஒரு ஃபங்க்ஷன்னா வீட்டு பூ இருக்கும் கண்டிப்பா.
0: அப்ப உங்க வீட்டு தோட்டத்து மல்லிப்பூ ரொம்ப கேட்டோம்னு சொல்லுங்க. பாட்டு உங்களுக்காக வருது, கேளுங்க.
1: ரொம்ப நன்றி.
0: அசோக்பதி அவங்க கேட்ட பாடல் உங்களுக்குமே ரொம்ப பிடித்த பாடலாக இருக்க போது. சொல்லுக்கும் தெரியாமல் சொல்லத்தான் வந்தேனே, சொல்லுக்குள் அர்த்தம் போல சொல்லாமல் நின்றேனே. என்ன சொல்றது.

0: எங்க வீட்டு ஜன்னல் கம்பியை கேளுங்க, என் பேர் சொல்லுமே அப்படின்னு சொல்லி முடித்தார் எஸ்பிபி அவர்கள். அவருடைய சுஜாதா சேர்ந்து பாடிய பாடல் தான் அது. இப்போ நமக்கு வந்திங்ல இருந்து முருகன் வந்திருக்காரு முதல் முறையா?
1: ஆமா, இத ஃபர்ஸ்ட் டைம்.
0: முருகன் முதல் முறையா பாட்டு கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன பாடல் இன்றைக்கு உங்களுக்கு?
1: எனக்கு வந்து படத்து பேர் வந்து தெரியல, அழகன் நினைக்கிறேன். அதுல இருந்து வந்து ஜாதி மல்லி பூச்சரமே பாட்டு.
0: அழகன் தான், சாதி மல்லி பூச்சரமே.
1: ஆமா, அந்த வரிகள்லாம் ரொம்ப நல்லா அழகா இருக்கும், அழகான வரிகளா இருக்கும்.
0: முருகன்னாலும் அழகன் தான், அழகன்னாலும் முருகன் தான், அதான் அந்த பேர் வச்சுட்டாங்களோ?
1: ஆமா, அப்படி கூட இருக்கலாம்.
0: உங்க பேர்ல இருந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு வருது, கேளுங்க.
1: நன்றி, வணக்கம்.

0: முருகன் கேட்ட அழகன் பட பாடல் வந்தது. இப்ப அவரை அடுத்து கல்பனா நம்ம கூட பேசுறதுக்காக பிணங்களையும் வந்திருக்காங்க. கல்பனாக்கு இன்னைக்கு என்ன பாடல்?
1: அந்தி மலை பொழிகிறது அப்படின்ற ஒரு அழகிய பாடல் இருக்கு, அந்த பாடலை விரும்பி கேக்குறேன்.
0: அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. பொழிகிறதா அந்தி மழை இல்லையா?
1: இப்ப இருக்கிற புகை மூட்டத்துல அந்த மழை பொழிஞ்சா கண்டிப்பா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
0: வரம் கேக்குற மாதிரி பாட்டு கேக்குறீங்க இப்ப.
1: அதேதான், சுங்க குரலையும் இந்த பாடல்களையும் கேட்கும் போது அது ஒரு அந்தி மழை தான். அதே நேரத்துல உண்மையான மழையும் பொழிஞ்சா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு நிறைவான இரவா இருக்கும்.
0: மழை வர மாட்டேங்குது பாருங்க. சரி, நாங்க மழையை கொடுக்க முடியாது, ஆனா அந்தி மழை பாட்டு கொடுக்க முடியும். எடுத்துக்கோங்க. நன்றி.
1: கண்டிப்பா தெய்வீக. நன்றி.

0: மழை பொழிகிறது, இந்த பாட்டு கேட்டாவது மழை வரும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில போனாங்க நம்ம கல்பனா. இப்ப நம்ம கூட பேசுறதுக்கு யாருன்னு கேக்கலாம்.
1: வணக்கம் தேவிகன், பத்மலோஜனன் கிளாங்ல இருந்து கூப்பிடுறேன்.
0: பத்மலோஜனன் முதல் தடவை பேசுற மாதிரி இருக்கு இந்த குரல்.
1: நம்ம ரெண்டு பேரும் முதல் தடவை பேசுறோம்.
0: அப்படியா, சரி வாங்க பாட்டு கடைக்கு. ரொம்ப நேரம் காத்திருந்தீங்களா? சாயங்காலத்துக்கு ஏத்த பாட்டு.
1: ஆமா,
0: மணி 7-8 ஆன பின்னே ஊரடங்கி போன பின்னே இந்த பாட்டு கேட்க அவ்வளவு நல்லா இருக்கும்.
1: காத்திருப்பேன்.
0: உங்களுடைய விருப்ப பாடல் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.
1: நன்றி தேவி.
0: நன்றி.

தூதாக போக வேணும் அக்கறையில். நீங்க உங்களுடைய தோட்டப்புற வாழ்க்கையை நினைத்து பார்க்கக்கூடிய ரொம்ப அழகான பாடல். அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுக்கு பயணம் போனீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கிராமிய சூழல்ல இந்த பாட்டை சும்மா கேட்டு பாருங்க ஸ்பாட்டிஃபைல இல்ல ஏதாவது ஒரு வகையில, அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு சின்ன குறிப்பு கொடுத்தாச்சு, ஸ்வர்ணலதா கே ஜெயசுதாஸ் குரல்ல வந்த அந்த பாடலோடு இன்றைய நம்முடைய நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருது, பாட்டு கடையும் ஒரு நிறைவுக்கு வருது. அடுத்தது உங்களோடு காற்றின் மொழியில் பேச நளினி அச்சுதன் காத்துட்டு இருக்காங்க. நிறைவு பாடல் சுஜாதா உன்னிகிருஷ்ணனிடம் இருந்து வருகிறது. உங்களுக்கு ஒரு திரா இசை பரிசு மாதிரி எடுத்துக்கோங்க, உங்க உடம்பு உங்க மனசெல்லாம் பாத்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம் சரிங்களா? இப்போ விடைபெறுவது உங்கள் தெய்வீகன் தாமரை செல்வன். நல்லா தூங்கி எழுந்திருக்கணும், மீண்டும் சந்திக்கலாம், பாய்.

இந்த பாடல் பத்மா அவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா இந்த பாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குங்க. இந்த மணி நேரம் இந்த பாட்டு கேட்கும் போது என்னமோ சாயங்கால நேரமே நம்மை தழுவிக்கொள்வது போல அப்படிப்பட்ட ஒரு சூழல். மணி 7-8 ஆன பின்னே ஊரடங்கி போன பின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணலை. ஏன்னா அவ்வளோ ஒரு ஏக்கத்தை என் தெம்மாங்கு பாட்டு கேட்டு தென்காத்து ஓடி வந்து

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்கு உதவும் நோக்கில் $1 மில்லியன் நிதி உதவியை வழங்க மலேசியா முனைந்துள்ளது. அது குறித்த முடிவு இன்று அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்டதாக மடான் அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் 1476 மியான்மர் அகதிகள் தாயகத்திற்கு திரும்ப ஒப்புக்கொண்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ ஃபாமி தெரிவித்தார். இம்மாத இறுதியில் அவர்கள் தாயகம் திரும்பும் வேளை தொடர்புடைய ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சருடனான கூட்டத்தில் தொடர்பு அமைச்சருமான அவர் கூறினார். செப்டம்பர் முதல் நாள் தொடங்கி பூடே 95க்கான ஒதுக்கீடு 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டருக்கு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. மடானி அரசின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது கமில் அப்துல் முனிம் தெரிவித்தார். நிதி கசிவை தடுக்கும் நோக்கில் செயலாக்க நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். சீனா ஜீசாங் வட்டாரத்தில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கீரோங் துறைமுகத்தின் மத்திய பகுதிக்கான சாலை போக்குவரத்து மீண்டும் திறக்கப்பட்டது. அத்துறைமுகத்திற்கு செல்லும் ஒரே வழியான G216 நெடுஞ்சாலை சேதமடைந்த நிலையில் 24 மணி நேர பழுதுபார்ப்பு பணிகளுக்கு பின் தற்போது மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. ஸ்விஸ் கால்வாய் பொருளாதார மண்டலத்தில் சீனாவின் முதலீட்டை விரிவுபடுத்த எகிப்து அதிபர் அப்துல் ஃபத் அல் சிசியும் அவரது சீன சகா ஜி ஜின்பிங்கும் இணக்கம் தெரிவித்தனர். அமெரிக்க ஈரான் போருக்கு மத்தியில் பெய்ஜிங் கேரவுடன் அதன் உறவுகளை ஆழப்படுத்த முனைகிறது. 10 ஆண்டுகளில் எகிப்துக்கான ஜியின் முதல் அலுவல் பயணமான இதில் அவருக்கு கேரோவில் உள்ள இத்திஹாடியா அரண்மனையில் வரவேற்பு நல்கப்பட்டது. ஏரார் 26 உயர்கல்வி கழக விளையாட்டுப் போட்டி சுகிப்ட். 200 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற தேசிய தடகள வீரர் டெனிஷ் இஃப்திகார் முகமது ரோஸ்லி தனது சொந்த தேசிய சாதனை முறியடிக்க தவறினார். அந்த இளம் ஓட்டக்காரர் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம் உப்சி நிகர்த்து களமிறங்கினார். அதில் டெனிஷ் 20.77 வினாடிகளில் ஓட்டத்தை நிறைவு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

காற்றின் மொழியில் சந்திக்கின்றோம். எப்படிங்க வீடு போய் சேர்ந்துட்டீங்களா? பள்ளி விடுமுறையாக இருப்பதால் சாலையும் கொஞ்சம் நெரிசல் குறைந்துதான் காணப்படுது. பலரும் பள்ளி விடுமுறையை பயன்படுத்தி வெளியே போயிருக்கீங்க. உங்கள் விடுமுறை நாட்கள் அத்தனையும் சுகமானதாய் அமைய எங்களின் வாழ்த்து அங்கே வந்து சேரட்டும். எங்களை தொடர்ந்திருக்கும் உங்க நேச மனசு அதுக்கு எப்போதுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 மணி வரையில் உங்களோடு நாங்கள் பேச போறோம். இன்று இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் நாங்கள் உங்களோட இணைந்திருக்க போறோம். காற்றின் மொழியில் அடுத்து வரும் 1 மணி நேரத்திற்கு தெலுங்கு பாடல்கள் உங்களோடு நான் நளினி அச்சுதன்.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதையர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து. தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:30. குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:30.

புதன்கிழமை காற்றின் மொழி இது செப்டம்பர் திங்கள் இரண்டாம் நாள் என்று இன்றைய தினம் பிறந்தநாள் கொண்டாடும் எல்லோருக்கும் எங்களின் இனிய பிறந்தநாள் வாழ்த்து அங்கே வந்து சேரட்டும். நல்ல மகிழ்ச்சியா இருங்க. இன்றைய நாளை விட அடுத்து வரும் நாட்கள் அத்தனையும் உங்களுக்கு இன்னும் அதிகமான சுபிட்சத்தை, அதிகமான மகிழ்ச்சியை, அதிகமான என்னெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நாங்க இங்கிருந்து உங்களுக்காக வாழ்த்துக்களை அனுப்பிக்கிட்டே இருக்கோம். நல்ல மகிழ்ச்சியா இருங்க. இன்றைக்கு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். 10 எண்கள் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண் வேணுமோ அப்படிங்கறத நீங்க வந்து பதிவு செய்யுங்க. சிலர் என்ன சொல்வாங்கன்னா, டிக்டாக் நேரலையில் வந்து இதுதான் என்னுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு கூட்டு கழுத்து ஒரு கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவாங்க. சரி, எப்படியோ உங்களுக்கு எந்த எண் பிடிக்குதோ அதை வந்து பதிவு செய்யுங்க. எந்த எண்ணுக்கு அதிகமான பதிவுகள் வந்து சேர்ந்தோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக ஒளியேற்றோம். நீங்க வந்து நினைக்கலாம், சரி 1 எண்ணுக்கு பின்னாடி இந்த பாடல் தான் இருந்ததா, இல்ல நீங்க மாத்திட்டீங்க, இல்லங்க நாங்க அவ்வளவு நேர்மையா நடந்துக்குவோம். 1 எண்ணுக்கு பின்னாடி எந்த பாடல் இருக்கோ அந்த பாடல் தான் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. 8 எண்ணா 9 அந்த எண்ணுக்கு பின்னாடி நாங்க எடுத்து வச்சிடறோம்ல, அந்த பாடல தான் நாங்க உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்போம். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம சந்திக்கலாம்.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் ஒரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: 2026 தேசிய தின கொண்டாட்டத்துல கோயாங் கோயாங் அப்படின்ற பாடல் வந்து அங்கு இசைக்கப்பட்டு எல்லாரும் படைப்புகள் படைச்சிருந்தாங்க.
1: 18 ஆண்டுகள் பின்னோக்கி தமிழா போய்
2: பாடலை பாடிய விஜய் அவர்கள்,
3: நானும் வெங்கால தான் பாடி இருக்கோம், வெங்கான ரெண்டு பேரும் அந்த பாட்டு பாடி இருக்கோம். கோயாங் கோயாங் கோயாங் பல கோயாங் அப்படின்னு வச்சு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனா ஒரு வார்த்தை எல்லாம் கொடுத்து பாடல் செஞ்சோம்.
1: நம்முடைய மலாய்சீன மாணவர்கள் எல்லாம் கலந்து அவ்வளவு பயங்கரமா நடனமாடி இருக்காங்கல்ல.
3: ஆமா, மலேசிய மூவினர் மக்களும் கேக்குற மாதிரி நம்ம ஒரு பாட்டு அமைஞ்சிருக்குன்னா நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்.

இளையராஜா சாதனா சர்க்கம் குரலில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். நேரம் இப்போது 8:36. 2012 அந்தலா ராட்சசி திரைப்படத்தை எழுதி இயக்கி அறிமுக இயக்குநராக தெலுங்கு திரையுலகில் அறிமுகமானவர் இயக்குனர் அனு ராகவபுடி. இவருடைய இயக்கத்தில் வெளிவர உள்ள புதிய திரைப்படம் ஃபவுசி. இதில் பிரபாஸ், இமான்வி இஸ்மாயில், அனுபம் கீர், மிதுன் சக்கரவர்த்தி மற்றும் ஜெயபிரதா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இசை விஷால் சந்திரசேகர். டிசம்பர் மாதம் இந்த ஃபவுசி திரைப்படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தெலுங்கு பாடல்களை 9 வரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோங்க. சாகர் பிரியா ஹமேஷ் குரல்ல வரும் பாடல் அடுத்து வருது.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலூர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்கிட்டே இருக்கோம். அதே வேளையில் தெலுங்கு திரை உலகம் பக்கமாகவும் நாம கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வரலாம். வீட்டு எண் 47 என்ற வீட்டில் வாழும் ஒரு குடும்பம் வெளி உலகத்திற்கு வந்து ரொம்ப ஒற்றுமையா மகிழ்ச்சியா தெரியுது. ஆனா எதிர்பாராத ஒரு சம்பவத்தால் அந்த குடும்பத்தில் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியங்கள் வெளிவர தொடங்குகின்றன. இதனால் இந்த குடும்ப உறுப்பினர்களுக்குள் பதற்றம், மோதல் மற்றும் உண்மைகள் வெளிப்படுது. இறுதியில் அவர்கள் அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்றாங்க, எப்படி சமாளிக்கிறாங்க, இதுதான் வந்து திரு விக்ரம் ஸ்ரீனிவாஸ் இயக்கத்தில் வெளிவர உள்ள ஒரு புதிய திரைப்படம் அதர்ஷா குடும்பம் ஹவுஸ் நம்பர் 47. இதில் வந்து வெங்கடேஷ், ஸ்ரீநிதி ஷெட்டி, யுவினா பதவி மற்றும் நிவேதா பித்துராஜ் ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காங்க. அக்டோபர் மாதம் இந்த புதிய திரைப்படம் வெளியீடு காணும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காத்திருந்து பார்க்கலாம்.

0: அமெரிக்கா ஈரான் மோதல் அரசு தந்திர வாயிலாக தீர்வை எட்டுமாறு பிரதமர் வலியுறுத்தார். நேபாள பெருவெள்ளம் $1 மில்லியன் நிதி உதவியை வழங்குகிறது மலேசியா. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலே. அமெரிக்கா ஈரான் மோதல் மீண்டும் தீவிரமடையும் வேளை பதற்றத்தை தணிக்கும் நோக்கில் அரசு தந்திர முறையில் தீர்வை எட்டுமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவ்விரு நாடுகளையும் வலியுறுத்தியுள்ளார். அந்த மோதலின் விளைவை பிற நாடுகளும் எதிர்கொள்வதை அவர் சுட்டிக்காட்டினார். அப்பாவி மக்கள் தாக்குதல்களுக்கு இலக்காகுவதை அவர் வன்மையாக சாடினார். வட்டார பாதுகாப்பு கருத்தில் கொண்டு மோதலை தவிர்த்து கலந்தாய்வுக்கு திரும்புமாறு அவர் முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்கு உதவும் நோக்கில் $1 மில்லியன் நிதி உதவியை வழங்க மலேசியா ஒப்புதல் அளித்துள்ளது. அது குறித்த முடிவு இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்டதாக மடானி அரசாங்க பேச்சாளர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். அந்நாட்டில் நிலவும் சூழலை கருத்தில் கொண்டு அம்முடிவு எடுக்கப்படுவதாக அவர் கூறினார். அதில் சிக்கிய 55 மலேசியர்களின் நிலை குறித்து இன்னும் அறியப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மற்றொரு நிலவரத்தில் 1476 மியான்மர் அகதிகள் தாயகத்திற்கு திரும்ப ஒப்புக்கொண்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ ஃபாமி தெரிவித்தார். இம்மாத இறுதியில் அவர்கள் தாயகம் திரும்பும் வேளை தொடர்புடைய ஆவணங்களில் கையெழுத்திட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சருடனான கூட்டத்தில் அவர் கூறினார். மேலும் மியான்மர் உடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின்படி 5000 அகதிகளில் முதல் கட்டமாக அவர்கள் அனுப்பப்படும் வேளை மியான்மரில் அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று தொடர்பு அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ஃபாமி குறிப்பிட்டார். ஈரார் 26 வேளாண் தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவிற்கு நேற்று வரை 1.87 மில்லியன் பார்வையாளர்கள் வருகை மேற்கொண்டதாகவும் 12 மில்லியன் ரிங்கேட் மதிப்பிலான விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது சாபு தெரிவித்துள்ளார். ஸ்லாங்கூர் சிரடாங் மாப்சில் நடைபெறும் அக்கண்காட்சி வேளாண் துறையினரை மையப்படுத்தியுள்ளதே வேளை பேரளவிலான விற்பனை திட்டங்களின் வழி அத்துறையின் வளர்ச்சியை உந்தச் செய்யும் என்றும் அவர் கூறினார். மகா கண்காட்சி August 28 தொடங்கி September 6 வரை நடைபெறுகிறது. சப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெறவுள்ள கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பஹ்ரைன் பந்தயத்திற்கான மடானி நுழைவுச்சீட்டு ஒதுக்கீடு அதிகரிக்கப்படாது என்பதை இளைஞர் விளையாட்டு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. 200 ரிங்கிட் மதிப்பிலான 10,000 டிக்கெட்டுகள் முழுமையாக விற்று தீர்ந்துள்ளதாக அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி கூறினார். இருப்பினும் பார்வையாளர்களுக்கான இடங்களை அதிகரிக்கும் சாத்தியத்தை தாம் நிராகரிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கொள்ளளவை கருத்தில் கொண்டு 110,000 மேற்பட்டோர் அதனை கண்டுகளிப்பர் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். செப்டம்பர் தொடங்கி பூடே 95 ஒதுக்கீடு 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டருக்கு மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது மடானி அரசின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக நிதியமைச்சரின் அரசியல் செயலாளர் முகமது கமீல் அப்துல் முனீம் தெரிவித்தார். நிதி கசிவை தடுக்கும் நோக்கில் செயலாக்க நடவடிக்கைகள் கடுமையாக மேற்கொள்ளப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மானியம் வழங்கப்படும் எரிபொருள் கடத்தலை கட்டுப்படுத்தியதன் மூலம் நிதி சேமிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒதுக்கீடும் உயர்த்தப்பட்டதை அவர் எடுத்துரைத்தார். மலேசிய சிறப்பு தேடி மீட்கும் குழு ஸ்மார்ட் நேபாளத்தில் களமிறக்கப்படும் சாத்தியத்தை எதிர்கொள்ள உறுப்பினர்கள் உபகரணங்கள் அளவில் தயாராக உள்ளது. ஸ்மார்ட் உறுப்பினர்கள் உடல் உளநிலையில் தயாராக உள்ள வேளை சிறப்பு உபகரணங்கள் தொடர்பு அமைப்பு சுகாதார தேவையும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக ஸ்மார்ட் கமாண்டர் அப்துல் மனாஃப் ஜே இசா கூறினார். நேபாள அரசு இதுவரை தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையை வெளியிடவில்லை. இந்நிலையில் ஸ்மார்ட் குழுவினர் தேவைக்கேற்ப சிறிய நடுத்தர அல்லது மிக குறைந்த எண்ணிக்கையிலான குழுவாக தயார் நிலையில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து அந்நாட்டுக்கான மூன்றாம் கட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கும் நோக்கில் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதாக சீன வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் தேவைகளை கருத்தில் கொண்டு அந்த முனைப்பை செயல்படுத்துவதாக அமைச்சின் பேச்சாளர் குவா ஜேகோன் தெரிவித்துள்ளார். சீனா வழங்கிய இரண்டாம் கட்ட உதவிகள் செவ்வாய்க்கிழமை மாலை நேபாள தலைநகர் காட்மாண்டுவை சென்றடைந்ததாக அவர் கூறினார். மேலும் மீட்பு பணிகளுக்கு உதவும் நோக்கில் டிஎன்ஏ அடையாளம் காணும் நிபுணர்கள் ஐவரும் உடன் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சுவிஸ் கால்வாய் பொருளாதார மண்டலத்தில் சீனாவின் முதலீட்டை விரிவுபடுத்த எகிப்து அதிபர் அப்துல் ஃபத்தா அல் சிசியும் அவரின் சீன சகா ஜி ஜின்பிங்கும் இணக்கம் தெரிவித்தனர். அமெரிக்க ஈரான் போருக்கு மத்தியில் பெய்ஜிங் கேரோ உடனான அதன் உறவுகளை ஆழப்படுத்த முனைகிறது. 10 ஆண்டுகளில் எகிப்துக்கான ஜியின் முதல் அலுவல் பயணமான இதில் அவருக்கு கேரோவில் உள்ள இத்திஹாடிய அரண்மனையில் சிறப்பு வரவேற்பு நல்கப்பட்டது. அவ்விரு தலைவர்களும் மூன்றாம் கட்ட எகிப்து சீன தொழில்துறை மண்டலத்தை தொடங்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக அல் சிசியின் அலுவலகம் கூறியது. இதன் வாயிலாக செய்யப்படும் புதிய முதலீடுகள் சுவிஸ் கால்வாய் பொருளாதார மண்டலத்தில் சீனாவுக்கென தனியொரு முக்கிய இடத்தை வழங்கும் என கூறப்படுகிறது. ஸ்பெயின் சேட்டாவுக்குள் ஜூலையில் சுமார் 70,000 பேர் சட்டவிரோதமாக நுழைந்ததற்கு மொரோக்கோ காரணமென அரசாங்க நிறுவனம் ஒன்று கூறியதாக வெளிவந்த அறிக்கையை காவல்துறை மீளாய்வு செய்யுமாறு ஸ்பெயின் உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டே மர்லாஸ்கா வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நுழைந்ததற்கு மொரோக்கோ காரணம் இல்லை எனவும் இதன் தொடர்பில் இஸ்ரேல் ரஷ்யா வலதுசாரியினர் தவறான தகவலை பரப்புவதாகவும் அந்நாட்டு பிரதமர் பெட்ரோ சான்சேஸ் குற்றம் சாட்டினார். இதனிடையே குடிநுழைவுக்கு அப்பாற்பட்ட காரணங்களுக்காக அவர்கள் சேட்டாவுக்குள் நுழைய முற்பட்ட வேளை அதற்கு மொரோக்கோ பாதுகாப்பு படையினர் உதவியதாக ஸ்பெயின் குடிநுழைவு மையம் செனேஃப் கூறியதாக இணைய நாளிதழ் எல் எஸ்பன்யோல் தகவல் வெளியிட்டது. விளையாட்டு. தேசிய சைக்கிளோட்ட புதிய நுட்ப அணி அல்லது பயிற்றுனர் வேட்பாளர்களை தாமே பரிந்துரைக்க உள்ளதாக மலேசிய தேசிய சைக்கிளோட்ட கூட்டமைப்பு PKBM நுட்ப இயக்குனர் ஜான் பிஸ்லே கூறினார். தனது ஒப்பந்தம் முடிவடைந்த பின்னரும் அவ்விளையாட்டின் மேம்பாடு சரியான தடத்தில் இருப்பதை இது உறுதி செய்யும் என அவர் விளக்கினார். நிறைவாக 2026 உயர்கல்விக் கழக விளையாட்டுப் போட்டி சுகிப்த். 200 மீட்டர் ஓட்டத்தில் வெற்றி பெற்ற தேசிய தடகள வீரர் டெனிஸ் இஃப்திகார் முகமது ரோஸ்லி 0.05 வினாடி வெறுபாட்டில் தனது சொந்த தேசிய சாதனை முறியடிக்க தவறினார். இன்று UAE அரங்கில் நடைபெற்ற போட்டியில் அந்த 19 வயது ஜோஹர் ஓட்டக்காரர் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம் உப்சியை நிகழ்த்து களமிறங்கினார். அதில் டெனிஷ் 20.77 வினாடிகளில் ஓட்டத்தை முடித்து 2016 அரவிந்த் தேவரின் முந்தைய சாதனையான 21.1 வினாடியை முறியடித்தார். இது அந்த இளம் விளையாட்டாளரின் இப்பருவத்திற்கான சிறந்த அடைவு நிலையாகவும் உள்ளது. குறிப்பிடத்தக்கது, டெனிஷ் நேற்று 100 மீட்டர் பிரிவில் தங்கம் வென்ற வேளை இது அவரது 2ம் தங்கமாக உள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதல் அரச தந்திரம் வாயிலாக தீர்வை எட்டுமாறு பிரதமர் வலியுறுத்தல். நேபாள பெருவெள்ளம் $1 மில்லியன் நிதி உதவியை வழங்குகிறது மலேசியா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: வரலாற்றில் இன்று 1953 இன்றைய நாளில் மலாயா கூட்டரசு சட்டமன்றத்தில் மலாயா கூட்டரசு சட்டமன்றத்தின் முதல் அவை தலைவரை நியமிக்கும் சடங்கு நடைபெற்றது. பஹாங் மாநிலத்தின் டத்தோ சத்யாவாங்சா டத்தோ சர் மஹமூத் மத் சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரது நியமன ஆவணத்தை மலாயா சட்டமன்ற செயலாளர் ராஜசர் உடா ராஜா முகமத் வாசித்தார். 1909 முதல் பிரிட்டிஷ் உயர் ஆணையர் வகித்த இந்த பொறுப்பை உள்ளூர் அதிகாரிக்கு மாற்றும் வகையில் டத்தோ சர் மஹமூத்தின் நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மலாயா கூட்டரசு சட்டமன்றத்தை ஒரு சுயாட்சி அமைப்பாக மாற்றுவதற்கான ஏற்பாடாகவும் இந்த நியமனம் அமைந்தது.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் மோமின்களின் தாயார் ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் சில பகுதிகளை கேட்க இருக்கின்றோம். நேர்களே, அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவியாரும் உம்மஹாத்துல் மோமினீன் இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மாருள் ஒருவரும் ஆவார். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் பனு முஸ்தலக் கோத்திரத்தின் தலைவர் ஹாரிஸ் என்பவரின் மகளாவார். இவர் கைதியாக பிடிக்கப்பட்டு பின்னர் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மணமுடித்தார். ஜுவேரியா அம்மையாரின் தந்தையும் கணவனும் இஸ்லாத்தை முழு மூச்சுடன் எதிர்த்து வந்தனர். ஒருமுறை ஹாரித் முஸ்லிம்கள் மீது படையெடுக்க இருக்கின்றார் என்ற செய்தி அன்னலாருக்கு தெரிவிக்கப்படுகிறது. எனவே ஹிஜ்ரி 5 ஷாபான் மாதத்தில் இஸ்லாமிய படையினர் மதினாவிலிருந்து புறப்பட்டு முறைஷி என்னுமிடத்தில் தங்கினர். இஸ்லாமிய படை வந்திருக்கிறது என்பதை அறிந்து ஹாரிதின் கூட்டத்தார்கள் திசைக்கு ஒருவராய் சிதறி ஓடினர். எனினும் முறைஷி நகரத்தார் முஸ்லிம்களோடு போரிட்டு தோற்றனர். இப்போரில் முஸ்லிம்கள் 600 மேற்பட்ட எதிரிகளை கைது செய்தனர். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களது முதல் கணவரான முசாஃப் பின் சஃப்வான் என்பவர்களும் அப்போரில் கொல்லப்பட்டார்கள். பிடிபட்ட கைதிகளில் பெண்களும் இருந்தார்கள். வெற்றி பெற்று மதினா திரும்பியவுடன் இப்போரில் கைப்பற்றப்பட்ட பொருட்கள் முஸ்லிம்களுக்கிடையே பங்கு வைக்கப்பட்டன. அன்றைய நாளின் வழக்கப்படி கைதிகளாக பிடிக்கப்பட்ட ஆண்களும் பெண்களும் அடிமைகளாக பங்கு வைக்கப்பட்டார்கள். அதன்படி அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் புகழ்மிக்க நபி தோழரான தாபித் பின் கைஸ் அன்சாரி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடிமையாக கொடுக்கப்பட்டார்கள். அன்றைய அறியாமை இருள் நிறைந்த உலகில் மக்கள் சிலர் அடிமைகளாக பார்க்கப்பட்டார்கள். நேர்களே, ஒருவர் அடிமையானால் அவருடைய சந்ததிகள் அனைவருமே அந்த எஜமானருக்கு அடிமையாகவே காலம் தள்ள வேண்டிய நிலை இருந்தது. இது அரபு நாடு மட்டுமல்லாமல் அனைத்து நாடுகளிலுமே இம்முறை இருந்து வந்தது. அவ்வாறு பிடிக்கப்பட்ட அடிமைகளை எவ்வாறு மனித நேயத்தோடு நடத்துவது என்பது சம்பந்தமான பெரும் புத்தகங்களை எழுதி வைத்துள்ளார்கள் உலமாக்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்குக்கு ஏற்ப அந்த புத்தகங்கள் வடிவமைக்கப்பட்டன. ஏனெனில் அடிமைகளாக பிடிக்கப்பட்டவர்கள் ஒரு விலங்குகளைப் போல அதையும் விட மோசமான நிலையிலேயே அன்று நடத்தப்பட்டார்கள். எதிலும் புரட்சியை ஏற்படுத்திய நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறியாமை காலத்தில் இருந்த மக்களிடம் ஒரு தனி மனிதனின் குற்றங்களுக்கு பகரமாக அடிமையை விடுவித்தல் என்ற புதிய முறையை அரபு நாடுகளில் அறிமுகம் செய்தார்கள் நபி அவர்கள். அதன் மூலமாக அடிமைகள் இல்லா அரபு நாட்டில் உள்ள அனைவரும் சுதந்திர மனிதர்களாக ஆனார்கள். நேர்களே, எடுத்துக்காட்டாக நோன்பு நோற்றவர் நோன்பை விடுவதற்கு காரணங்கள் ஏதுமின்றி நோன்பை முறித்தால் அது பெரும் குற்றமாகும். நோன்பு நோற்காதவர்களை விட நோன்பை வேண்டுமென்றே முறிப்பவர்கள் கடும் குற்றவாளிகளாவார்கள். இவ்வாறு நோன்பை முறித்தவர் ஓர் நோன்பை முறித்ததற்காக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அதற்குரிய வசதியை பெறாதவர்கள் ஒரு நோன்பை முறித்ததற்காக 2 நோன்பு நோற்க வேண்டும். அதையும் தொடர்ச்சியாக நோற்க வேண்டும். அந்த அளவுக்கு உடலில் வலு இல்லாதவர்கள் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இவ்வாறு தனி மனிதன் தான் செய்த தவற்றிற்காக ஏழைகளுக்கு உணவளித்தல் அல்லது ஒரு அடிமையை அடிமை தலையில் இருந்து விடுவித்தல் போன்ற சமுதாய நன்னோக்கு சிந்தனைகளை கொண்ட புரட்சி கொள்கை கோட்பாடுகளை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று முஸ்லிம்கள் மூலமாக செயல்படுத்தினார்கள். ஏனெனில் 60 தொடர்ந்து நோன்பு வைக்க நல்ல நிலையில் இருப்பவர்களாலும் முடியாது. எனவே நிச்சயமாக தவறு செய்த அந்த நபர் ஒன்று, ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது அடிமையை விடுவிக்க வேண்டும். இதில் ஏதேனும் ஒன்றையே தேர்ந்தெடுக்க விரும்புவார். நேயர்களே, மனிதர்கள் தவறு செய்யும் தன்மை உடையவர்கள். அந்த தவற்றுக்கு பகரமாக அன்று அடிமைகளை விடுவித்தல் போன்ற புதிய முற்போக்கு சித்தாந்தங்களை நபி அவர்கள் வெளியிட்டார்கள். இதுபோலவே இஸ்லாத்தில் பல்வேறு குற்றங்களுக்கு பகரமாக அடிமைகளை விடுவித்தல் என்ற ஒரு பகரத்தை, ஒரு மன்னிப்பை நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதன் காரணமாக அன்று அரபு உலகில் அடிமைகள் வெகுவாக குறைந்து முற்றிலும் இல்லாமல் போனார்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள் உயர் குலத்தில் பிறந்து அந்த குலத்தின் தலைவனின் மகளாக வாழ்ந்த தான் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்தார்கள். தன் கோத்திரத்தவர்களை யார் கைது செய்து கொண்டு வந்தார்களோ அவர்களின் தலைவரான நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே சென்று, எனக்கான பகரத்தொகையை கொடுத்து என்னை அடிமையிலிருந்து மீட்டு எடுங்கள் என்பதாக கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நபிகள் மீது நம்பிக்கையை கொடுத்தது எது என்று நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஏனெனில் அந்த நம்பிக்கையை கொடுத்தவர்கள் நபி அவர்களின் மனைவிமார்களே ஆவார்கள். அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் உட்பட ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நேரடியாக சென்று கேட்கும்படி கூறினார்கள் நபி அவர்களின் மனைவிமார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பெருந்தன்மை உடையவராக இருந்தார்கள் என்றால், தன்னுடைய எதிரியின் மகளாக அடிமையாக பிடிக்கப்பட்ட ஒரு அடிமை பெண் தன் முன்னே வந்து தன்னை விடுவிக்கும்படி கேட்கும் அளவிற்கு அவர்கள் எதிரிகளிடமும் அன்பு காட்டினார்கள். நேயர்களே, அன்றைய பேரரசர்கள் போல் இல்லாமல் அரபு உலகின் மா மன்னராக இருந்தபோதும் மிகவும் எளியவராக மக்களோடு மக்களாக பழகினார்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்கள், தான் ஒரு குலத்தலைவனின் மகள், தான் எவ்வாறு அடிமையாக வாழ்வது என தன் அடிமையாக கொடுக்கப்பட்டது குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையீடு செய்தபோது, தாபித் பின் கைஸ் அவர்களிடம் இருந்து தான் விடுதலையாவதற்கு பகரமான அவர் கேட்கும் தங்கத்தை கொடுத்து என்னை அடிமை தலையிலிருந்து மீட்டெடுங்கள் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். அவர்களின் நிலைமையை உணர்ந்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஜுவேரியா பின்தி ஹாரிஸ் ரதியுல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உங்களது மீட்புத் தொகையை நான் செலுத்திவிடும் பட்சத்தில் நீங்கள் சுதந்திரமான பெண்ணாகவும் இன்னும் எனது குடும்பத்தவர்களின் ஒருவளாகவும் ஆக சம்மதம் தெரிவிக்கிறீர்களா என்று நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த மாதிரியான கோரிக்கையை அவர் தனது கனவிலும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த கோரிக்கையை நினைத்து நெஞ்சம் மகிழ்ந்த ஜுவேரியா அவர்கள் உடனே அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள். அதன் பின் அவர்கள் அடிமை என்ற நிலையிலிருந்து சுதந்திரமானவராக விடுதலை செய்யப்பட்டதோடு இஸ்லாத்தையும் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார்கள். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரை மனம் முடித்து கொண்டார்கள். நேயர்களே, அல்லாஹுவின் ஏற்பாடாக நடந்திருக்கின்ற இந்த நிகழ்வின் பின்னால் என்ன இருக்கிறது என்றால், அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கோத்திரத்தைச் சார்ந்த நூற்றுக்கணக்கானோர் அடிமையாளாக கைதியாகி பல சஹாபிகளிடம் இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்குமான விடுதலை இது. ஒரு இனக்கூட்டத்தை இஸ்லாத்தை ஏற்கவும் இஸ்லாத்துக்கு பாதுகாவலர்களாக மாற்றுவதற்குமான ஏற்பாட்டினை இறைவன் செய்கின்றான். சில நாட்களுக்கு பிறகு இதை கேள்வியுற்ற அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் தந்தை ஹாரிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, என்னுடைய மகள் மிகவும் சுகமாக தலைவனின் மகளாக வளர்ந்தவள். அவள் இங்கு அடிமையாக இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. பகரத்தொகை எவ்வளவு இருந்தாலும் நான் கட்டிவிடுகின்றேன். என் மகளை என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்பதாக நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது, நபி அவர்கள், ஹாரிஸ் அவர்களே, உங்களிடம் இருந்து நான் எந்த பகரத்தொகையும் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் மகள் விரும்பினால் நீங்கள் உங்கள் மகளை அழைத்து கொண்டு செல்லலாம் என்பதாக கூறிய போது மகிழ்ச்சியில் திளைத்தார் ஹாரிஸ். அவர் உடனே மகளிடம் சென்று, மகளே, நீ என்னிடம் வந்துவிடு, நீ விரும்பினால் என்னிடம் வந்துவிடலாம் என்று நபி அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள் என்று கூறினார். அதற்கு அவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கம் எனக்கு பிடித்துள்ளது, நான் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கவே விரும்புகின்றேன் என்று கூறி தனது தந்தையை அனுப்பினார். அங்கிருந்து கோபமாக சென்ற அவரின் தந்தையும் சிறிது காலத்திலேயே முஸ்லிம்களின் நன்னடத்தையால் ஈர்க்கப்பட்டு தானும் இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார். பின்னாளில் சிறந்த சஹாபியாக அறியப்பட்டார்கள் ஹாரிஸ் அவர்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிந்த நபி தோழர்கள் மிகவும் மகிழ்ந்தார்கள். பனு முஸ்ல கோத்திரத்தில் அடிமையலாக தங்களிடம் இருந்தவர்கள் அனைவரையும் விடுதலை செய்து விட்டார்கள். இதன் மூலமாக அன்னை அவர்கள் சுதந்திரமான பெண்மணியாக மட்டும் மாறவில்லை, இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் ஆனார்கள். இன்னும் அன்னை அவர்களின் இந்த முடிவால் அவர்களின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அடிமை தலையில் இருந்து விடுபட்டார்கள். இவரது திருமணத்திற்கு பிறகு பனு முஸ்தலக் கோத்திரத்தினர் அனைவரும் முஸ்லிம்களானது இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் முதன் முதலில் ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்களது அழகைக் கண்டு பிரமித்து போனார்கள். இன்னும் ஒரு முறை இவ்வாறு கூறினார்கள், அவரை போன்றதொரு தனது குலத்தாருக்கு அருட்கொடையாக வந்த ஒருவர் யார்தான் இருக்க முடியும்? அவரால் இறைவன் நூற்றுக்கணக்கான குடும்பங்களை விடுதலையாவதற்கு அருட்கொடைகளை பொழிந்தான். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெரும் மாட மாளிகையில் வசதியாக ஒரு குலத்தலைவனின் மகளாக வாழ்ந்த போதும் கூட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நேரிய உயரிய உன்னதமான உண்மையான மார்க்கத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டு இஸ்லாத்தில் தன்னை இணைத்து கொண்டார்கள். அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலிருந்து நாம் இஸ்லாத்தின் நேரிய கருத்தான அடிமை என்பது மனிதர்களுக்குள் கிடையாது என்பதை அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் ஒரு மனிதன் அடிமை என்பது இறைவனுக்காக இருக்க வேண்டுமே ஒழிய மனிதன் மனிதனுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமையாக பிடிக்கப்பட்ட அவர்களை அடிமைத்தலையிலிருந்து விடுவித்து அவர்கள் விருப்பத்தோடு அவர்களை தன் மனைவியாக உயரிய அந்தஸ்துடைய மூமின்களின் தாயாராக அந்தஸ்தை கொடுத்தார்கள். மேலும் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதையும் அன்னை ஜுவேரியா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். ஏனெனில் பெண்கள் ஆண்களுக்கு அடிமை இல்லை என்பதை உணர்த்தும் விதமாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை விடுவித்த பின்பு அவர்களிடம் கேட்கிறார்கள், நீங்கள் விரும்பினால் உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் நினைக்கின்றேன் என்பதாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் விருப்பத்தை கேட்கின்றார்கள். இஸ்லாத்தில் திருமணத்தின் போது பெண்கள் கன்னிப்பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தலையசைப்பே போதுமானது திருமணத்திற்கு. அதே மறுமணம் அந்த பெண்ணிற்கு இரண்டாவது திருமணமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணின் வாய் திறந்து அவர் சம்மதம் தெரிவிக்கும் வரை அவரை திருமணம் செய்யும் உரிமை யாருக்கும் கிடையாது, அந்த திருமணம் செல்லுபடியும் ஆகாது என்ற பெண்களுக்கான முழு சுதந்திரத்தை அந்த அறியாமை இருள் நிறைந்த அந்த காலகட்டத்திலேயே இஸ்லாம் வழங்கியிருந்தது என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இஸ்லாத்தில் நல்லதை ஏவி அல்லதை தடுக்கும் நல்ல முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக என்று துவா செய்து நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவனமலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்சத் பருவின்.
0: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கிம்.
3: நின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

எனக்கு இப்போதான் காற்றின் மொழி தொடங்கின மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள நேரம் 9:42 நாம தொட்டுட்டோம். சரிங்க, தொடர்ந்து நாம கேட்க போகும் பாடல் வந்து 76 வெளிவந்த ஒரு திரைப்படம், புகழ்பெற்ற திரைப்படம. 80 தொடக்க காலகட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். கிஷோர் குமார் இந்த பாடலை பாடியிருக்காங்க. எந்த திரைக்காக அப்படின்னு பார்க்கும்போது சல்தே சல்தே, 76 வெளிவந்த திரைப்படம் சல்தே சல்தே. இந்த திரைப்படத்தின் தலைப்பு பாடல் இது தாங்க. இப்போ நாம கேட்கலாம் அந்த பாடலை. அந்த பாடலுக்கு பிறகு பூமரங்ஸ் கொண்டு வரும் உள்ளூர் பாடலும் உங்களுக்காக இருக்கு.

0: அடைஞ்சிட்டீங்க
1: இரவு நேரத்துல காற்று மொழியில 9:30 10 மணிக்குள்ள ஒரு பாட்டு வரும்.
2: ஓ அப்படியா?
1: ஒவ்வொரு நாளும்.
2: ஓ சரி சரி. நான் எனக்கு ரொம்ப ஆசை இந்தி படம் இங்க அந்த டைம்ல பாப்போம். அந்த இந்தி படம் ரொம்ப கேட்பேன் நானு. மணிக்கு போடுவீங்களே?
1: ஆமா இருக்குங்க. என்ன
2: இருக்கா? நான் தீர்ந்து ரிட்டையர்டு. அப்ப காலையில பெட்ல போனா தட்டி கட்டிட்டு போவேன் நானு.
1: பாருங்க எவ்வளவு அன்பான நேர்கள் எங்களுக்கு நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குது அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து நாங்க உங்களுக்காக உங்க மனசறிந்து இங்க இருந்து சேவை செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி உங்களுக்கான சேவையை வழங்க உங்களுக்கான பாடல்களை வழங்க நாங்க இங்க காத்திருக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். நாளை தொடங்கி 9ஆம் நாள் வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். ரான் 97 பெட்ரோல், உதவித்தொகை வழங்கப்படாத ரான் 95 பெட்ரோல் மற்றும் டீசலின் சில்லறை விலை 5 சென்ட் குறைந்துள்ளது. ரான் 97 லிட்டருக்கு 4 ரிங்கேட் 25 சென்னுக்கு விற்கப்படும் வேளை ரான் 95 லிட்டருக்கு 3 ரிங்கேட் 77 சென்னுக்கு விற்கப்படும். டீசல் லிட்டருக்கு 4 ரிங்கேட் 67 சென்னுக்கு விற்கப்படும் என நிதியமைச்சு தெரிவித்துள்ளது. ஒதுக்கீடு விவகாரத்திற்கு முழுமையான தீர்வு காண புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு நிதி அமைச்சுடன் ஒத்துழைக்க உள்ளது. அரசாங்கத்தின் அனைத்து கடப்பாடுகளும் சிறப்பாக நிறைவேற்றப்படுவதை இது உறுதி செய்யும் என அமைச்சின் பத்திரிகை செயலாளர் ஃபட்மேல் ஃபடேல் முகநூலில் பதிவிட்டார். குடிநுழைவுத்துறை தலைநகரில் மேற்கொண்ட ஒருங்கிணைந்த சோதனையில் 34 பேர் உட்பட 3 நிறுவன உரிமையாளர்களை தடுத்து வைத்தது. தூய்மையாக்கல் பணிகளுக்கான சேவையை வழங்கும் நிறுவனம் ஒன்று ஆவணமற்ற வெளிநாட்டு ஊழியர்களை பணிக்கு அமர்த்திய சந்தேகத்தின் பேரில் இச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்காரியா ஷாபான் கூறினார். லெபனான் தென்பகுதியில் இஸ்ரேல் படைகள் மேற்கொண்ட திருகுருதி தாக்குதலில் ஒருவர் கொல்லப்பட்டதாக தேசிய செய்தி நிறுவனம் NNA தெரிவித்தது. அதேவேளை தெற்கில் தனது வீரர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக ஹெஸ்புல்லாவை தாக்கியதாக இஸ்ரேல் கூறியது. நபத்தியாவில் அத்தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதிகரித்து வரும் புவிசார் அரசியல் சூழலை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் கனடாவில் உள்ள தனது 86 டன் தங்க இருப்பை லண்டனுக்கு மாற்றியதாக நெதர்லாந்து மத்திய பொருளகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க் அல்லது ஒட்டாவை விட லண்டனில் வணிகத்தை எளிதாக மேற்கொள்ள இயலும் என்பதால் அந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக ஒரு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரார் 26 உயர்கல்விக் கழக விளையாட்டுப் போட்டி சுகிப்த். மகளிர் 200 மீட்டர் ஓட்ட பிரிவில் சுல்தான் இட்ரிஸ் கல்வியல் பல்கலைக்கழகம் உப்சியைச் சேர்ந்த நூருல் ஃபர்டாத்துல் ஹுவாய்டா மொஹமட் அம்கா தங்கம் வென்றார். மலாயா பல்கலைக்கழக அரங்கில் நடைபெற்ற அதில் நூருல் ஃபர்டாத்துல் 24.76 வினாடிகளை பதிவு செய்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவசங்கரி கணபதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலை தொடர்ந்து நேசித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அன்புக்கு, உங்கள் ரசனைக்கு எப்போதுமே நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியில் நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் நன்றி. நன்றி எப்போதுமே நன்றி சொல்லிக்கிட்டே தாங்க இருப்போம். வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் வாயிலாகவும் அஸ்ட்ரோ அலைவரிசை 8 7 3 வாயிலாகவும் நீங்கள் மின்னலின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமா டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த பாடல் தான் உங்களுக்காக நாங்க ஒளியேற்ற காத்திருக்கோங்க. மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே ஓடி ஓடி வந்து சேருங்க. 10க்குள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி முதல் பாடல். இந்த 10 லிருந்து 11 மணிக்கான இந்த தொகுப்பின் முதல் பாடல் சக்தி ஸ்ரீகோபாலன் குரல்ல இப்போ வருதுங்க.

சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். டிக்டாக் நேரலையில் நம்ம இணைந்திருக்கோம். நேர்களிடம் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், எந்த எண்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, வியாழக்கிழமைகளில் உங்களுக்கு தெரியும் இரவு 10 மணிக்கு பிறகு 10 எண்கள் 10 பாடல்கள். 10 எண்களுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கும். ஆக நீங்கள் எந்த எண்ணை அதிகமாக வந்து பதிவு செய்கிறீங்களோ அந்த பாடலுக்கு, அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஆக நேர்கள் அனைவரும் வந்து 1-7 அப்படின்னு வந்து பதிவு செய்திருந்தாங்க. அதில் 7 எண்ணுக்கான பதிவுகள் தான் மிக அதிகமாக இருந்தது. இப்போ வந்து நிறைய பேர் 6 சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைங்க, 6 அடுத்து நம்ம கேட்போம். 7 எண்ணுக்கான பதிவுகள் அதிகமாக வந்திருக்கு. ஆக 7 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். தனுஷ், ஆண்ட்ரியா, ஜெரமியா, ஐஸ்வர்யா எல்லாம் சேர்ந்து பாடியிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து 1 எண்ணுக்கான பாடலும் வருது.

0: கூப்பிடுங்க.
1: மின்னல் FM.

ஸ்ரேயா கோஷல் சர்த்தக் கல்யாண் கொண்டு வந்த பாடல், அது அது வந்து முதலாமீனுக்கான பாடல். சரி, அடுத்து வந்து ஒரு பிறந்தநாள் வாழ்த்து நமக்கு வந்து டிக்டாக் நேரலையில் வந்திருந்தது. புனிதா சின்னராஜு அம்மா இவங்க வந்து பதிவு செய்திருந்தாங்க, தன்னுடைய மகன் லிஷன் ராஜுக்கு வந்து நாளைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருங்க வானொலியில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்து உங்கள் மகனுக்கு, அதே மாதிரி நாளைக்கு பிறந்தநாள் கொண்டாடவிருக்கும் எல்லோருக்குமே இந்த வேலையை நம்ம பயன்படுத்தி வாழ்த்து சொல்லிக்கிறோம், எப்போதுமே மகிழ்ச்சியாக இருங்க. சரி, அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் வந்து 3-6 இந்த எண்ணுக்கான பதிவுகள் வந்திருந்தது. அதில் வந்து 3-ஆம் எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக வந்திருந்ததால் அதனால் நாங்கள் என்ன அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 3-ஆம் எண்ணுக்கான பாடல் டி இமான் குரலில் இப்போது நாம் கேட்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து 6-ஆம் எண்ணுக்கான பாடல் கதிஜா ரஹ்மான் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

காற்றின் மொழியில் மனசுக்கு ஏதமான சுகமான பாடல்களை நாங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், டிக்டாக் நேரலையில் வந்து இணைந்து இருந்து எந்த எண் வேணும் அப்படிங்கிறத பதிவு செய்துட்டே இருக்கீங்க. முதல்ல நம்ம கேட்டிருந்த கத்திஜா ரஹ்மான் குரலில் கேட்டிருந்த அந்த பாடல் வந்து ஆறாம் எண்ணுக்கான பாடல். அடுத்த நிலையில் என்னென்ன எண்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 9, 8 இந்த இரண்டு எண்களையும் நேர்கள் அதிகமாக பதிவு செய்திருந்தீங்க. அதில் 9 எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக இருந்தது 8 எண்ணை விட. ஆக 9 எண்ணுக்கான பாடல் இப்போ நாம கேட்க போறோம் கிரிஷ் அருண் குரல்ல. அதனைத் தொடர்ந்து 8 எண்ணுக்கான பாடல் ரம்யா என்எஸ்கே குரல்ல நம்ம கேட்க போறோம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

சற்று முன்பு நாம கேட்ட அந்த பாடல் வந்து எட்டாம் எண்ணுக்கான பாடல். எட்டாம் எண்ணுக்கான பாடல் தான் முதல்ல நம்ம கேட்டிருந்தோம். நேரம் இப்போது 2:45 இந்நேரமும் கூட சாலையில் பயணத்தில் இருக்கும் உங்களுக்கு நாங்கள் எப்போதுமே துணையாக உங்கள் கூடவே வந்துட்டே இருக்கோங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பாடல்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து உங்ககிட்ட கேட்கல அப்படின்னு சொன்னாலும் கூட நாங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் பாடல்களை நீங்கள் இங்கிருந்து எண்களை கொண்டு தேர்வு செய்கிறீங்க. ஆக நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு தெரியுது. சரி, அடுத்து வந்து 5ஆம் எண் 2ஆம் எண் இந்த 2 எண்களும் பதிவாக்கப்பட்டிருந்தன டிக்டாக் நேரலையில். ஆக 5ஆம் எண்ணுக்கான பதிவுகள் தம்பிக்கு அதிகமாக வந்திருந்தது. 5ஆம் எண்ணுக்கான பாடலை ஹரிஹரன் குரல்ல நம்ம கேட்க போறோம். 2ஆம் எண்ணுக்கான பாடல் வந்து சுனிதி சௌஹான் குரல்ல கேட்க போறோங்க. கேட்கலாம்.

சுனிதி சௌஹான் குரலில் அந்த இரண்டாம் எண்ணுக்கான பாடலை கேட்டோம். இன்னும் ஒரே ஒரு பாடலை கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கு, நாங்களே உங்களுக்கு கொடுத்துறோம். பத்தாம் எண்ணுக்கான பாடல் எடுத்துக்கோங்க. உன்னிகிருஷ்ணன் சின்மாயி குரலில் கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். சரவாக்கில் மேக விதைப்பு. மேக நிலைகளுடைய அதன் நகரவை பொறுத்தே மேற்கொள்ளப்படும். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மலேசியா மேக அமைப்பு குறித்த ஆய்வை மேற்கொள்வதாக மடானி அரசாங்க பேச்சாளரும் தொடர்பு அமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்துள்ளார். இயற்கை வள சுற்றுச்சூழல் அமைச்சுடன் தனது குறித்து கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டது என்றார் அவர். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவை தொடர்ந்து அவசர தேவைகளை மதிப்பீடு செய்யும் நோக்கில் குழு ஒன்றை அந்நாட்டுக்கு அனுப்பியுள்ளதாக மெர்சி மலேசியா தெரிவித்துள்ளது. அந்த குழுவினர் பாதிக்கப்பட்டவரின் தேவைகளை கண்டறிவர் என அந்த அமைப்பின் தலைவர் டாக்டர் அகமது ஃபைசல் முகமது ஃபர்டவுஸ் தெரிவித்தார். காலநிலை மாற்றங்களை தொடர்ந்து வெள்ள தடுப்பு முனைப்புகள் அதிகரிக்க வேண்டுமென மலேசிய சுற்றுச்சூழல் காலநிலை ஆலோசகர் அகமது எஃப்என்டி நூர் அஸ்மி அறிவுறுத்தியுள்ளார். வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் பில்லியன் ரிங்கெட்டை செலவிடும் வேளை வரும் முன்னரே காக்கும் நோக்கில் நீண்டகால தடுப்பு முனைப்புகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். தெஹ்ரானிடமிருந்து புதிய வியூகத்தை அமெரிக்கா சந்திக்கும் என ஈரானின் உச்ச பாதுகாப்பு மன்ற செயலாளர் மொசே ரசாய் எச்சரித்துள்ளார். அவ்விரு நாடுகளுக்கும் இடையே நீடிக்கும் தாக்குதலுக்கு பின் அவர் இவ்வாறு கூறினார். கிழக்கு ஜெர்மனியின் முன்னாள் கால்பந்து வீரர் எபர்ஹார்ட் வோஜல் தமது 83 வயதில் காலமானார். அவர் நெடுங்காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்ததாக அவரின் குடும்பத்தினர் தெரிவித்ததாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் கூறியது. அவர் கிழக்கு ஜெர்மனிக்காக 440 ஆட்டங்களில் களமிறங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரார் 26 சீன மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டி. தேசிய மகளிர் ஒற்றையர் விளையாட்டாளர் கே லெச்சனா முதல் சுற்றில் இங்கிலாந்தின் கேரன் யூன் கியாவ் ஃபெங்கை 21-6, 21-3 என்னும் செட்களில் வீழ்த்தியது. இரண்டாம் சுற்றில் அவர் சீனாவின் வாங் ஜியுடன் பொருத உள்ளார். நிறைவாக எஃப்ஏ கிண்ண கார்பந்து. சபாவுக்கும் ஸ்லாங்கருக்கும் இடையிலான ஆட்டம் 2-2 என சமநிலை கண்டது. பினாங்கு மலாக்காவை 1-1 சுழியம் என வீழ்த்தியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கொலரட்சிகை குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் நாம் சந்திக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே இடைவிடாத பழம்பாடல்களை அப்படி சொர்க்கம் மாதிரி உங்க கைகளில் எடுத்து நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் உங்க மனசு விரும்பக்கூடிய, உங்க மனசு எதிர்பார்க்கக்கூடிய, இந்த பாடல் வராதா அந்த பாடல் வராதா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருக்கும்ல, அந்த போராட்டத்தை தீர்த்து வைக்கின்றது இன்றைய மலரும் நினைவுகள். அப்படியே உங்க தூக்கத்தை கெடுக்க போகுது. அத்தனை பாடல்களும் காத்திருங்க, இணைந்திருங்க. உங்களுக்காக பழம்பாடல்கள், இடைவிடாத பழம்பாடல்களை உங்களுக்காக வழங்குகின்றோம்.
1: Oh!

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல ஃபேம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல ஃபேம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. மின்னல் ஃபேம், இளமை புதுமை இனிமை. தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
2: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் கருணையும் உங்கள் மீது உண்டாவதாக. ஒரு கட்டறிந்த குரு ஒரு 35 வயதான திருமணமான இளைஞனை தனது சொற்பொழிவின் போது எழுந்து நிற்க சொன்னார். நீங்கள் ஒரு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கின்றீர்கள். அழகான பெண் முன்னால் இருந்து வருகின்றார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? அந்த இளைஞன் பதிலளித்தான், அவள் பார்க்கப்படுவாள். அவளுடைய ஆளுமையை நான் பார்த்து பாராட்டத் தொடங்குவேன். குருஜி கேட்டார், அந்த பெண் உங்களை கடந்த பிறகு நீங்களும் திரும்பி பார்ப்பீர்களா? அந்த இளைஞன் சொன்னான், ஆம், என் மனைவி என்னுடன் இல்லை என்றால். கூட்டத்திலிருந்த அனைவரும் சிரித்தார்கள். குருஜி மீண்டும் கேட்டார், அந்த அழகான முகத்தை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லுங்கள். அந்த இளைஞன், இன்னொரு அழகான முகம் தோன்றும் வரை 5 அல்லது 10 நிமிடங்கள் இருக்கலாம் என்று பதிலளித்தார் மற்றும் புன்னகைத்தார். குருஜி பின்னர் அந்த இளைஞனிடம் கூறினார், இப்போது கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் இங்கிருந்து செல்லும் போதே நான் உங்களுக்கு ஒரு புத்தக பொட்டலத்தை கொடுக்கின்றேன். உங்கள் வீட்டிலிருந்து சுமார் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய பணக்காரரிடம் அந்த பொருளை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். புத்தகங்களை விநியோகிக்க நீங்கள் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றீர்கள். அவருடைய வீட்டை பார்த்தாலே அவர் ஒரு பெரிய செல்வந்தர் என்பது தெரிய வருகின்றது. அவருடைய வீட்டின் முன்னால் 10 வாகனங்களும் வீட்டின் வெளியே 5 காவலாளிகளும் நிற்கின்றனர். உள்ளே புத்தக பொட்டலத்துடன் நீங்கள் வந்த தகவலை அனுப்பிவிட்டீர்கள். பிறகு அந்த மாண்புமிகு வீட்டினுடைய உரிமையாளர் தானே வெளியே வந்து உங்களை வரவேற்றார். உங்களிடமிருந்து புத்தக பொட்டலத்தை எடுத்துக்கொண்டார். பின்னர் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறத் தொடங்கிய போது உங்களை அவரது வீட்டிற்குள் வரும்படி அவர் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றார். அவர் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உங்களுக்கு சூடான தேநீர் மற்றும் உணவு கொடுக்கின்றார். மிகவும் நன்றாக கவனித்து இவ்வளவு சீக்கிரம் புத்தகங்களை அவரிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி கூறுகின்றார். நீங்கள் திரும்பி வரவிருக்கும் போது அவர் உங்களிடம் கேட்கின்றார், நீங்கள் எப்படி வீட்டிற்குள் வந்தீர்கள் என்று. நீங்கள் சொன்னீர்கள், உள்ளூர் இரயிலில் என்று. உடனே அவர் தனது ஓட்டுநரிடம், தனது சொகுசு வாகனத்தில் ஒன்றில் உங்களை உங்களது இல்லத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றார். நீங்கள் உங்கள் இடத்தை அடையும் நேரத்தில் அந்த செல்வந்தர் உங்களை அழைத்து கேட்டார், தம்பி, நீங்கள் வசதியாக உங்கள் இல்லத்திற்கு சேர்ந்து விட்டீர்களா என்று. மீண்டும் குருஜி கேட்டார், இப்போது சொல்லுங்கள், இந்த மனிதரை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள்? அந்த இளைஞன் சொன்னான், குருஜி அவர்களே, அவர் இவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தும் பணிவான மற்றும் அன்பான நடத்தைக்காக அந்த நபரை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது. இளைஞர்களிடையே கூட்டத்தில் உரையாற்றிய குருஜி, இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்றார். அழகான முகம் குறுகிய காலத்திற்கு நினைவில் இருக்கும், ஆனால் அழகான நடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும். எனவேதான் அல் குர்ஆனும் நம்மளுடைய நடத்தையை அழகுபடுத்திக் கொள்ளும்படி நமக்கு கட்டளையிடுகின்றது.

0: அந்த அடிப்படையில் நம்மளுடைய எல்லா நிலையிலேயும் நம்மளுடைய நடத்தைகளை அழகான முறையில் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக. முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபுகுக்கு எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். இனிய கனவுகளுடன் இந்த இரவு இனிதாகட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
3: இளமை, புதுமை, இனிமை.
4: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
5: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
6: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
7: காற்றின் மொழிக்கு இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான் உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

0: எங்க மச்சான் பிரீத்தி வரானா? ஆளே காணோம்.
1: வழக்கம் போலதான், வேற எங்க கேர்ள் பார்க்க போயிருப்பான்.
0: தோ வந்துட்டான் பாரு.
2: தோ பாருடா வந்துட்டான், காதலுக்கு இருக்க.
0: ப்ரோ வா மச்சான்.
1: இங்க
0: காதலி வந்துட்டீங்களோ?
1: வழக்கம் போலதான், நாங்க தான் வெளியே வரோம்.
0: அப்புறம் மச்சான் காதல் கதெல்லாம் எப்படி போகுது?
3: நீ வேறடா, நம்ம என்ன பண்ணா திரும்பிய பார்க்க மாட்டேங்குது
1: மச்சான். அது பேர் என்ன சொன்ன?
0: அமுதவல்லி. அமுதவல்லி
1: பேரை பாரு, அமுதவல்லி சவுத்தோட பள்ளி.
0: சும்மா நீ அவனை சும்மா இருக்க சொல்லு.
1: பள்ளி
0: சாம இருக்க சொல்லு.
1: பள்ளி பள்ளி பள்ளி பள்ளி
0: அடங்க. என்ன சொன்ன?
1: பள்ளி பள்ளி பள்ளி.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com பாபாஸ் அண்ட் யூ இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ, ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல? யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க.
1: சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
2: என்னங்க நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: கூடி சீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாத மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க. போயிட்டு வரேன்
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். இந்தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: இருக்கக்கூடாது, தரையில படக்கூடாது, இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
1: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி வளமே வாழ்வின்பம். நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

சரியான முறையில ஏத்தணும். கிஷன், கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலை

0: சின்ன தலை அழகா எழுத்தானி முக்கழகா
1: கோவில் சிலை அழகா கொல்லுதடா
2: நறுக்கு சமரம் செஞ்சு நடுத்தருவ போற வர

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

கற்பனைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.

வணக்கம். சலாம். மலேசிய மடானி மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். தற்போது மேற்கொள்ளப்படும் புறநகர் சாலை திட்டத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கும் இடையேயான தொடர் செயலாக்கத்தை உறுதிப்படுத்த ஆண்டுக்கு 4 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு தேவைப்படுவதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சர் தெரிவித்தது. பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடைய சில ஆண்டுகள் தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த தொகை கணிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியது. தேசிய பொது நிர்வாக கழகம் இந்தான் ஏற்பாட்டிலான 2026 பண்டு சித்ரா வாரம் பொது சேவையில் தலைமைத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளம் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ ஷம்ஷுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். இந்த பயிற்சி அளிப்பு அணுகுமுறை களத்திலும் பின்பற்றப்பட்டு துறையின் அனைத்து நிலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டில் புகைமூட்டத்தை மோசமாக்கும் நடவடிக்கைகள் தவிர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த சுற்றுச்சூழல் துறை JS தொடர்ந்து கண்காணிப்பை அதிகரிக்கும் என செயலாக்கப் பிரிவு இயக்குநர் ரோஸ்லி ஜூல் தெரிவித்தார். குடியிருப்பு, தோட்டம், தொழில்துறை ஆகிய பகுதிகளில் திறந்த வெளியில் இறையூட்டும் நடவடிக்கைகளை களைவதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.

சீனா நேபாள எல்லையில் ஏற்பட்ட பேரழிவு, வெள்ளம், நிலச்சரிவு ஆகியவற்றினால் 1220 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4762 பேரை காணவில்லை. அவர்களுள் 844 பேர் வெளிநாட்டினர் என அதிகாரப்படியான தரவுகள் காட்டுகின்றன. நேபாளத்தில் மட்டும் 1204 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 301 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் நீர்மின் நிலையங்களில் பணியாற்றிய சுமார் 900 ஊழியர்களையும் அடையாளம் காண இயலவில்லை. ரஷ்ய வான்வெளி உள்ளிட்ட போர் மண்டலங்களில் பொதுமக்கள் பயணம் செய்யும் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஐநாவின் பன்னாட்டு பொதுவான் போக்குவரத்து அமைப்பு ICAO உறுப்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. நீண்ட தூர ஏவுகணைகள், திருக்குருதிகள், செயற்கைக்கோள் வழிகாட்டிகள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவை வான் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றன என ICAO கூறுகிறது. விளையாட்டு 2026-2027 FA கிண கால்பந்து. நேற்றிரவு லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற 16 சுற்று தொடக்க ஆட்டத்தில் சபா FC இருமுறை எழுச்சி பெற்று ஸ்லாங்கூர் FCயுடன் இரு கோல்கள் எண்ணிக்கையில் சமம் கண்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி, மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும். சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா கொல்

நேர்களே, ஸ்வர்க்கம் நரகம் என்பது இவ்வுலகத்தின் பெயர்தான் என்று சொல்பவர்களும் உள்ளனர். உலக செல்வங்களில் முன்னேறி கொண்டே உச்சக்கட்டத்தை அடைந்துவிட்டால் ஸ்வர்க்கம் கிடைத்துவிட்டது. வறுமை, ஏழ்மை, நோய் நொடிகள் மிக அதிகமாக பற்றி கொண்டால் அதுவே நரகம் என்று கூறுகிறார்கள். இவர்களும் மறுமையின் மீது ஈமான் கொள்ளாதவர்கள்தான். அவர்கள் தம்மை எந்த நபியுடன் தொடர்பு படுத்தி கொண்டாலும் அவர்களின் இக்கூற்று முழுக்க குஃப்ரியத்தானது. இதில் குர்ஆன் தெளிவுபடுத்தியுள்ள உண்மைகளை மறுப்பதும் இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்படுத்துவதும் அடங்கியுள்ளது.

நேர்களே, உலகில் நாம் பார்க்கின்றோம் வழியில் மிக பெரிய பாம்பு ஒன்று கிடக்கின்றது என்று நம்பத்தகாத ஒருவர் கூறிவிட்டால் கூட அவ்வழியாக செல்வதற்கு யாரும் துணிவதில்லை. அங்கு பாம்பு இல்லை என்று நம்பிக்கை ஏற்பட்ட பின், முழு சமாதானம் அடைந்த பின்புதான் அவ்வழியாக நடந்து செல்ல மக்கள் எண்ணுகிறார்கள்.

நேர்களே, மரணத்திற்கு பின் உள்ள நித்திய வாழ்வை பற்றி அல்லாஹுவின் தூதரும் வேதமும் தெல்ல தெளிவாக விளக்குகின்றனர். அங்கே இறை துரோகிகளுக்கு கடும் வேதனை உண்டு. இதை கோடிக்கணக்கானோர் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இதை ஒப்புக்கொள்ள இறை துரோகிகளுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டுள்ளார்கள். அங்குள்ள கூலி தண்டனையை பற்றி விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இவ்விஷயத்தில் தம் சுயநலனை விட்டும் ஏன் அலட்சியமாக உள்ளார்கள்? திருக்குர்ஆனின் சத்திய அழைப்பை அறிந்து கொண்டே பரிசுத்த இறைவனுக்கு துரோகம் செய்வதில் ஏன் பிடிவாதமாக உள்ளார்கள்? தன்னலனில் அக்கறை வேண்டாமா?

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா. உங்கள் காலை பொழுதை குதூகலப்படுத்த ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க, புதிய நாள்ல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைய வணக்கம் இன்னல உங்களோட நான் புவனா.
0: நான் மோகன்.
1: ஏன் உங்க பேர் சொல்றதுக்கு இவ்வளவு பதட்டம்?
0: இல்ல இல்ல, இப்படி அறிமுகப்படுத்துங்கன்னு நினைச்சு பாக்கல. வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, எப்போதும் என்ன சொல்றாங்கன்னா, வாய்ப்புக்காக நம்ம காத்திருக்க கூடாது, வாய்ப்புகளை நாம தான் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க.
1: ஆமா, அந்த மாதிரி ஒரு விளக்கு சொல்லுதான், என்னால வந்து சூரியனை மாதிரி வெளிச்சம் கொடுக்க முடியாது, ஒரு சின்ன விளக்குனா அப்படின்னு சொல்லுச்சா. உடனே பக்கத்துல உள்ளவர் சொன்னாராம், சூரியன் இல்லாத நேரத்திலயும் நீ எங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறல்ல, அதாவது நீ சின்ன விஷயம் பண்ற ஆனா பெரிய உதவி பண்ற அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை செய்யும் போது அது ஒருத்தவங்களுக்கு பெருசா அது தெரியப்பட போகுது. அந்த மாதிரி தான், ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டே இருப்போம் நம்ம.
0: வியாழக்கிழமை பொழுதை இன்னும் உற்சாகமா வரவேற்க காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு வியாழக்கிழமை விநாயகர் போற்றி பாடலோடு தொடங்கலாம்.
1: வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம க்ளூட் பிரிட்ஜ் ஒர்க் அவுட் எப்படி செய்யறான்னு பாப்போம். வாங்க, முதல் வந்து தரையில முதுகில் படுத்துக்குங்க. இப்போ உங்களோட முட்டிய மடக்கி நம்மளோட பாதத்தை வந்து தரையில வைக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட இடுப்ப மேல தூக்கி கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணி மறுபடியும் கீழே இறக்கணும். மறுபடியும் நம்மளோட இடுப்ப மேல தூக்கும் போது நம்மளோட குளூட்ஸ வந்து ஸ்குவீஸ் பண்ணி ஒரு செகண்ட்ல இருந்து ரெண்டு செகண்ட் வரைக்கும் ஸ்டாப் பண்ணி மறுபடியும் கீழே இறக்கணும். இந்த ஒர்க் அவுட் வந்து நீங்க 15-20 ரேப்ஸ் வரைக்கும் 4 செட் நீங்க செய்யலாம். இதை நீங்க செய்ய செய்ய நம்மளுடைய இடுப்பு பகுதியிலையும் நம்மளுடைய இடுப்புக்கு கீழே இருக்கிற நம்மளோட தசைகள் எல்லாம் வலுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்கள் காலை பொழுதை இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, பத்திரிகை செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமாக மலேசிய நண்பன் பத்திரிகையில வந்திருக்கிற செய்தி என்ன மோகன்?
0: 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டிகள் அடுத்து அசிசுல் ஹஸ்னி அவங்க தங்கப்பதக்கம் போட்டியிடுவார் அப்படின்னு இளைஞர் விளையாட்டு அமைச்சு வந்து நம்பிக்கை கொண்டிருக்காங்க. அதே சமயத்தில் இந்த நம்பிக்கை அனைத்து தேசிய விளையாட்டு வீரர்களுக்கும் அளிக்கப்படுவதாக இதை பற்றிய ஒரு விவரம் வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு இலக்கு நம்ம வைக்கும் போதுதான் நம்ம வீரர்களுக்கும் அது ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். அதனால தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளுக்காக நம்ம வீரர்களும் ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விவரம் வழங்கப்பட்டிருக்கு.
1: அடுத்து நேபாள் குறித்த ஒரு செய்திதான். நேபாள் திபெத் எல்லையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் காணாமல் போனதாக புகார் கூறப்பட்டவர்களுள் 77 மலேசியர்கள் திபெத்திலும் நேபாளத்திலும் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சொந்த நாட்டிற்கு திரும்பி அனுப்பப்படுவதற்காக நேபாள தலைநகர் காட்மாண்டுவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர் என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபன்சில் சொல்லியிருக்கிறார்.
0: சரி, இதற்கிடையில் அந்த புகை மூட்டம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்த காலகட்டத்தில் இலைகளையும் குப்பைகளையும் எரிப்பதும் அதிக ஆபத்தானது. அதனால திறந்த வெளியில குப்பைகளை எரிக்கிறது இது போன்ற நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளாதீங்க, இதை முற்றிலுமாக நீங்க செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு.
1: அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா, 14 மணி நேரம் இடைவிடாமல் புத்தகம் வாசித்து 10 வயதிலேயே 2வது மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட் அங்கீகாரம் பெற்ற ஆயுஷி அப்படின்ற அவங்களை பற்றின ஒரு செய்தி. மலேசிய சாதனை புத்தகத்துல 2வது முறை இடம் பெற்றிருக்காங்க. 14 மணி நேரம் நீங்க படிப்பீங்களா புத்தகத்தை?
0: படிச்சிருக்காங்க. இன்னைக்கு புத்தக ஆய்வு இருக்கு 7:20. சரி, வாங்கி படிங்க. அதுதான் சரி. இன்னும் நிறைய செய்திகள் எல்லாம் வந்திருக்குங்க. 10 மணி வரைக்கும் இன்றைக்கு நம்ம இதெல்லாம் பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க, ஒரு நாள் வந்து நமக்கு ரொம்ப சுறுசுறுப்பா போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நல்ல தூக்கம்.
0: ஆமா,
1: நல்லா தூங்கி எந்திரிச்சப்பா இன்னைக்கு தான் நல்லா இருக்கு, ஒரு மாதிரியா தெளிவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிப்போம். இப்போ வேலைக்கு போய்கிட்டு இருப்பீங்க, நீங்க அழைத்து பேசுங்க.
0: ஆமா, நீங்க தான் பேசணும். ஏன்னா நம்ம என்னதான் உற்சாகமா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்க வேலை இடத்துல இல்ல உங்களுக்கு தெரிந்தவர்கள்ல, ஐயோ அந்த காலையிலேயே உங்களை பார்த்தாலே நமக்கு தூக்கம் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்திலேயே சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய நபர் யாரு அப்படின்றத நீங்க அழைத்து சொல்ல போறீங்க.
1: களைப்பாவே இருப்பாங்க, எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே ஒரு மாதிரி அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு கொட்டாகி வந்துடும். அந்த அளவுக்கு தூக்கத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அழைத்து எங்களோட பேசுங்க. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3
0: அல்லது 4-7-6-8 அழைங்க, சொல்லுங்க, கொஞ்சம் மாட்டி விடுங்க. யார் அப்படி உங்களை சுத்தி எந்த நேரமும் தூக்கம் வருதுன்னு தூக்க கலக்கத்தோட இருக்கா?

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஓர் ஏழ்மையான அப்பாவும் அவருடைய சிறு மகனும் புதிதாக வண்ண கண்ணாடி வாங்கி கொண்டு மிகுந்த சந்தோஷத்துடன் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். அப்போது திடீர் என்று ஒரு குரங்கு வந்து அந்த சிறுவன் அணிந்திருந்த கண்ணாடியை பிடுங்கி எடுத்துக் கொண்டது. அதை பார்த்த பையன் ஒரு நொடியும் யோசிக்காமல் உடனே தன் அப்பா அணிந்திருந்த கண்ணாடியை கழற்றி அந்த குரங்கிடம் கொடுத்தான். குரங்கும் பையனுடைய சிறிய கண்ணாடியை கீழே போட்டுவிட்டு பெரிய கண்ணாடியை போட்டுக் கொண்டது. பையனுடனே தன் கண்ணாடியை எடுத்துக் கொண்டு சந்தோஷமாக இருந்தான். ஆனால் இதை பார்த்த அவனுடைய அப்பா மட்டும் மிகவும் சோகமானார். வீட்டுக்கு திரும்பிய பிறகும் அவர் முகத்தில் வருத்தம் இருந்தது. அதை கவனித்த அவருடைய மனைவி, என்ன ஆச்சு, ஏன் இப்படி சோகமா இருக்கிறீங்க என்று கேட்டாங்க. நடந்ததை சொன்ன அவர், நம்ம பையனுக்கு அவனுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம் போல தெரிகிறது. குரங்கு அவனுடைய கண்ணாடியை எடுத்ததும் யோசிக்காம என் கண்ணாடியை கழற்றி கொடுத்து விட்டான். மற்றவர்களுக்கு என்ன ஆகும் என்று யோசிக்காத பழக்கம் அவனுக்கு வந்து விடுமோ என்று பயமாக இருக்கு. இதை கேட்டதும் அம்மா தன் மகனை அழைத்து, கண்ணா, அந்த குரங்கு உன் கண்ணாடியை எடுத்துக்கொண்டது உண்மைதான், ஆனா நீயே உன் அப்பாவின் கண்ணாடியை கழற்றி அதனிடம் கொடுத்தாய் என்று கேட்டாங்க. பையன் முகம் வாடியபடி சொன்னான், அம்மா, என் கண்ணாடி ரொம்ப சிறியது, அந்த குரங்கு அதை அணிந்தால் அதன் கண்ணில் குத்திவிடுமோ என்று பயந்தேன் அம்மா, அதனால் தான் அப்பாவின் பெரிய கண்ணாடியை கொடுத்தேன். இதை கேட்டதும் அம்மாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவங்க தன் கணவனை பார்த்து, நம்ம பையன் தன் சந்தோஷத்தை மட்டும் நினைக்கவில்லை, தன் கண்ணாடியால் அந்த குரங்கு காயப்படக்கூடாது என்று நினைத்துதான் உடனே உங்க கண்ணாடியை கொடுத்திருக்கிறான். அப்போதுதான் அந்த அப்பாவுக்கும் தன் மகனை பற்றி தவறாக நினைத்து விட்டது புரிந்தது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? ஒருவர் செய்யும் ஒரு செயலை மட்டும் பார்த்து அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் என்று முடிவு செய்யாதீர்கள். நமக்கு தெரியாத ஒரு நல்ல எண்ணம் கூட இருக்கலாம். மீண்டும் அடுத்த கதையோ சந்திப்போம். நான்

0: அன்புக்கரங்கள் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தோம்,
1: நாளையே நம்மள உற்சாகப்படுத்துறதே நம்ம யார பாக்குறோமோ அவங்க தாங்க வேலை இடத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. சில பேர் பாத்தீங்கன்னா அவங்கள பார்த்தாலே நமக்கு தூக்கம் வந்துடும், அராதா தூக்கம் எல்லாம் வந்துடும். அந்த அளவுக்கு எப்போதும் ஒரு கலைப்பாவை தூக்கத்தோட தான் சுத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது இருக்காங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: ஷான் இருக்காங்களா?
2: ஆமா இருந்திருக்காங்க, இப்ப இல்ல.
0: ஓ,
2: அவங்க வந்துட்டு எப்ப பார்த்தாலும் அப்படிதான் கொஞ்சம் இருப்பாங்க, சோர்வா இருப்பாங்க. கேட்டாக்க நான் வீட தூங்கவே இல்ல, தூக்கமே வரல, வீட்டுல ரொம்ப வேலையா இருந்துச்சு, நீங்களா பரவாயில்ல தூக்கிட்டு வரீங்க, எங்களுக்கு தூக்கமே இல்ல, தூக்கமே. அவங்க வந்து ரெண்டு டைலாக் சொல்லுவாங்க, உன்ன தூக்கமே இல்ல, நான் வீட்டுல போய் சாப்பிடவே இல்லைன்னு.
1: எப்போதுமே அப்படிதானா இல்ல எப்போவாவதா?
2: எப்பவுமே அப்படிதான்,
1: தினசரி அதே பிரச்சனை தான் நினைக்கிறேன்.
2: ஆமா, அதனால வந்துட்டு அவங்க பாக்குறவங்க அப்படி ஒரு மாதிரி சோர்வா அப்படியே தூங்குவாங்க, அப்படியே ஒரு மாதிரியா பாப்பாங்க, அப்படி என்னமோ ஒரு மாதிரி சோர்வாவே இருப்பாங்க.
0: உங்களுக்கு அந்த மாதிரி பார்த்தா வேலை செய்யணும்னு தோணுமா தோணாதா?
2: அதனால
0: வசதியா போச்சு அவங்களுக்கு அப்படியா? தூக்க பிரச்சனை அப்படின்றது போனா பெரும்பாலும் 5-ல் 2 மலேசியர்கள் வந்து எதிர்நோக்குறாங்க அப்படின்னு சமீபத்தில் ஆய்வு நடத்திருக்காங்க. அதனால இந்த தூக்க பிரச்சனைன்றது பெரும்பாலும் எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கு.
1: தூக்க பிரச்சனைன்றது இல்ல மோகன், எத்தனை மணிக்கு தூங்குறோம்னு பொறுத்து இருக்கு. 10 மணிக்கு தான் தூங்கணும், ஆனா அப்பதான் நம்ம என்ன செய்வோம்,
0: என்ன செய்வோம்,
1: கைபேசி எடுத்து
0: பயன்படுத்துறது.
1: விடிய விடிய நிறைய பேர் விடிகாலம் 1 மணிக்கு தூங்குறது, 2 மணிக்கு தூங்குறது, 2 மணி நேரம் தூக்கம், 3 மணி நேரம் தூக்கத்தோட வேலைக்கு போனா கண்டிப்பா தூங்கி தான் விழுவோம். அதனால நம்மளுடைய தூக்கத்தோடைய நிர்வாக முறை வந்து ரொம்ப மோசமா இருக்கு மலேசியாவை பொறுத்த வரைக்கும். சரியான நேரத்துல தூங்குற பழக்கம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க.
0: ஆரோக்கியமா இருக்கணுமா முதல்ல தூக்கத்தை சரிப்படுத்துங்க, அப்பதான் உற்சாகமா செயல்படுவீங்க அப்படின்னு வலியுறுத்துறாங்க. அதனால உங்களுக்கான ஒரு சிறிய நினைவூட்டலோட பாடல் வருது, கேட்கலாம்.

மலேசிய நாள் கொண்டாட்டம் புற நடவடிக்கைகள் மட்டும் ரத்து. புகை மூட்டத்தை மோசமாக்கும் செயலுக்கு எதிரான கண்காணிப்பு அதிகரிக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். சரவா, கூச்சிங், போர்னியோ மாநாட்டு மையத்தில் திட்டமிடப்பட்டது போல மலேசிய நாள் கொண்டாட்டம் நடைபெறும் என தொடர்பு அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். எனினும் கூச்சிங்கிலும் சிரியானிலும் புகை மூட்டம் பதற்றம் அளிக்கும் நிலையில் உள்ளதால் புற நடவடிக்கைகள் ரத்து செய்யப்படுவதாக அவர் கூறினார். 2026 தேசிய நாள் மலேசிய நாள் கொண்டாட்டங்களின் செயற்குழு தலைவருமான அவர் நேற்று அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். இவ்வேளை குடிநுழைவுத்துறை தடுப்பு காவலில் உள்ள 1476 மியான்மர் அகதிகள் இம்மாத இறுதியில் தாயகம் அனுப்பப்படுவர் என்று அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபட்ஜேல் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் தன்னார்வ முறையில் இந்த முடிவுக்கு இணக்கம் தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மியான்மருக்கு திரும்புவதற்கான தங்கள் ஒப்புதலை தெரிவிக்கும் ஆவணங்களில் அவர்கள் கையெழுத்திட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். தற்போது மேற்கொள்ளப்படும் புறநகர் சாலை திட்டத்துக்கும் அங்கீகரிக்கப்பட்ட புதிய திட்டங்களுக்கும் இடையேயான தொடர் செயலாக்கத்தை உறுதிப்படுத்த ஆண்டுக்கு 4 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு தேவைப்படுவதாக புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு தெரிவித்தது. பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடைய சில ஆண்டுகள் தேவைப்படுவதை கருத்தில் கொண்டு இந்த தொகை கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு வழங்கப்பட்ட 2.17 பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டில் இம்மாதம் முதலாம் நாள் வரை 415 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன.

0: மொத்த ஒதுக்கீட்டில் 94 விழுக்காடு பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியது. தேசிய பொது நிர்வாகக் கழகம் இந்தான் ஏற்பாட்டிலான 2026 பண்டூச்சி திரவாரம் பொது சேவையில் தலைமைத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய தளம் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தன்ஸ்ரீ சம்ஷுல் அஸ்ரி அபுபாக்கர் தெரிவித்தார். கழகத்தை நிர்வகிப்பது மட்டும் சிறந்த தலைமைத்துவத்தின் பொறுப்பாகாது, மாறாக தமது அதிகாரிகளை வழிகாட்டவும் திறனை வெளிக்கொணரவும் அவர்களை மேம்படுத்தக்கூடியவராகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த பயிற்சி அளிப்பு அணுகுமுறை களத்திலும் பின்பற்றப்பட்டு துறையின் அனைத்து நிலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நாட்டில் புகை மூட்டத்தை மோசமாக்கும் நடவடிக்கைகள் தவிர்க்கப்படுவதை உறுதிப்படுத்த சுற்றுச்சூழல் துறை GAS தொடர்ந்து கண்காணிப்பை அதிகரிக்கும் என செயலாக்கப் பிரிவு இயக்குநர் ரோஸ்லி ஜூல் தெரிவித்தார். குடியிருப்பு, தோட்டம், தொழில்துறை ஆகிய பகுதிகளில் திறந்த வெளியில் எரியூட்டும் நடவடிக்கைகளை கையாள்வதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் காற்று மாசு குறியீடு IPU அதிகரிக்க வித்திடும் நடவடிக்கைகளை கைவிட நிலம் தோட்ட உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு கோரி GAS கடிதம் வெளியிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். செயற்கைக்கோள் மூலம் கண்டறியப்பட்டுள்ள வெப்பமான பகுதிகளில் தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. தீ ஏற்பட்டால் உடனடியாக அணைப்பதற்கு மலேசிய தீயணைப்புத்துறையிடம் புகார் செய்ய இது வழிவகுப்பதாக ரோஸ்லி ஜூல் கூறினார். வாகன நடமாட்டமும் காற்றின் தரத்தில் பங்களிப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். தபுங் அஜிவாரியத்தின் அரசு விசாரணை ஆணைய அறிக்கை தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக இதற்கு முன் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சில நபர்கள் இன்றும் நாளையும் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவுள்ளனர். ஷா ஆலம் கோலாலம்பூர் செஷன் நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தலைமை ஆணையர் டதுஸ்ரீ அப்துல் ஹலீம் அம்மான் கூறினார். 2009 SPRM சட்டம் பிரிவு 23 கீழ் அதிகார முறைகேட்டிற்காகவும் துன்புறுத்த சட்டம் பிரிவு 420 கீழ் மோசடிக்காகவும் இந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் என அவர் கூறினார். ஜொஹோர் தலோ செங்கேட்டின் சுங்காய் ஜொஹோர் பாலம் சாலை பயனர் அனைவருக்கும் பாதுகாப்பாக உள்ளது என நெடுஞ்சாலை நிறுவனம் SDEB தெரிவித்துள்ளது. முன்னதாக நேற்று பிற்பகல் 2:30 ஒரு கப்பல் அந்த பாலத்தை மோதியதைத் தொடர்ந்து அதன் கட்டமைப்பு நிலைமை குறித்து உடனடி சோதனையும் மதிப்பீடும் மேற்கொள்ளப்பட்டது. சம்பந்தப்பட்ட அந்த கப்பல் பிற்பகல் 3:16 அங்கிருந்து அகற்றப்பட்டதாக SDEB கூறியது. சீனா நேபாள எல்லையில் ஏற்பட்ட பேரழிவு வெள்ளம் நிலச்சரிவு ஆகியவற்றினால் 1220 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4762 பேரை காணவில்லை. அவர்களுள் 844 பேர் வெளிநாட்டினர் என அதிகாரப்படியான தரவுகள் காட்டுகின்றன. நேபாளத்தில் மட்டும் 1204 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 301 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் நீர்மின் நிலையங்களில் பணியாற்றிய சுமார் 900 ஊழியர்களையும் அடையாளம் காண இயலவில்லை. இதுவரை 11,993 பேர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் ராணுவம், காவல்துறை உள்ளிட்ட 21,314 பாதுகாப்பு படையினர் தேடி மீட்கும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்த பேரழிவால் நேபாளத்தில் சுமார் 1.6 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: ரஷ்ய வான்வெளி உள்ளிட்ட போர் மண்டலங்களில் பொதுமக்கள் பயணம் செய்யும் விமானங்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என ஐநாவின் பன்னாட்டு பொதுவான் போக்குவரத்து அமைப்பு ICAO உறுப்பு நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. நீண்ட தூர ஏவுகணைகள், திருக்கூறுதிகள், செயற்கைக்கோள் வழிகாட்டிகள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஆகியவை வான் போக்குவரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றன என்று ICAO கூறுகிறது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ரஷ்ய வான்வெளி பாதுகாப்பற்றதாக மாறியுள்ளதோடு பொது விமானங்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை என்று எச்சரித்ததை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், இளவரசர் ஹாரியும் அவரது மனைவி மேகன் மக்களும் அமெரிக்காவை விட்டு பிரிட்டனுக்கு திரும்பியதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார். அரச குடும்பத்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் ஹாரியும் மேகனும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு அரச குடும்பத்தின் பணிகளில் இருந்து விலகி அமெரிக்கா சென்றனர். அண்மையில் ஹாரி மன்னர் சார்ல்ஸுடன் மீண்டும் நல்லுறவை கொண்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் பட்டத்து இளவரசரும் தனது சகோதரருமான இளவரசர் வில்லியமுடன் தொடர்ந்து விலகிய நிலையிலேயே இருப்பதாக கூறப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டால் உலக பொருளாதாரம் 20 முதல் 30 விழுக்காடு வளர்ச்சியடையக்கூடும் என்று அமெரிக்க தொழிலதிபர் இலோன் மஸ்க் தெரிவித்துள்ளார். இது ஆண்டுக்கு சுமார் 20 முதல் 30 டிரில்லியன் அமெரிக்க டாலர் கூடுதல் பொருளாதார மதிப்பை உருவாக்கும் என அவர் மதிப்பிட்டுள்ளார். G20 நிதி அமைச்சர்கள் கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய மஸ்க், AI தொழில்நுட்பம் உற்பத்தி திறனை கணிசமாக அதிகரிப்பதன் மூலம் இந்த வளர்ச்சி பதிவாகும் என்று குறிப்பிட்டார். மேலும் மென்பொருள் துறையில் AI ஏற்கனவே அதிக திறனை வெளிப்படுத்தி வருவதாகவும் சுமார் 1.5 ஆண்டுக்குள் AI மனிதர்களின் திறனுக்கு அப்பாற்பட்டு இருக்கும் என்றும் கூறினார். விளையாட்டு 2026-2027 FA கிண்ண கார்பந்த. நேற்றிரவு லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற 16 சுற்றுகள் தொடக்க ஆட்டத்தில் சபா FC இருமுறை எழுச்சி பெற்று ஸ்லாங்கூர் FC-யுடன் 2 கோல்கள் எண்ணிக்கையில் சமம் கண்டது. அடுத்த புதன்கிழமை புட்டாலிஞ்சாய நகராட்சி திடலில் நடைபெறவுள்ள 2வது ஆட்டம் காலிறுதிக்கான இடத்தை தீர்மானிக்கும். குரூபோங் ஹாங்ஜபாத் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மலாக்கா FC சுழியத்துக்கு 1 என பினாங் FC-யிடம் தோற்றது. 2026 சீன பொது பூப்பந்து போட்டி 2ம் சுற்றுக்கு முன்னேறியுள்ள நாட்டின் மகளிர் ஒற்றையர் ஆட்டக்காரர் கேலட்சானா அடுத்து சீனாவின் வாங் ஜியிடம் கடும் போட்டியை எதிர்நோக்கவுள்ளார். தொடக்க ஆட்டத்தில் லெட்சானா 21-6, 21-3 என மிக எளிதில் இங்கிலாந்தின் கேரன் யூன் கியூ ஃபேங் வீழ்த்தினார். இதனிடையே வான் முகமது அரிஃப் ஷஹருடேன், வான் ஜுனைடி அரிஃப், கங் ஹாய் சிங் இணை இரட்டையரிடம் முன்னேற்றம் முதலிலேயே தடைப்பட்டது. அவர்கள் 11-21, 16-21 என இந்தியாவின் சத்விக் சாய்ராஜ், ரன்கி ரெட்டி, ஷீராக் செட்டியிடம் வெற்றியை நழுவவிட்டனர். மலேசிய நாள் கொண்டாட்டம் புற நடவடிக்கைகள் மட்டும் ரத்து. புகை மூட்டத்தை மோசமாக்கும் செயலுக்கு எதிரான கண்காணிப்பு அதிகரிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: வரலாற்றில் இன்று
5: 1960ம் ஆண்டு இன்றைய நாளில் ஸ்லாங்கூர் பட்டத்து இளவரசர் தங்கு சலாஹுடின் அப்துல் அசீஸ் ஷா ஸ்லாங்கூர் சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். இந்த நிகழ்ச்சி ஸ்லாங்கூர் கிள்ளான் கோத்தா அரண்மனையில் நடைபெற்றது. காலமான தந்தையார் சுல்தான் ஹிசாமுடின் அலாம் ஷாவுக்கு பதிலாக தங்கு சலாஹுடின் அப்துல் அசீஸ் ஸ்லாங்கூர் ஆட்சியாளராக நியமிக்கப்பட்டார். சுல்தான் ஹிசாமுடின் அலாம் ஷாவின் நல்லடக்க சடங்கு நடைபெறுவதற்கு முன்னதாக இந்த நியமன அறிவிப்பு செய்யப்பட்டது. புதிய சுல்தானின் நியமனத்தை உறுதிப்படுத்தும் ஆவணத்தை மாநில மந்திரி பசார் அபுபக்கர் பின் பகிண்டா வாசித்தார். நியமன சடங்கு நிறைவடைந்ததும் சுல்தான் சலாஹுடின் அப்துல் அசீஸ் ஷா சுல்தான் ஹிசாமுடின் அலாம் ஷாவின் நல்லுடல் அடக்கம் செய்யப்பட உத்தரவிட்டார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: நியூ திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு மோகன் புவன் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைக்கு ஒரு முக்கியமா நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் பேச போறோம்.
0: அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இன்றைக்கு நீங்க அழைத்து பேச போறீங்க. என்னன்னா, சில பேருக்கு சுட்டு போட்டாலும் அது வராது, சில பேருக்கு இயல்பாவே இயற்கையாகவே ரொம்ப நல்லா வரும்.
1: பள்ளியில படிக்கும் போது இதுக்காகவே நிறைய அடி வாங்கியிருப்போம். எதுக்கு என்னத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கை எழுத்து, நம்ம எழுதுறோம் இல்லையா, நம்மளோட எழுத்து, நம்ம எழுதக்கூடிய எழுத்து. சில பேர் பாத்தீங்கன்னா பள்ளியில வந்து நல்லா அடி வாங்கியிருப்பாங்க, சரியா இல்ல எழுத்து
0: மாதிரி வாங்கியிருப்பாங்களா,
1: அடி வாங்கியிருப்பாங்க. ஆனாலும் சிலருக்கு இப்ப வரைக்கும் வயதாகி நம்ம வேலை செய்யற காலகட்டத்துல கூட அந்த எழுத்து பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஒரு சிலரோட முத்து முத்தா எழுதிருப்பாங்க, இவ்வளவு அழகா எழுதிருக்கீங்களே என்னங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்.
0: இன்றைக்கு நீங்க தான் அழைத்து பேச போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, என் கையெழுத்து மாதிரி எல்லாம் வராது அப்படின்னு சொல்றவங்க அழைக்கலாம். அதே சமயத்துல எவ்வளவு பண்ணாலும் வர மாட்டது.
1: என்ன வேணாலும் நீ பண்ணு, தயவுசெய்து எழுதிராத, என்னால பாக்க முடியல அப்படின்றதுக்கு கூட ஒரு சில பேர் இருப்பாங்க.
0: ஆமா,
1: நீங்களா கூட இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்க கூட இருக்கலாம்.
0: நல்லா இருப்போ.

0: தேசிய நூலகத்தின் நூலகர் ஹரி நீபிச்சமுத்து.
1: அனைவருக்கும் வணக்கம். புத்தகத்தோட பெயர் டியூஸ்டேஸ் வித் மோரி. இதை எழுதியவர் மிச் ஆல்பம். இந்த கதையில மிச்சும் அவரோட ஆசிரியர் மோரியும் முக்கியமான நபர்கள். மிச் கல்லூரியில படிக்கும் போது மோரி அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஆசிரியரா இருந்தார். ஆனா படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச் அவரோட வேலையில ரொம்ப மூழ்கிட்டாரு. அதனால அவரோட ஆசிரியர் தொடர்பு கொள்ளாம போயிட்டாரு. நம்ம வாழ்க்கையிலும் இப்படித்தான, படிப்பு வேலை பணம் சம்பாதிக்கணும், வாழ்க்கையில முன்னேறணும். இப்படி ஒவ்வொரு நாளும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கும் போது நமக்கு பிடிச்சவங்களோட பேச மறந்துடுவோம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மோரிக்கு கொடுமையான நோய் இருக்கிறது மிச்சுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மிச் மோரியை சந்திக்க போறாரு. அவங்க ரெண்டு பேரும் குடும்பம், அன்பு, நட்பு, வேலை, பணம் மற்றும் வாழ்க்கைய பத்தி பேசுறாங்க. மோரியோட உள்ளநிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே வந்தாலும் அவர் வாழ்க்கையை அவர் வெறுக்கு. அவருக்கு கிடைச்ச ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியா வாழ முயற்சி பண்ணாரு. மற்றவங்க மேல அன்பு காட்டினாரு. தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டாரு. இந்த புத்தகம் நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேக்குது. நம்ம உண்மையிலேயே நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டா இருக்குமா? நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை மற்றும் பணத்துக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்தோட பேச நேரம் ஒதுக்குறோமா? இல்ல நம்ம நண்பர்களோட மகிழ்ச்சியா இருக்குமா? இல்ல நம்ம நேசிக்கிறவங்க கிட்ட அவங்க நமக்கு எவ்வளவு முக்கியம்னு சொல்றோமா? பணமும் வேலையும் மட்டும் வாழ்க்கை என்பதை ரொம்ப அழகாக இந்த புத்தகம் புரிய வைக்குது. குடும்பம், நண்பர்கள், அன்பு மற்றும் நம்ம பிடிச்சவங்களோட செலவு பண்ற நேரம் தான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வாழ்க்கையில ரொம்ப பரபரப்பா ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல வாழ்க்கையில உண்மையிலே எது முக்கியம்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கன்னா, டியூஸ்டேஸ் வித் மோரி புத்தகத்தை கண்டிப்பா ஒரு முறை வாசிச்சு பாருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல புத்தகங்களை தேடி வாசிக்க நமது தேசிய நூலகமான பர்புஸ்தக் அன்னகரம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வாசிக்க ஆரம்பிங்க. ஏன்னா சில நேரம் ஒரு புத்தகம் வெறும் கதையை மட்டும் சொல்லாது, நம்ம வாழ்க்கையை பாக்குற விதத்தையே மாத்தும். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: அதாவது கையெழுத்து அப்படின்றது ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கையில. சின்ன வயசுல இருந்து அதுக்கு தான் நம்ம நல்லா அடி வாங்கியிருப்போம்.
0: ஆமா,
1: அதனால நீங்க பாத்திருப்பீங்க, நல்ல கையெழுத்து உள்ளவங்களும் இருப்பாங்க, மிக மோசமா படிக்கவே முடியாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, தயவு செய்து எழுதிடாதீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட இருப்பாங்க.
0: நீங்க எப்படி அப்படின்னு கேட்டிருந்தோம். மெய்தினி, எப்படி நல்லா இருக்குமா இல்ல ஓரளவுக்கு தான் அப்படியா?
2: கம்ப்யூட்டர்ல எழுதின மாதிரி இருக்கும்.
1: யாரோட?
2: என்னோட.
0: அப்படியா?
1: நாங்க ஆதாரம் இல்லாம நம்ப முடியாத. எப்படி
2: என்ன பண்றது? நான் வந்து ஒரு சென்டர்ல வந்து வேலை செஞ்சேன் முன்னாடி, ஸ்கில் சென்டர்ல வேலை செஞ்சேன். ஃபார்ம், எல்லா ஃபார்மும் முன்னாடி ஃபில் அப் பண்ணனும். அப்ப கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்ல, எல்லாமே ஃபில் அப் பண்ணனும். சோ அந்த பிரிண்ட் பண்ணி அந்த நேம் அட்ரஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸ்பீடா இருக்கும் என்னோட
0: கையெழுத்து.
1: பாராட்டி இருக்காங்களா உங்களை?
2: என்கிட்ட சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கும். ஓ நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
1: சரி, எப்படி நம்ம உங்களை எழுத்து பாக்கணுமே? ஒரு எழுதி இன்பாக்ஸ் பண்றீங்களா எங்களுக்கு?
0: எழுத்து சம்பந்தப்பட்ட வேலை தான் செய்றீங்களா? இப்ப எழுதுறது அந்த மாதிரி இருக்குமா உங்க வேலையில? வசதியா போச்ச.
2: ஆமா, ஆனா எல்லாரும் எழுத்தையும் வந்து பாத்து பாத்து கண்டிச்சு கண்டிச்சு பண்ணிட்டு இருந்தேனா, அப்புறம் பார்த்தா என் ஹஸ்பண்டோட கையெழுத்து அழகாவே இல்ல.
0: என்ன எப்படி சொல்றீங்க?
1: இப்படி ஆயிருச்சு உங்களுக்குன்னு?
2: அதுதான் தெருபாலே ஆயிருச்சு.
1: சரி, இப்ப ஆசிரியரா இருக்கிறதுல நல்ல வேலை, நாங்களும் உங்களை தான் தேடணும்.
0: ஆமா,
1: ஆசிரியரா இருக்கிறதுனால ஒரு மாணவருக்கு கையெழுத்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றீங்க?
2: ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒவ்வொரு கர்வ்ஸ்ல எல்லா லைன்ஸ்ல எல்லாத்துலயுமே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி எழுதும் போது அவங்களோட பிரெயின் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். கையெழுத்து பழகும் போது எல்லா கர்வ்ஸையும் பழகிட்டு எல்லா லைன்ஸையும் பழகிட்டு அதுக்கப்புறம் தான் எழுத்து சொல்லி கொடுப்பாங்க.
0: மெய்தினி இப்படி சொல்லிருந்தாங்க. ஆமா, உங்களுக்கு எப்படிங்க எழுத்து அப்படின்றது ரொம்ப நல்லா வருமா இல்ல ஒரு அளவுக்கு தான் வருமா, இல்ல உங்களை சுத்தி யாராவது என்ன அப்படி எழுதுறீங்களே அப்படின்னு பாராட்டி இருக்கீங்களா? அழைத்து சொல்லுங்க.
1: 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: இன்றைக்கு இந்த கையெழுத்தை பத்தி பேசும்போது போனா, பொதுவா அந்த பள்ளிக்கூடம் படிக்கும் போது கட்டுரை எழுதுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பல விஷயங்கள் எழுதுறதுக்கு நம்ம கையெழுத்துன்றது ரொம்ப அடிக்கடி பார்ப்போம். ஆனா எப்ப வேலை பருவத்துக்கு வருமோ, ஒரு சிலருக்கு அதை சார்ந்த ஒரு வேலையா இருக்கலாம், பலருக்கும் இல்லாமலும் இருக்கலாம். ஆனா கையெழுத்துக்கும் நம்முடைய மனநிலைக்குமே ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கா?
1: அது மட்டும் இல்ல, நம்ம மூளைக்கும் தொடர்பு இருக்கு. எழுதுறது வந்து நம்ம கையாக இருந்தாலும் நம்ம மூளைதான் அதை செயல்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்த நேயர் அழைப்புல இருக்காங்க,
0: சொல்லுங்க.
2: கீர்த்திகா பேசுறேன்.
0: கீர்த்திகா, எப்படி, நல்லா இருக்குமா?
2: ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்பா தமிழ் எழுதினாலும் சரி, இங்கிலீஷ் எழுதினாலும் சரி, ரொம்ப அழகா ஒரு மாதிரி கேர்சிஃபா அழகா இருக்கும். எப்பயுமே அட்மயர் பண்ற ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சொன்னா அது என்னோட அப்பாவோட தான்.
0: அந்த மாதிரிதான் வீட்டுல பொதுவா, அந்த மாதிரி திருமணம் எல்லாம் வந்தா மொய்த்தால் எழுதி வச்சிருவாங்க. இப்ப நானும் என் வீட்டுல மொய்த்தால் எழுதுவேன்.
1: அப்ப உங்க எழுத்து நல்லா இருக்கும்ன்றீங்க, அதை நாங்க நம்பணும்ன்றீங்க.
0: நம்புங்க, சரி சொல்லுங்க சொல்லுங்க.
2: அப்பா வந்து எப்பவுமே சம்டைம்ஸ் முக்கியமான டீடைல்ஸ் இல்ல முக்கியமான போன் நம்பர்ஸ் எல்லாம் வந்து வீட்டுல ஒயிட் போர்ட் இருக்கும், அதுல எழுதி வச்சிருப்பாங்க. சோ அந்த ஒயிட் போர்ட்ல எழுதும் போது கூட அவ்வளவு அழகா இருக்கும், லைக் லைன் இல்லாமே லைன்ல எழுதுற மாதிரி அவ்வளவு அழகா இருக்கும்.
0: உங்களுக்கு ஓரளவுக்கு வருமா இல்ல ஏதோ பரவாயில்லையா?
2: ஏதோ பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். என் அப்பாவோட தான் பெஸ்ட்னு சொல்லுவேன்.
1: சரிங்க, அப்பாவை கேட்டோன்னு சொல்லுங்க.
2: கண்டிப்பா, என் அப்பா பேரு மிஸ்டர் ஜெகநாதன்.

நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு மகா ஆபிஷியல் .com.my.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னலப்பன்.

0: பாடிய பாடலை நம்ம கேட்டோங்க. சைந்தவியின் பாடலை நமக்காக கொண்டு வந்திருந்தாங்க. நேர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
1: கையெழுத்துங்க, கையெழுத்து பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய கையெழுத்தா இருக்கலாம், மத்தவங்களோட கையெழுத்தா இருக்கலாம், யாருடைய ரொம்ப அழகா இருக்கும், முத்து முத்தா இருக்குங்க. சில பேரோட பார்க்க கூட முடியாது, படிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு எல்லாம் இருக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருந்தோம். மற்றும் ஒரு நேர் இப்போ அழைப்புல காத்துட்டு இருக்காங்க.
2: ஜான் பாபி பேசுறேங்க.
0: சொல்லுங்க, உங்க கையெழுத்து எப்படி நல்லா இருக்குமா?
2: ஓகே, என்னோட கையெழுத்து வந்து எப்படி சொல்றதுன்னா, எங்க வீட்டுலயே வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல எழுதுறதுல ஏதாச்சும் நான் நல்லா வரைவேன். இந்த கையெழுத்துன்னு சொல்றது வந்து எங்க நான் பார்த்தேன்னா, நான் படித்து இருக்கிற மாணவராக இருக்கும் போது நான் வந்து எழுதுறது இந்த மாதிரி புத்தகங்களை வந்து கடைசியாக முடிந்த பிறகு அந்த புத்தகத்தை வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த புத்தகத்தை எங்கிட்ட கொடுங்க பாபி அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளா வச்சு மற்ற மாணவர்கள்கிட்ட மற்ற வகுப்புல வந்து இந்த பேர் எழுதுங்க, இப்படி எழுதணும் அப்படின்னு அதை எடுத்துக்குவாங்க. ஆசிரியர்கள் கூட இல்ல இல்ல இந்த புக் எனக்கு வேணும், இந்த புக் எனக்கு வேணும். அப்பதான் எனக்கே தெரியும் நம்ம எழுத்து கொஞ்சம் நல்லதான் இருக்குதோ அப்படின்னு.
0: அப்பதான் உங்க பெருமை உங்களுக்கே தெரிஞ்சுதா?
2: அப்பதான் இல்ல, ஆக்சுவலி அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, ஓ இந்த புத்தகங்கள் வந்து கடைசியில அவங்க வந்து எக்ஸாம்பிளா பயன்படுத்துறதுக்கு காரணம் வந்து என்னோட நீட்னஸ். அதுதாங்க, நானே பெருசா பெருசு பேசிருக்கிறது.
0: இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, உங்களை பத்தி பெருமையா தானே பேசுறீங்க, ஒண்ணு தப்பு இல்ல.
1: சொல்றதுனாலதானே தெரியுது.
0: இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல எழுதுறதுல அதிகமா இருக்குமா?
2: ஆமா, நான் வந்து ஆசிரியரா இருக்கிறேன், நான் பிரைவேட் டியூட்டரா இருக்கிறேன் இன்றைக்கு. ஆனா எனக்கு வந்து உண்மையிலே எழுத்து வந்து ஒரு மாணவர் அழகா எழுதுறது வந்து அவருடைய குணமும் அவருடைய தன்மையும் வந்து வெளிப்படுத்துறது போல இருக்கு. அந்த எப்படி சொல்றது, அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வந்து அழகாக உணர முடியுது இந்த எழுத்துனால. சோ நாளைக்கு வி கேன் ஜட்ஜ் த்ரூ தியர் ரைட்டிங் ஸ்கில்.
0: நீங்க நம்புறீங்க அப்படி?
1: நீங்க நம்புறீங்க, ஏதாவது நீங்க நல்லா எழுதுறதுனால.

0: பொதுவாகவே ஒரு சிலருக்கு இந்த டைரி எழுதுற பழக்கம் ஒன்று இருக்கும் இல்லையா? ஏன் எழுதுறாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்க அனுபவத்தை எழுதுறாங்க. எழுதுறன்றது நம்ம உணர்வுக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கு. கோபமா இருந்தாலும் சரி, கவலையா இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, எழுதும் போது அது நம்ம உணர்வை சரிப்படுத்துமா?
1: அந்த அளவுக்கு நம்மளுடைய மனோவியலுக்கும் கையெழுத்துக்குமே தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப நீங்க வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா அதுவே உங்க கையெழுத்த மாத்துமா? மன உளைச்சல்ல நம்ம எழுதும் போது என்ன செய்யும்னா வேகமா எழுதுவோமா, கை நடுக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து அதுல என்ன சொல்லுவாங்க, ஒரு ஃபோக்கஸ் இருக்காது நம்ம எழுதும் போது. அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம எழுத்து மாதிரியே இருக்காது. ஆனா சிலருடைய எழுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இவங்க எல்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒருத்தருடைய தன்மையும் குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கையெழுத்து அப்படின்ற ஒரு விஷயம்.
0: இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்து ஒரு நேர் வந்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: நான் கவிதா பேசுறேன்.
0: சொல்லுங்க கவிதா, உங்க எழுத்து ரொம்ப நல்லா இருக்குமா?
2: என் எழுத்து ஏதோ இருக்கும். ஆனா எங்க அம்மாவோட எழுத்து ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அவங்க கிட்ட ஒரு பிளாங்க் பேப்பர் கொடுத்து எழுத சொன்னா கூட அவங்க அப்படியே நேரா எழுதுவாங்க. தமிழ்ல எழுதினாலும் இன்ன வரைக்கும் அவங்களோட சைன் வந்து தமிழ்லதான் வைப்பாங்க. அது அப்படியே ஸ்டெம் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா, ரொம்ப அழகா இருக்கும். என்னோட கையெழுத்து வந்து சீசனுக்கு ஏத்த மாதிரி மாறிடும். சில நேரத்துல என்ன எழுதுறேன்னு நாளே திருப்பி படிக்க முடியாது. எழுதிட்டு நானே யோசிப்பேன், என்னதான் எழுதி இருக்கிறேன்னு. என்னால திருப்பி படிக்க முடியாது. ஆனா அம்மாவோட அந்த மாதிரி இல்ல, ரொம்ப அழகா இருக்கும். தமிழ்லயும் சரி, இப்ப சடனா நச்சு கொடுத்த மாதிரி எழுதுங்கன்னு சொன்னா கூட அழகா எழுதுவாங்க. நம்ம சில நேரத்துல பேனிக் ஆகி எழுத்து ஒரு மாதிரி ஆகும்ல, அவங்களோட அந்த மாதிரி இருக்காது.
1: அதான் அப்ப உள்ள காலத்துல உங்களோட எழுத்துல ரொம்ப அழகா இருக்கும்.
2: ஆமா, தெரியல இது அவங்களோட ஜெனட்டிக்கா என்னன்னு. பாட்டியோட எழுத்து ரொம்ப அழகா இருக்கும். அவங்களோட நம்பரிங் எல்லாம் ரொம்ப யூனிக்கா இருக்கும்.
1: புரியுது.
0: அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கணுமே. இல்ல ஒரு அவசரமா எழுதுறீங்க போல.
2: இல்ல, எவ்வளவு நானு காம எழுதுனா கூட சில நேரத்துல நல்லா இருக்கும், படிக்க முடியும். சில நேரத்துல வந்து அது ஒரு மாதிரியா ஆயிரும்.
0: சரி, புரியுது புரியுது. ஆனா முடியுங்க, உங்களால நினைச்சு மனசு வச்சா முடியும்.
1: பாட்டி அம்மாவி மனசுல நினைச்சுக்கிட்டு எழுதுங்க அடுத்த தடவை.
2: ஓகே,
1: நன்றிங்க.
2: ஓகே.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். மாடா பகுதியில் நெல் விவசாயிகளுக்கான 3ஆம் கட்ட உர விநியோகத்தில் ஏற்பட்ட தாமதம் தொடர்பான சிக்கல் உடனடியாக களையப்படும். மீதமுள்ள விநியோகம் இன்று தொடங்கி 10 நாள்களுக்குள் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமது சாபு தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை தேசிய மோசடி எதிர்வினை மையம் கையாண்ட நடவடிக்கைகள் மூலம் மீட்கப்பட்ட 5.16 மில்லியன் ரிங்கிட் பாதிக்கப்பட்டவர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது பறிமுதல் செய்யப்பட்ட 7.94 மில்லியன் ரிங்கிட்டில் 65 விழுக்காட்டை குறிப்பதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் அசுத்துன் இஸ்மாயில் கூறினார். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா, அதன் துணை நிறுவனம் ஃபெல்டா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் FIC ஆகியவை தொடர்பான முறைகேடு, அதிகார முறைகேடு, ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM 6 புதிய விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. அந்த வகையில் அடுத்த வார தொடக்கத்திலிருந்து சிலர் கட்டம் கட்டமாக சிலர் கைது செய்யப்படுவார்கள் என்று SPRM தலைவர் டாக்டர் ஸ்ரீ அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஃபெல்டா அதன் துணை நிறுவனங்கள் தொடர்பான விசாரணைக்கு SPRMக்கு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக கூறியது. தற்போதைய விசாரணை செயல்முறை வெளிப்படையான, நியாயமான, முழுமையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அதனை முழுமையாக மதிப்பதாக அந்த வாரியம் தெரிவித்தது. ஈரானுடனான மோதல் நீடித்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஹோர்மோஸ் நீரிணைக்கு டிரம்ப் நீரிணை என பெயர் மாற்றம் செய்ய பரிந்துரைத்தார். ஆனால் சில மணி நேரங்களுக்கு பிறகு தான் அதை தீவிரமாக சொல்லவில்லை என்றார் அவர். ஜெர்மனியின் லைப்சிக் விமான நிலையத்தில் வெடிபொருள்கள் பொருத்தப்பட்ட திருக்குருதி சம்பவம் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கண்டனம் தெரிவித்ததுடன் ரஷ்யா மீது புதிய பொருளாதார தடைகள் விதிப்பது குறித்தும் ஆலோசித்தன. அந்த சம்பவம் அரசு ஆதரவிலான பயங்கரவாதத்தின் அனைத்து அறிகுறிகளையும் கொண்டுள்ளது என்று ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் கஜா கல்லாஸ் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு. 2026 2027 FA கிண்ண கார்பந்து கோத்தாபாரு நான்காம் சுல்தான்